நாட்டில் மோசடி குற்றங்களை தடுப்பதற்கான முயற்சிகள் குறித்து நடத்தப்பட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கிடையேயான கலந்தாய்வில் ஃபேஸ்புக் பங்கேற்க தவறியதையடுத்து அந்நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஃபேஸ்புக் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அதற்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். ஹெஸ்போல்லா மீண்டும் லெபனானை குழப்பத்தில் ஆழ்த்த முயல்வதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்குமாறு ஹெஸ்போல்லா விடுத்துள்ள அழைப்பு பொறுப்பற்ற செயல் என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். நைஜீரிய அதிபர் போலா தீபுமு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் தேர்தலில் மீண்டும் போட்டியிடவுள்ளார். பலவீனமடைந்துள்ள பிளவுபட்ட எதிர்க்கட்சிகளுக்கு நடுவே இந்த தேர்தலில் தீபுமு வெற்றி பெறுவார் என கணிப்பு வலுத்துள்ளது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. இந்த பருவத்துக்கான நிறைவு ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் செல்சியை வென்றதன் மூலம் சண்டர்லேண்ட் அடுத்த பருவத்தில் ஐரோப்பிய போட்டிக்கு தகுதி பெற்று அதிரடி படைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் முதல் பருவத்திலேயே EPL வரலாற்றில் ஐரோப்பிய லீக்குக்கு தகுதி பெற்று 5வது அணியாக சண்டர்லேண்ட் உருவெடுத்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: வணக்கம். இந்நிலையில் உங்கள் பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. புவனா, பொதுவா ஆசியா அது மட்டும் இல்லாம உலகளவில் பாத்தீங்கன்னா இந்த கால்பந்து ரசிகர்கள் ரொம்ப அதிகமா.
1: ஆமா, மற்ற விளையாட்டுகளை காட்டிலும் கால்பந்துக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் அதிகம். அதுவும் இந்த ஜூன் மாதம் இந்த கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய திருவிழா காத்துட்டு இருக்குது. 2026 ஆண்டுக்கான பிஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி
0: இன்றைக்கு குறிப்பா அந்த ஒவ்வொரு வருடமும் இந்த May 25 அப்படின்னு சொல்லும்போது அனைத்துலக கார்பந்து ஒட்டிய ஒரு தினமா அனுசரிக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம இதை வச்சுதான் ஒரு கேள்வியா நம்ம நேர்களிட்ட கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா ரசிகரா இருக்கிறத தாண்டி சில பேர் நம்ம வீட்லயா இருக்கலாம், இல்ல நம்ம நண்பர்களா இருக்கலாம், வெறியரா இருப்பாங்க. கார்பந்து பத்தி பேசுவாங்க, விடிய விடிய முழிச்சிருப்பாங்க. காலையில தூக்கறதுனாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போறேன் ஆனா கார்பந்து ஆட்டத்தை பாத்துட்டு தான் போறேன். அந்த மாதிரி ரொம்ப வெறித்தனமா இருப்பாங்க.
1: அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஜெர்சி இருக்குது இல்லையா, அந்த அந்த அந்த ஜெர்சி கலெக்ஷனே அவ்வளவு வச்சிருப்பாங்க.
0: ஆமா,
1: இல்லையா, அவங்களோட மூச்சு காத்து பேச்சு சாப்பாடு எல்லாமே கார்பந்தாட்டம் போட்டி தான்.
0: சில பேர்ல நிறைய பேர் இப்ப மலேசியாலேயே பாத்தீங்கன்னா இப்ப வெளியூருக்கு சென்று இப்போ அங்கேயே வந்து அந்த நீரழியா கார்பந்தாட்டம் பாக்குறது நிறைய பேர் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ரசிகரை தாண்டி இவரு வேற மாதிரிங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆளு யாரு, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத தாராளமா அழைத்து பகிர்ந்துக்கலாங்க.
1: ஆமா, அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: for my people.
1: வணக்கம். என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்க, ஏ ரஹ்மான் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. உலகக்கிண்ண கார்பந்து போட்டி அடுத்த மாதம் வந்து தொடங்க போகுது இல்லையா? இதுல முக்கியமா உலகமே காத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டம். ஏன்னா சில நாட்களுக்கு அதை பற்றி பேச்சுகள் தான் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும்.
2: ஆமா, என சில நாட்களுக்கு அப்படின்னா இந்த முறை வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா அதிகமான மேட்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆட்டங்கள் அதிகமா அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால பாத்தீங்கன்னா மூன்று நாடுகள் பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த வாட்டி இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமான டிக்கெட்டுகள் இந்த முறை விற்பனையா இருக்கு. காரணம், அந்த ஆட்டங்கள் அதிகரிச்சது ஒன்று. இருந்தாலும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயும், அதாவது இந்த ஃபீஃபால இடம்பெறாத நாடுகள், இப்ப நம்ம நாடெல்லாம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அப்படின்ற ஒரு பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் எம்சி எடுக்கிறது அதிகமாகும்,
1: தூக்கமின்மை
2: அதிகமாகும். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் குடும்பத்தோட இருப்பாங்க. எங்களுடைய நாடு வந்து ஜெயிச்சிருச்சு, நாங்க ஆதரவு தெரிவிக்கிற நாடு தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை எல்லாம் வரும், சண்டையெல்லாம் போடுவாங்க குரூப்ல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு குழு தோத்து போச்சுன்னா அதை வந்து கிண்டல் பண்றதுக்கு இன்னொரு கூட்டம் வரும்.
1: ஆமா,
2: இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும்.
1: இதுல இந்த ஆட்டங்கள், இந்த கார்பந்து அப்படின்றது நட்புறவை இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்றதான் உண்மை.
2: ஆமா,
1: ஓ நம்ம என்னதான் வந்து தெரியாத நபர்களா இருந்தாலும் இந்த கார்பந்துல ஓ நம்ம ஒரே குழுல வாங்க நம்ம நண்பேண்டா அப்படின்ற மாதிரி சேர்ந்துக்க கூடியவர்களும் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். இந்த முறை வந்து ஆர்டிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமா உங்களுக்காக அந்த
2: ஒலி ஒலிபரப்பு நிலையமா ஆர்டிஎம் இப்ப உங்களுக்காக இருக்குது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஆர்டிஎம் கிளிக் நம்ம அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். மின்னல் எஃப்எம் கேட்கணும்னா ஆர்டிஎம் கிளிக் கேளுங்கன்னு சொல்றோம். நீங்க ஆர்டிஎம் கிளிக்ல வந்து மின்னல் எஃப்எம் மட்டும் இல்ல, ஆர்டிஎம் ஒலிபரப்பு சேவைகளை நீங்க பார்க்கலாம். இலவசமா இந்த ஃபிஃபா 2026 ஆண்டுக்கான இந்த கார்பந்து உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை நீங்க இலவசமா பார்க்கலாம். உங்க வீட்டுல ஸ்மார்ட் டிவி இருந்துச்சுன்னா பதிவிறக்கம் பண்ணிக்கங்க.
1: நேரடியாவும் பார்க்கலாம், அல்லது தாமதமான சில விளையாட்டுகளும் நீங்க கொண்டு வரவும் அங்க ஆர்டிஎம் கிளிக் உடனே பதிவிறக்கம் செய்து நீங்க பாருங்க. சரி, இப்போ நீங்க வாங்க கதைக்கு வருவோம். ரசிகரா என கார்பந்து ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் ரசிகரையும் தாண்டி கொஞ்சம் இருப்பாங்க.
2: ஆமா,
1: அந்த நபர்கள் பற்றி தான் இன்றைக்கு நீங்க நிகழ்ச்சியில பேச போறீங்க.
2: ரசிகர் அப்படின்றத தாண்டி அந்த வெறியர் யாரு உங்க வீட்டுல, இந்த கார்பந்தாட்டம் அப்படின்னாலே அவங்க வேற உலகத்துக்கு போயிருவாங்க, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா?
1: அழைத்து சொல்லுங்க.

0: வணக்கம். இன்னும் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது கார்பந்து ரசிகர்கள் உலகளாவிய நிலையில அதிகம் பேர் இருக்காங்க. ஆனா சில பேர் எல்லாம் பார்த்தா கார்பந்து ரசிகர்களை தாண்டி வேற மாதிரி நடந்துக்குவாங்க.
1: அவங்க வீட்டோட தீமே கார்பந்து தான், அவங்க அறையோட தீமே கார்பந்து தான், அவங்களோட காரா இருக்கட்டுமே அதுவும் கார்பந்து தான். எங்க போனாலும் அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க.
0: அவங்க பேச்சு மூச்சு அத்தனையும் கார்பந்து.
1: உணவு ஒரு சாம்பாரா இருந்தாலும் அது கார்பந்து இருக்கும்.
0: அதுக்குன்னு கொஞ்சம் நீங்க பண்றது இருக்க. சரி, லீனா வந்திருக்காங்க, சொல்லுங்க லீனா.
2: பையன், கடைசி பையன், அவருக்கு வந்து ஜெர்சி வந்து கபட் ஃபுல்லா வந்து ஒரு 80% ஜெர்சி தான்.
1: ஓ, எந்த விளையாட்டு ரசிகர் அவர்? எந்த குழுவோட ரசிகர்? போர்ட்டுகலா?
2: ரொனால்டோ எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சியில இறங்கிடுவாரு.
0: ரொனால்டோ கட்சியில இருக்காரா?
1: கிளப்ல? கிளப்லயா?
2: கிளப்ல.
0: எப்படி இப்ப ஒவ்வொரு முறையும் அந்த புது ஜெர்சி வெளியாகும் போது அடம்பிடிப்பாரா வாங்கி கொடுங்க அப்படின்னு?
2: ஆமா, நான் வந்து ஒரு இருந்த ஒரு 4-5 தான் ஒரிஜினல், ஃபியூ ஹண்ட்ரட் வரல ஒரிஜினல்.
0: ஆமா,
2: இதெல்லாம் ஷாப்பில தான். கல்யாணத்துக்கு போனாலும் அந்த ஜெர்சி தான். நான் எடுத்து ஒரு ஜெர்சி ஆச்சு ஒளி வச்சிரும் அவருக்கு தெரிஞ்சிடும்.
0: கல்யாணத்துக்கும் ஜெர்சியா?
2: சல்வா காமிஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. சரி, இதுதான் டீம் சொல்றாங்க. இல்ல, ஜெர்சி போட்டுட்டு கீழே ஜீன்ஸ்.
0: விசேஷத்துக்கு போனாலும் அப்படிதான்.
1: அவருக்கு ஜெர்சினாலே விசேஷம் தான் மோகர். என்ன
0: விட்டுருங்க, அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்க போல.
1: ஆமா,
2: ஆனா நம்மளுக்கு கண்ணு வலிக்குது.
0: என்னதான் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு மனசு வலி.
1: அதனால நீங்க பாருங்க, ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களுக்கு தான் தெரியும். பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்கள் சொல்றாங்கல்ல, குறிப்பா ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களுக்கு தான் இந்த காட்பந்த பத்தி இன்னும் தெரிஞ்சிருக்கும்.
0: ஆமா,
1: வீட்டுல நடக்கிறதவங்க பாக்குறாங்க.
0: சரி, நீங்களும் அழைத்து சொல்ல அந்த மாதிரி நபர்கள் உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்க. தொடர்ந்து உங்கள் அழைப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க, அதாவது கார்பந்து ரசிகர்கள் தாண்டி கொஞ்சம் அதிகப்படியா வெறியர்கள் இருக்காங்களா உங்களை சுத்தி அப்படின்னு கேட்டிருந்தோம். சோனியா வந்திருக்காங்க, சொல்லுங்க சோனியா, யார் அப்படி இருக்கா?
1: முடியாம இருக்கும், அதான் ஆப்பியம் வந்தாச்சு இல்ல.
2: உலக
3: கிண்ணத்தை அதிகமா வென்ற நாடு நாங்க தாங்க பிரேசில், இன்னும் பட்டியல முதல் நிலையில இருக்கோம் சொல்லுங்க.
2: எனக்கு
0: ஒரு கேள்வி இருக்கு, உங்களுக்கு எப்படி இந்த கார்பந்து மேல இவ்ளோ ஒரு ஆர்வம், ஈடுபாடு எதனால வந்துச்சு?
2: எனக்கு பிடிக்கும், எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் நான் மெயினா பாப்பேன். அது பண்டலாட்டு அது இன்னும் ஒரு மாதிரியான விளையாடு, என்னன்னு எனக்கு தெரியல.
0: விளையாடுவீங்களா?
2: விளையாட மாட்டேன், ஆனா எல்லா ஸ்போர்ட்ஸும் நான் பாப்பேன். எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லா கேமுமே பார்ப்பேன்.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: இன்றைக்கு உலக காற்பந்து தினம், அதனால இன்றைக்கு இந்த காற்பந்து பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஜூன் 11ஆம் தேதி உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி நம்ம வந்து கொண்டாட போறோம். ஒரு திருவிழாவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்.
0: சரி, ரசிகரை தாண்டி இப்ப பெரியர் அப்படின்னு யாராவது இருப்பாங்க இல்லையா? மலாக்கால இருந்து நமக்காக புவனேஷ் வந்திருக்காங்க, சொல்லுங்க.
2: என் வீட்டுக்காரு, என் பையனுங்க ராத்திரிலாம் தூங்கவே முடியாதுங்க. கோல் போட்டா போதும், ரூம் வரைக்கும் சத்தம் கேட்கும்.
0: நீங்களும் கூட சேர்ந்து பாக்க வேண்டி தானே.
2: விடிக்காலையெல்லாம் எப்படி முகன்னு பாக்குறது?
1: எந்த பிரிவு, எந்த குழுவை சேர்ந்தவங்க அவங்களாம்?
2: ஓகே, ஹஸ்பண்டும் கடைசி மகனும் இங்கிலாந்து, அது மகன் வந்து ஸ்பெயின்.
1: எப்படி குழு பிரிஞ்சிச்சு?
2: ரெண்டாவதுக்கு வந்து ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வீட்டுல எல்லாருமே வந்து சரியான லிவர்பூல் பைத்தியம். அது ஒரு ரூமே இருக்குது ஃபுல்லா லிவர்பூல் ஜாமா எல்லாமே இருக்கு. ஜேசியே கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்கும்.
1: ஐயோ,
2: ஜேசியே கிட்ட ஒரு 200 இருக்கும். அதுக்கு தனியா ஒரு ரூம் செஞ்சு அதுக்கு ஒரு என்னது ஹேங்கர் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மாட்டி வச்சிருக்காரு. ஒரு சைட்டு எல்லாமே ரெட் கலர், ஒரு சைட்டு அந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஓவே ஜேசி எல்லாம் இருக்கும்ல, அதை மாட்டி இருப்பாரு. என் வீட்டு கேட்டே மின்னுக்கு லிவர் பட்டு இருக்கும் மோகன்.
0: அப்ப இந்த அளவுக்கு இப்ப என்னன்னா ஒரு குடும்பமே அப்படிதான் இருக்கீங்க, நீங்க மட்டும் தனிச்சு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
2: லிவர்பூல் கேம் எல்லாம் வந்து எனக்கும் பிளேயர் பேரெல்லாம் தெரியும், நானும் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. வேர்ல்ட் கப்க்கு இங்கிலாந்து
1: ஆயிட்டீங்க அப்படி?
2: ஆமா, அது ஆக்கப்பட்டுட்டோம்.
0: ஆமா, அதேதான். அதனாலதான் எப்போதுமே இந்த உலக கிண்ணம் வந்தாலே இந்த காய்ச்சல் அப்படின்னு ஏன் சொல்ற அப்படின்னா, ஏன்னா வீட்டோட நிலைமைலாம் அப்படிதான், சில பேர் காய்ச்சல் வர அளவுக்கு பண்ணுவாங்க.
1: சரி, இந்த உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டிக்கு அந்த பந்து இருக்குது இல்ல, அந்த பந்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொடுத்திருக்கிறாங்க. அடிடாஸோட பந்து அது. அந்த பந்தை வந்து திடலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சார்ஜ் பண்ணிட்டு தான் போவாங்களா? எதனால அதுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, 14 கிராம் கொண்ட ஒரு டிவைஸ் அதுல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு செகண்ட் ஒரு வினாடியில 500 தரவுகளை சேகரிக்குதான். 500 டேட்டாவை சேகரிக்குது. என்ன டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த விளையாட்டாளர்களை எத்தும் போது அந்த ஸ்பின் இருக்கும், கிக் இருக்கும் இல்லையா, இதெல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் அது வந்து எத்தப்படுது, தூக்கி எறியப்படும், இந்த இந்த சின்ன சின்ன டேட்டாவே ஒரு வினாடிக்கு 500 முறை சேகரிக்குதான். இது சேகரிச்சு எப்படி பண்ணதுன்னா, அங்க ஸ்டேடியம்ல இருக்கிற அரங்கத்துல இருக்கிற கேமரா கூட இந்த டிவைஸ், இந்த சாதனம் வந்து தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும், கனெக்ட் பண்ணிருக்குமா. பாருங்க எந்த அளவுக்கு தொழில்நுட்ப ரீதியில, அதுவும் 3D லெவல்ல அது வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: அதனாலதான் சில சமயங்களில் நமக்கு ஏதாவது கேள்வி வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த ஒரு விஷயம் வரும். ஏன்னா இந்த மாதிரி அடிப்படையான சில சாதனங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. ஆனா பந்திலையும் அந்த சாதனம் இருக்கு. பந்து எங்க இருக்கு, எங்க நகருது போன்ற அத்தனை கணக்கெடுப்பும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான்.
1: அதனால பாத்தீங்கன்னா கோடு போட்டு காட்டுவாங்க, ஒரு பந்து இங்க எங்க போனச்சு, எங்க வந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்கல்ல, நுண்ணு நுணுக்கமா, இதுதான் அது.

0: வணக்கம். இன்றைக்கு அனைத்துலக கார்பந்து தினமும் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்.
1: உலகம் முழுக்க அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பந்து. அப்புறம் ஜூன் மாதம் ஈஃபா 2026 தொடங்கவிருக்கின்றது. இதற்கிடையில ஒரு கார்பந்து ரசிகர் ஒருத்தர் நம்ம அழைப்புல இருக்கிறாரு.
0: தொடர்பு அமைச்சின் துணை தலைமை செயலாளர் மனு அவர்கள் நம்மோடு அழைப்புல இருக்காரு. ஒரு பெரிய கார்பந்து ரசிகர் சொல்லிட்டு, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் மோகன், வணக்கம் புவனா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: சரி, உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி வருது, தயாரா இருக்கீங்களா நீங்க?
2: நிச்சயமா தயாரா இருக்கோம், எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலக கிண்ண நம்மளுக்கு எப்பயும் பிரேசில் அல்லது இங்கிலாந்து.
0: இன்னைக்கு நம்ம கார்பந்து ரசிகரை தாண்டி யாரெல்லாம் ரொம்ப கார்பந்து வெறியர்களா இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது அந்த பட்டியல நீங்களும் இடம் பிடிச்சிருக்கீங்க. குமரன், நம்ம பாஸ் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அஸ்டன் விலா பெரிய ரசிகராமா நீங்க?
2: ஆமா, 1982 இருந்து நான் ரசிகனா இருக்கேன் இந்த ஒரு குழுப்பு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மேன்செஸ்டர் யுனைடெட், லிவர்பூல் அந்த மாதிரி டீம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நம்ம வந்து சரி நம்ம வேற ஒரு டீம் பாப்போமே சொல்லிட்டு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1982 வந்து அவங்க அந்த UEFA கப் சொல்லுவாங்க, அப்ப அந்த சாம்பியன்ஸ் லீக் அவங்க ஜெயிச்சாங்க 1982. இப்ப இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து நீங்க லிவர்பூல் மேன்செஸ்டர் யுனைடெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மேலேயே இருப்பாங்க, எப்பயும் அந்த பிரீமியர் லீக்ல தான் இருப்பாங்க பாருங்க. அந்த அஸ்டன் வில்லா டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நேரத்துல வேற டிவிஷன் இறங்குவாங்க, அப்புறம் ஏறுவாங்க, அப்புறம் இறங்குவாங்க. அவங்க ஒரு டாப் டீம் இல்ல, ஆனா இப்ப வந்து ஒரு டாப் டீம் ஆகியிருக்காங்க. இப்ப போன வாரம் கூட நம்ம வந்து யூரோப்பா லீக் ஜெயிச்சோம், யூரோப்பா லீக் ஜெயிச்சு போன வாரம். கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்க அந்த பேர், இப்ப நிறைய பேர் அந்த பேர் ரொம்ப கேள்விப்படுறாங்க. அஸ்டன் வில்லா, அஸ்டன் வில்லான்னு
1: ஆர்சனல் கேள்விப்பட்டிருக்கோம், பார்சிலோனா கேள்விப்பட்டிருக்கோம். அஸ்டன் வில்லா அப்படின்னு சொன்னது கொஞ்சம் குறைவு தான், ஆனா நல்ல நல்ல குழு அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. ஆனா அதற்குன்னு தனியா ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பேசும்போதுதான் தெரியுது.
2: ஆமா, நான் இப்ப நினைச்சதான், நான் ஒரே ஒரு ஆள் தான் மலேசியாலேயே, நான் ஒரே ஆள் தான் டீம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி வந்து ஒருத்தர கண்டுபிடிச்சா, அவர் கம்பால இருக்காரு, நம்ம அப்ப வாட்ஸ்அப் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ரெண்டு பேரு மாத்தி மாத்தி வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம்,
0: கொண்டாடிக்கோ,
2: ரெண்டு பேர் வாட்ஸ்அப்லயே வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம், கொண்டாடிக்குவோம். அப்புறம் நடுவுல வந்து ஒரு ரேடியோ ஷோல வந்து என் மகன் வந்து கேட்டுட்டு இருந்தாரு, இந்த மாதிரி இந்த அஸ்டன் விழாக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு, அவங்க இந்த ஒரு குரூப்ல இருக்காங்க சொல்லிட்டு. சோ மகன் வந்து அந்த நம்பர் எல்லாம் எத்தனை கொடுத்தாரு. சோ நான் அந்த குரூப்ல போய் சேர்ந்த உடனே அந்த குரூப்ல பார்த்தா ஒரு 70 பேர் இருக்காங்க அந்த குரூப்ல. மலேசியால இருந்து சப்போர்டர்ஸ் எஸ்டன் வில்லா 70 பேர் இருக்காங்க. அந்த போனமான சொன்ன அந்த ஃபைனல் நடந்துச்சு, ஒரு 20 பேர் அந்த குரூப்ல இருந்து கேரள ஒரு இடத்த இடம் எடுத்து அந்த கேம் பார்த்தோம் நாங்க. அந்த ஃபைனல்ல ஒரு அனுபவம், நம்ம அந்த டீம் சார்ந்தவங்க சேர்ந்து பாக்குறது வந்து ஒரு வேற அனுபவம், வேற ஒரு அனுபவம்.
0: ஏன்னா ஒரு ஆள் தான் இருக்கிறாங்களோ, நான் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஏக்கத்தை இந்த 70 பேரும் பூர்த்தி செஞ்சுட்டாங்க, தீர்த்துட்டாங்க.
1: ஒரு சமுதாயமா மாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க.
2: பாக்க பாக்க அந்த குரூப்ல வந்து ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க.
0: நன்றி ரசிகர்கள். இப்போ நிகழ்ச்சி கேக்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக மிஸ்டர் மனு அவர்களை வந்து நீங்க பேசலாம். அவர் டிக்டாக் எல்லாம் இருக்காரு.
1: நம்ம தொடர்பு அமைச்சின் திக்கி
0: ரசிகர்களுக்கு
1: நீங்க
2: ரொம்ப சொல்லிட்டீங்க. நன்றி.

0: அழைச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் CQTech டிவேட் காலேஜ், 1333311456. கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
2: வணக்கம் மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
3: காலை வணக்கம் மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு சின்ன கேள்வி. கடைசியா எப்போ உங்க கெரியரை நீங்க ஆடிட் செஞ்சீங்க? ஆபீஸ் வேலை சரியா செய்யறோமான்னு செக் பண்ற நாம நம்மளோட கரியர்ல சரியான திசையில தான் போறோமான்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் செஞ்சது சரிதான்னு நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? அத இன்னைக்கே யோசிங்க. உடனே ஆன்சர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தெளிவா இருக்கிறது தான் முக்கியம். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அத இன்னைக்கு மதியத்துக்குள்ள ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருங்க. லைஃப் இஸ் சிம்பிள்.
4: எதிரி சம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். CQTech டிவேட் காலேஜ், 1333316 கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
0: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதில் அனைத்தையும் உள்ளடக்கிய உடன்படிக்கை தேவை, மலேசியா வலியுறுத்தல். மடானி தலைமுறை ஊக்க நிதி படைப்பாற்றல் மிக்க உள்ளடக்க தயாரிப்பை ஆதரிக்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சில் ஈடுபட்டுள்ள எல்லா தரப்பினரும் நடப்பில் உள்ள போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தும் வகையில் அனைத்தையும் உள்ளடக்கிய பணிச்சட்டகத்தை எடுக்குமாறு மலேசியா எட்டுமாறு வலியுறுத்துகிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதும் இதில் அடங்கும். அந்த உடன்படிக்கை வட்டாரத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் நியாயமான பாதுகாப்பு நலன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான கட்டமைப்பு உடன்பாடு தொடர்பில் மேற்காசிய தலைவர்களிடமிருந்து மலேசியா ஆக்ககர அறிகுறிகளை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசு மலேசிய கடற்படை TLDMன் தயார் நிலையை வலுப்படுத்தும் நோக்கில் துருக்கியில் நிர்மாணிக்கப்படும் 2 தொகுதி கடலோர காவற்சுற்று கப்பல்கள் 3 அடுத்த ஆண்டு இறுதிக்குள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 ஜூனில் உடன்பாடு கையெழுத்தானதிலிருந்து அந்த கப்பல்களின் கட்டுமான பணிகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நூருடீன் தெரிவித்தார். தற்போது TLDM 4 கடலோர காவற்சுற்று கப்பல்களை கொண்டுள்ள நிலையில் மலேசியாவுக்கு 18 தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் இந்த கப்பல்களின் கட்டுமான பணிகள் மலேசியாவிலேயே மேற்கொள்ளப்படும் வகையில் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை விரிவுபடுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நாட்டில் மோசடி குற்றங்களை தடுப்பதற்கான முயற்சிகள் குறித்து நடத்தப்பட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கிடையேயான கலந்தாய்வில் ஃபேஸ்புக் பங்கேற்க தவறியதை அடுத்து அந்நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஃபேஸ்புக் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அதற்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இதனிடையே இணைய குற்றங்களை கையாள்வதில் நடப்பில் உள்ள மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டமே போதுமானது என்று தத்துஃபாமி வலியுறுத்தினார். இருப்பினும் இணைய பாதுகாப்பை கட்டுப்படுத்தும் பொறுப்பை இனி முழுமையாக சமூக ஊடக தளங்களே ஏற்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இணையத்தில் சிறாரின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் சேவை வழங்குநர்களுக்கு கடுமையான வழிகாட்டுதல்களை நிர்ணயிப்பதற்காகவும் அரசாங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை 2 சிறப்பு விதிமுறைகளை அறிமுகப்படுத்தும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை மடானி தலைமுறை ஊக்குவிப்பு நிதிக்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 1 தொடங்கி 30 வரை அதிகாரப்படியாக திறந்திருக்கும். மலேசிய மடானி அவா அடிப்படையில் உள்ளூர் படைப்பாக்க உள்ளடக்கங்களின் உருவாக்கத்தை ஆதரிப்பதே இதன் நோக்கமாகும். 5 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இந்த நிதிக்கு உள்ளூர் நிறுவனங்களும் தகுதியுள்ள இளையோர் அமைப்புகளும் விண்ணப்பிக்கலாம் என்று மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்துஃபாமி கூறினார். இது தொலைக்காட்சி திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம், குறு ஆவணப்படம், உயிரூட்டி திரைப்படம் என 5 முதன்மை பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது. நாட்டில் கோவிட் தொற்றுகளின் தற்போதைய நிலைமை சீராக உள்ளதுடன் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க சரிவை காட்டுகிறது. மேலும் இந்த ஆண்டு இதுவரை உயிரிழப்பு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அண்மையில் அண்டை நாட்டில் கொள்ளை நோயின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் நேர்வுகளின் எண்ணிக்கை 12.6% குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. முந்தைய வாரத்தை காட்டிலும் 0.7% அதிகரிப்பு இருந்தபோதிலும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அமைச்சு மேலும் கூறியது. கடாவில் உள்ள பள்ளியில் வன்பகுடி இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மாநில கல்வித்துறை விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை தமது தரப்பு தீவிரமாக கருதுவதாக அந்த துறையின் இயக்குநர் அப்துல் ரஹீம் மட் தெரிவித்தார். அதேவேளை பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வெளிப்படையான முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார். முன்னதாக குபாங் பசுவில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் 9 மாணவன் 3 வெவ்வேறு சம்பவங்கள் வன்பகடிக்கு ஆளானதாக ஊடகங்கள் கூறின.
காசாவுக்கான உலகளாவிய சூமுட்படகு அணி 2.0 மாந்து நேய பணியின் போது இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 28 மலேசியர்கள் நேற்றிரவு பாதுகாப்பாக தாயகம் திரும்பினர். சுமுட் நூசாந்தாரா செயல்பாட்டு மையம் SNCC தலைமை இயக்குநர் டாக்டர் சனி அராபி அப்துல் ஹலீம் அராபி உள்ளிட்ட அவர்கள் அனைவரையும் ஏற்றி வந்த எமிரேட்ஸ் EK-342 விமானம் 9:30 குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA முனையம் ஒன்றில் தரையிறங்கியது. ஸ்லாங்கோர் மந்திரி பசாரும் அந்த திட்டத்தின் கண்காணிப்பு அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி அவர்களை வரவேற்றார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். விரிவான அண்மைய செய்திகளுக்கு britha.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் britha.rtm.gov.my. ஹெஸ்போல்லா மீண்டும் லெபனானை குழப்பத்தில் ஆழ்த்த முயலுவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்குமாறு ஹெஸ்போல்லா விடுத்துள்ள அழைப்பு பொறுப்பற்ற செயல் என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். இஸ்ரேலிய தாக்குதல்கள், அல் கார்ட் அல் அசான் நிதி நிறுவனத்தின் மீதான அமெரிக்க தடைகள் ஆகியவற்றுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டங்களில் இறங்கி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை உள்ளது என்று ஹெஸ்போல்லா தலைவர் நயீம் காசிம் முன்னதாக கூறியிருந்தார். நைஜீரிய அதிபர் போலா தினுபு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் தேர்தலில் மீண்டும் போட்டியிடவுள்ளார். ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டின் 74 வயது தலைவர் ஞாயிற்றுக்கிழமை தனது அகில முற்போக்கு காங்கிரஸ் APC கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். பலவீனமடைந்துள்ள பிளவுபட்ட எதிர்க்கட்சிகளுக்கு நடுவே இந்த தேர்தலில் தினுபு வெற்றி பெறுவார் என கணிப்பு வலுத்துள்ளது. தொடர் கட்சி தாவல்களை தொடர்ந்து அவரது APC கட்சி நாட்டின் 36 மாநிலங்களில் 31 தற்போது கட்டுப்படுத்துகிறது. இது 2023 21 இருந்தது. புவிசார் அரசியல் பதற்றங்களும் நிதி நெருக்கடியும் ஐநா அமைதி காப்பு பணிகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்று ஸ்டாக்ஹோம் பன்னாட்டு அமைதி ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. 2025 இறுதியில் பன்னாட்டு அமைதி காப்பு நடவடிக்கைகளில் 79,000 குறைவான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இது 25 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த எண்ணிக்கை என்று அந்நிறுவனம் கூறியது. இந்நிலை நீடிக்குமாயின் அமைதி நடவடிக்கை மேலாண்மையில் பெரும் பலவீனம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக அதன் இயக்குநர் ஜாயிர் வென் டெர்ஜில்ஜின் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து இந்த பருவத்துக்கான நிறைவு ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் செல்சியை வென்றதன் மூலம் சண்டலன் அடுத்த பருவத்தில் ஐரோப்பிய போட்டிக்கு தகுதி பெற்று அதிரடி படைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் முதல் பருவத்திலேயே EPL வரலாற்றில் ஐரோப்பிய லீக்குக்கு தகுதி பெற்ற 5வது அணியாக சண்டலன் உருவெடுத்துள்ளது. 25வது நிமிடத்தில் ட்ராய் ஹூமே புகுத்திய கோலும் 2 பாதையில் மாலோ குஸ்தோ அடித்த சொந்த கோலும் சண்டலன் லீக்கில் 7வது இடத்தை பிடிப்பதை உறுதி செய்தன. இவ்வேளை மான்செஸ்டர் சிட்டி தாக்குதல் ஆட்டக்காரர் ஹர்லிங் ஹாலண்ட் 4 பருவங்களில் 3வது முறையாக தங்க காலணி விருதை வென்றார். அவர் இந்த பருவத்தில் 35 ஆட்டங்களில் பங்கேற்றதன் மூலம் 27 கோல்களை புகுத்தியுள்ளார். அந்த 25 வயது ஆட்டக்காரர் தற்போது 3 முறை தங்க காலணி விருதை வென்ற EPL ஜாம்பவான்கள் ஆலன் ஷெரர், ஹாரிகன் ஆகியோரின் சாதனைகளுக்கு நிகராக உள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதில் அனைத்தையும் உள்ளடக்கிய உடன்படிக்கை தேவை, மலேசியா வலியுறுத்தல். மடானி தலைமுறை ஊக்க நிதி படைப்பாற்றல் மிக்க உள்ளடக்க தயாரிப்பை ஆதரிக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து வணக்கம் மின்னலில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வணிகர் நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது.
0: ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த கேக்கா இருக்கட்டும், பலகாரமா
1: இருக்கட்டும்,
0: எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா? அந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒருத்தவங்க தான் இன்றைக்கு நம்மோடு பேச போறாங்க. அதனால அந்த துறை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: திங்கட்கிழமை தோறும் வந்து பாத்தீங்கன்னா வணிக நிகழ்ச்சி வாயிலாக வியாபாரத்துறையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிறைய பேரை நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்க போவனா.
3: அந்த வகையில இன்றைக்கு ஹாப்பி பேக்ஸ் கெஃபே அப்படின்ற ஒரு வியாபாரத்தை நடத்தி வரக்கூடிய உஷா ராமச்சந்திரன் ரொம்ப தூரத்துல இருந்து இந்த சந்திப்புக்காக வந்திருக்காங்க. ஜேபில இருந்து வந்திருக்காங்க மோகன்.
2: ஜேபில இருந்து வந்திருக்காங்க.
3: வணக்கம் உஷா.
4: வணக்கம் மோகன். வணக்கம் பூனா.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
3: பயணம் எப்படி இருந்துச்சு மோத?
4: சுகமா இருந்துச்சு, சாஃப்டா இருந்துச்சு, எந்த பயமும் இல்லாம.
2: உங்களுடைய கேக் மாதிரியா?
3: அதாவது பாருங்க, கேள்வி இருந்தா கேக்கலாம். நாங்களும் நிறைய கேள்விகள் அடிக்க வச்சிருக்கோம் உங்ககிட்ட கேக்குறதுக்கு.
2: ஆமா, இவங்க வந்து ஜேபில வந்து ஒரு கஃபே, ஒரு உணவகம் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய அந்த குக்கீஸ், பலகாரமா இருக்கட்டும், டிசர்ட்டா இருக்கட்டும், பேஸ்ட்ரீஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விதவிதமா நமக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை தான் வியாபாரத் துறையில ஈடுபட்டு இருக்காங்க. சரி, முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து நீங்க கேக்லாம் செய்வீங்களா உஷா?
3: எதிர்காலத்துல நான் ஒரு கெஃபே திறக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்களா? இது யதார்த்தம்?

0: நடந்ததா இல்ல ஆக்சுவலி வந்து யதார்த்தமா நடந்ததுதான். வந்து அம்மா கிட்டே இருந்து தான் கத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப அவங்க தீபாவளி வந்துட்டு அவங்க கூட இந்த மிட் நைட்ல உட்காந்து இந்த குக்கீஸ் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்க ஆரம்பிச்ச ஜெர்னி. ஸோ அது கத்துட்டு வந்தேன். ஒரு டைம் வரும்போது எனக்கு எனக்கு வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக் தம்பி மூலியமா, ஸோ அக்கா நம்ம ஏன் இது திரும்பவும் கொஞ்சம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி பண்ணோம். பெண்டமிக்ல வந்துட்டு நான் இந்த குக்கீஸை வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட கொண்டு போகும்போது தான் இதையா நம்ம இன்னும் வந்துட்டு மிலிஷா எல்லாருக்குமே நம்ம அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈவெண்ட்ஸ் ஜாயின் பண்ணோம். ஜிபிலேருந்து கேல்க் டிராவல் பண்ணுவேன். இந்த ஈவெண்ட்ஸ் ஜாயின் பண்றோம்.
1: ஆரம்பத்துல குக்கீஸ் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, இப்ப இந்த குக்கீஸ் சொல்லும்போது தீபாவளிக்குலாம் நம்ம செய்வோம் அந்த மாதிரி சொல்றீங்களா?
0: ஆமா ஓ ஆமா. எங்கள்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இயர் நாங்கள் அந்த அந்த வெரைட்டிஸ் வந்துட்டு மெயினாக இருக்கிற 5 வெரைட்டிஸை தவிர மற்றது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். எங்கள்கிட்ட 14 types ஆஃப் பேஸ்ட்ரிஸ் அது குக்கீஸ் வந்து வச்சிருக்கோம்.
2: ஸோ அதெல்லாமே வந்து நிச்சயமா உங்களுடைய கைப்பக்குவம் தான் ஒரு பெரிய காரணம்
0: இருக்கலாம்.
2: நீங்க சொன்னீங்கல்ல அம்மா கிட்ட கத்துக்கிட்ட அனுபவத்தால் நிறைய கத்துக்கிட்ட அப்படின்னு. இப்போ ஒரு நிறுவனமா ஒரு கடையா நீங்க திறக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கூடுதல் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி நீங்க உங்களை வளர்த்துக்கிட்டீங்க, எப்படி எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அதை பத்தி உஷா?
0: நிறைய மொத குக்கீஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டேன். ப்ரீமியமா எப்படி போலாம், என்ன மாதிரி பட்டர்ஸ் யூஸ் பண்ணா நம்மளோட ப்ரீமியமா இருக்கும். ஸோ நிறைய பட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல ஒரு பிராண்ட்ல இப்ப நான் ஸ்டிக் பண்ணி நிக்கிறேன். ஸோ இந்த பிராண்ட் பட்டர்ஸ் தான் என்னோட குக்கீஸ்க்கு வந்துட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 5 வருஷமா வந்துட்டு எனக்கு ஓவரால் வந்து கிட்டா இப்போலேருந்து கேல்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால ப்ரீமியமா இருக்கணும்ன்ற ஒரு ஒரு ஒரு இது விஷயம். அதுக்கு மேல அதை ஓகே நம்ம அந்த ஒரு ஒரு விஷயமா நம்ம ஆர்&டி பண்ணுவோம். ஒரு ஒரு பிஸ்கட் நம்ம எடுத்துட்டு வரும்போது ஆர&டி ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஆர&டி பண்ணி அது நம்மளுக்கு முத பிடிக்கணும். ஆக்சுவலி என்ன எப்பயுமே என்ன வந்து கஸ்டமர் இடத்துல வச்சுதான் அந்த ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் சாப்பிட்டு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது தான் முத கான்செப்ட். அதுக்கப்புறம் தான் அது வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிச்சு.
1: ஆரம்பத்துல குக்கீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க அடுத்த கட்டம் எப்படி என்ன பண்றான்னு யோசிச்சு யோசனை வந்துச்சு? பேஸ்ட்ரீஸ்ல இருந்து போகணும், கேக்ல இருந்து ஆரம்பிக்கணும், டிசர்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு யோசிச்சிங்களா?
0: ஆமா, ஆக்சுவலி வந்து கேக்ஸ் வந்து நார்மலா அம்மா கிட்ட கத்துக்கிட்ட பட்டர் கேக்ஸ் தான். அதுக்கு மேல எனக்கு எந்த கேக்ஸும் தெரியாது. ஸோ 22ல வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ட சொன்னேன், ஏன் நம்ம வந்து 2 இயர்ஸா நம்ம வந்து குக்கீஸ் வந்துட்டு ஆன்லைன்ல வந்து வைக்கிறதுக்கு பதிலா நிறைய ஃபீட்பேக் வருது நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் இருந்து, நம்ம வந்து ஒரு கடையா போக கூடாது. அப்ப கூட வந்து எனக்கு பேஸ்ட்ரியோட இன்னும்
2: சில கதைகள் நம்ம பேச போறோம் உங்ககிட்ட, உங்களை பத்தி இன்னும் கூடுதலான தகவல் காத்துட்டு இருக்கு. ஒரு பாட்டு ஒண்ணு ஏற்கனவே வந்து ரொம்ப வைரலா இருந்தது, இந்த கேக் சாப்பிடுங்க கருப்பு கோப்பி குடிங்க அப்படின்னு சொல்லி
1: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: இசையமைப்பெல்லாம் இசையமைச்சு அப்படி வரல, ஆனா அது ஒரு வைரலா இருந்துச்சு. உண்மைக்குமே இந்த கேக்குக்கும் கருப்பு கோப்பிக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா?
0: எனக்கு தெரியல, ஆனா நீங்க கேட்டீங்கன்னா பெஸ்ட்ரிக்கும் கருப்பு கோப்பிக்கும்
1: கொம்போ
0: நிறைய நல்ல கொம்போ. ஒரு எக்ஸ்பிரஸோ நீங்க வந்து ஒரு அமெரிக்கானோ வந்து ஒரு க்ரோசான்ஸ் கூட ஒரு பிளெயின் கிளாசிக் க்ரோசான்ஸ் கூட வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும்.
1: பாருங்க இன்னும் யார் யாரெல்லாம் பசியா இல்லையோ நாங்க உங்களுக்கு கொம்போ வரைக்கும் கொடுத்துட்டோம்.
2: கண்டிப்பா ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாங்க. இது வணிகர்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: கைப்பக்குவத்திலிருந்து ஆரம்பிச்சீங்க. இப்போ உங்களுடைய ஹாப்பி பேக்ஸ் கேஃபே, இத பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான பேஸ்ட்ரீஸா இருக்கட்டும், டிசர்ட்டா இருக்கட்டும், குக்கீஸா இருக்கட்டும், என்ன மாதிரியான உணவுகள் இருக்கு, உங்க சிக்னேச்சர் என்ன, அதையும் சொல்லுங்க.
3: பெஸ்ட்ரீஸில் வந்துட்டு எங்களோட சிக்னேச்சர் வந்துட்டு சிக்கன் பாய், எங்களோட ஹாட் செல்லிங் அது. எக் டார்ட் அண்ட் சாசேஜ் செவ்ரியில் வந்து இது மூணுமே எங்களுக்கு ஹாட் செல்லிங். ஸோ அதுலேயே ஸ்வீட் ஐட்டமாக போகும்போது குனாஃபா அண்ட் வந்து பிஸ்தாஷ்யூ க்ரோசான்ஸ் வந்துட்டு எங்களோட ஹாட் செல்லிங். ஸோ அது இப்படிலாம் எப்பயுமே எங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து சால் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டீசர்ட் வரும்போது எங்களோட ஃபெரேரோ கப் கேக் அண்ட் தென் எங்களோட ரெட் வெல்வெட் கப் கேக் அண்ட் அதுக்கப்புறம் எங்களோட ரெட் வெல்வெட் ஸ்லைசஸ் கேக் அண்ட் ஃபெரேரோ ரோஷர் ஸ்லைசஸ் கேக் அண்ட் பர்ன் சீஸ் கேக், இது மூணுமே வந்துட்டு ஹாட் செல்லிங் எங்கள் கடையில். ஸோ சாப்பாடுன்னு போகும்போது எல்லா விதமான லோக்கல்ஸாக இருக்கட்டும், மலேசோடையா இருக்கட்டும், சைனீஸோட கான்செப்டில் மீ கறியாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பர் வே வந்துட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப்கிட்டேருந்து நான் ப்ராப்பராக வந்துட்டு அதை கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த சாப்பாடு வந்துட்டு நான் என்னோட கேஃபேல வந்து கொண்டு வச்சிருக்கேன்.
2: இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் சைவம் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்க பேஸ்ட்ரீஸ்ல இல்ல டிசர்ட்ஸ் எல்லாம் சைவம் எதுவும் இருக்குங்களா?
3: இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம நார்மலி வந்து நம்மளோட பேஸ்ட்ரீஸ்ல எதுலயுமே நம்ம முட்டை கலக்கல.
2: ஓ,
3: சோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து முட்டை கலக்காம தான் நம்ம ப்ராசஸ் பண்றோம். ஆனா அது மேல நம்ம வந்து பேக்கிங் முன்ன வந்து எக் வாஷ் வந்து ஒரு விஷயம் இருக்கு. சோ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு ரெண்டு த்ரீ வந்துட்டு நம்ம வந்து வெஜிடேரியனா இருக்கிறனால வந்துட்டு எக் வாஷ் பண்ண மாட்டோம். பட் வந்து அது கம்பல்சரி எக் வாஷ் பண்ணணும், ஏன்னா அந்த ஷைனிங்காக. ஆனா ஏன்னா நிறைய இந்தியன்ஸ் வருவாங்க, சைவமா இல்லையான்னு கேட்பாங்க.
2: சீனர்களும் சைவமா நிறைய பேர் இருக்காங்கல்ல?
3: ஆமா, இருக்காங்க. சோ சீனவர்கள் வந்து நம்ம ஸ்வீட் ஐட்டமா போக மாட்டாங்க, அவங்க நிறைய சேவரி அதுக்கப்புறம் பிளெயினா தான் அவங்க கேட்பாங்க. சோ அதனால சைவமா நிறைய இருக்கு எங்க கிட்ட.
0: ஆக இப்போ நிறைய குறிப்பா இந்திய பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வீட்டில இருந்து சொந்த தொழிலாவே வந்து கேக்கா இருக்கட்டும், பலகாரங்கள் எல்லாம் செய்யறாங்க, விற்பனை செய்யறாங்க. அடுத்த கட்டமா யோசிக்கும் போது ஒரு கெஃபே, ஒரு உணவகம் திறக்கிறது அப்படின்றது அது ஒரு அடுத்த கட்டம். இப்போ நீங்க வந்து முதல்ல அப்படி ஆரம்பிச்சுதான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போனீங்க இல்லையா. ஒரு கெஃபே திறக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க முதல்ல பாக்கணும், முதல்ல நீங்க எப்படி உங்களுக்கான திட்டங்கள் வந்து போட்டீங்க உஷா, அதை பத்தி சொல்ல முடியுமா?
3: ஆக்சுவலி இந்த கேஃபே திறக்கும் போது நானும் என்னோட ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தான், இவங்க மூலியமா நிறைய விஷயம் முதல் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எஸ்எஸ்எம் நம்ம கிடைக்க எவ்வளோ முக்கியம், அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுற அந்த பிராண்டிங்கோட பேர், இது வந்துட்டு லைசன்ஸ் எப்படி நம்ம எடுக்க போகிறோம், நம்ம சைன் போர்ட் லைசன்ஸ் எப்படி எடுக்க போகிறோம். ஸோ மஜ்லிஸில் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறதா இருந்தால், டைனிங்காக இருந்தாக்கா, அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஸோ நிறையா விதமாக இருந்துச்சு. ஒரு கேஃபே ரம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னே நம்ம கேஃபே உள்ளுக்கு நம்ம என்னென்னலாம் பர்டிகுலராக வச்சே ஆகணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நாங்கள் நிறைய விஷயம் படிச்சு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நான் அந்த கேஃபே ரன் பண்ணுற போது இதெல்லாம் பண்ணணுன்றத எனக்கு அப்போதான் எனக்கே வந்து புரிஞ்சிச்சு. ஸோ நிறைய இருக்கு கேஃபே ஓப்பன் பண்ணுறதுக்கு.
0: இப்போ எத்தனை கேஃபேக்கு நம்ம போகிறோம் வரோம், இப்போ யாராவது கேட்குறாங்க ஹாப்பி பேக்ஸ் கேஃபே எப்படி வித்தியாசமா இருக்கு, என்ன யூனிக் உங்களோட, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: சரி, எல்லாரும் கேஃபே மாதிரி இல்லாம எங்களோட காஃபி வந்துட்டு நன்யாங் காஃபி, சைனீஸோட ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கும் எங்களோட காஃபி. ஸோ நாங்க வந்து பரிஸ்தாவும் வச்சிருக்கோம். ஸோ எங்களோட வித்தியாசமா எல்லா நம்ம இந்தியன்ஸ் கம்யூனிட்டிக்கும் கம்பேர் பண்ணும் போது இதுல நாங்க வந்து வித்தியாசமா டிஃப்ரென்ஸா இருக்கணும்னு நினைச்சனாலதான் வந்துட்டு இந்த டீசர்ட் மீன் நாங்க பேஸ்ட்ரியே சூஸ் பண்ணது. நார்மலா காமனா இருக்க வேணாம், யாரு மாதிரியும் இருக்க வேணாம். ஸோ எனக்கு வந்து நம்ம யாருமே செய்யாத ஒரு விஷயத்த இந்தியன் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் தோணுச்சு. ஸோ அதுக்கு அதுதான் எங்களோட டிஃப்ரென்ஸ் கம்யூனிட்டி கம்பேர் பண்ணும் போது.
2: உங்க வாடிக்கையாளர்கள் பத்தி சொல்லுங்க, அவங்க கொடுக்கக்கூடிய சில கருத்துக்கள் இருக்கும், சாப்பிட்ட பிறகு ரொம்ப நல்லா இருக்கு, இது என்ன ஃபிளேவர் அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்களா? இல்ல ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கொடுக்கற எந்த ரிவ்யூவா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுடைய வியாபாரத்தை மாத்திக்கிறீங்களா?
3: ஆக்சுவலி நம்ம கேஃபே 23ல திறந்தோம், 23ல திறக்கும் போது எங்களோட வெஸ்டர்ன் ஃபுட் தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ரொம்ப விலையா இருக்கு, உங்கள் பெஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்களோட சாப்பாடாக இருக்கட்டும், ரொம்ப விலையா இருக்கு, நம்மளால அது குக் பண்ண முடியாது. பிகாஸ் நான் இருக்கிற அந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த B40 கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஸோ திரும்பவும் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அப்போ தான் நம்ம வந்து இந்த குப்பித்தியம் ஸ்டைலில் போனோம். ஸோ ஓகே, நிறைய ஆஃப்டர் குப்பித்தியம் நான் திறந்தப்போ நிறைய ஃபீட்பேக், இந்த நசலமா கம்பேர் பண்ணும் போது இந்த சம்பால் நல்லாவே இல்லை, இதுல ரசவே இல்லை, இது ஏன் உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு நிறைய. ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம்னா அந்த நெகட்டிவ் எடுத்துக்குவேன். ஸோ நான் திரும்பவும் அதை போய் நான் வந்துட்டு ஆர்கியூ பண்ண மாட்டேன், நான் அந்த நெகட்டிவ் எடுத்து போய் திரும்பவும் செய்வேன். ஸோ அந்த மாதிரி நான் வரைய வந்து என்னோட நினைக்கிறேன் இந்த கோயிங் டு ஒன் இயர் இந்த குப்பித்தியம் ஸ்டைல் போய் இது வந்துட்டு நினைக்கிறேன் நான் ஒரு 10-15 வாட்டி என்னோட சம்பால் மட்டும் நான் மாத்திட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்டே பண்ணி நிக்கிற இந்த இதுதான் ஃபைனல் அவுட்கம் என்னோட.
2: அதுக்கப்புறம் சம்பால் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி
3: யா இப்போ வரைக்கும் சோஃபா தச்சு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம சாப்பாடு வகையில வந்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் எனக்கு எப்பயுமே.
2: நிறைய கத்துக்கிட்டீங்கல்ல, இது
3: நிறைய விஷயம்.
0: அந்த கத்துக்கிட்ட விஷயத்தை தான் இப்ப வந்து களத்துல காட்டுறீங்கன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. இப்போ பெண்கள் நிறைய பேர் வியாபாரத்துல ஈடுபடுறாங்க இல்லையா, குறிப்பிட்டு இப்ப இந்த ஒரு துறை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு வியாபாரத்துல இருக்கணும் அப்படின்னா பெண்கள் கட்டாயம் இதெல்லாம் வந்து நீங்க பின்பற்றணும். ஏன்னா நீங்க உங்க பயணத்துல நிறைய விஷயம் கத்துட்டு இருந்திருப்பீங்க, என்னெல்லாம் நீங்க கத்துக்கிட்டத இப்போ சொல்ல போறீங்க? நிறைய பெண்கள் கேட்பாங்க இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உஷா?
3: ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எவ்ரிடே நம்ம கடைக்கு போகணும், கிச்சனில் போயிட்டு என்ன என்னதான் நம்ம சொல்லி கொடுத்துருந்தாலுமே அதை நம்ம திரும்பவும் போயிட்டு நம்மளோட ஸ்டாஃப் அதை ரைட்டாக ப்ராப்பராக செய்கிறாங்களான்றத பார்க்கணும். ஸோ எவ்ரி 2-3 days வந்துட்டு இதை நான் கண்டிப்பாக நான் கிச்சனில் போய் செய்வேன். அண்ட் ஒன் மோர் திங், மெயின் திங் என்னோட வந்துட்டு நசலமா சம்பாலாக இருக்கட்டும், என்னோட மீக்கறி பேஸ்ட்டாக இருக்கட்டும், சொத்துவோட பேஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மூணுமே என்னை தவிர வேறு யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஸோ இதை நான் ப்ரிப்பேர் பண்ண நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி தான் பெஸ்ட்ரியோ, பெஸ்ட்ரி என்னோட கேக் வந்துட்டு யா என்னோட ஸ்டாஃப் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது டெக்ஸ்டர் கணக்கா இருக்கா இல்லையான்றத நான் கண்டிப்பா பாப்பேன். சோ எவ்ரி டே என்னோட கேஃபே வந்து காலம் 8 திறக்கிறாங்க அப்படின்னா பை 9 நான் அங்க இருப்பேன். 9:30 நம்ம க்ளோஸ் பண்றோமா, 9:30 வரைக்கும் நான் கடையில இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான்
0: கிளம்புவேன்.
3: ஆமா, சோ சோ அது நம்மளோட அந்த பார்ட் வந்து நம்ம எஸ் அ பாஸா இருக்காம அவங்க கூட ஒரு பார்ட்னரா மீன் ஒரு ஒரு ஸ்டாஃபா அவங்க கூட சேர்ந்து இறங்கி வேலை செஞ்சாதான் ஸ்டாஃபுமே நம்ம கூட வந்துட்டு கோஆபரேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் வந்துட்டு தெரியும் கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ட்டு.
2: இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா தமிழர்கள் வரலாம், சீனர்கள் வரலாம், மலைக்காரர்கள் கூட வரலாம், எந்த பாணியில எந்த முறையில எந்த ஸ்டைல்ல நீங்க வந்து இப்ப சம்பாலாவே இருக்கட்டும், நீ எந்த முறையில வந்து அதை தயார்படுத்துறதுங்க? இப்ப டிசர்ட்டா இருக்கட்டும், பேஸ்ட்ரியா இருக்கட்டும், ஏன்னா சீனர்களுடைய உணவு டேஸ்ட் முறை வேற, ருசி வேற, தமிழர்களோட வேற, நீங்க எப்படி அதை உறுதிப்படுத்திக்கிறீங்க இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி?
3: ஸோ என்னோட பெஸ்ட்ரியில் வந்து இதுக்கு முன்னே நான் எக் தாட் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டே இல்லை. ஸோ என் சைனீஸ் கிட்ட வந்துட்டு எக் தாட் ரொம்ப வந்து ஃபேமஸ். ஸோ இதை எப்படி கொண்டு வரணுன்றது நிறைய ஆர்&டி பண்ணேன். ஸோ ஒரு சைனீஸ்க்கு என்ன பிடிக்கும்ன்றது, அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு 6-7 வாட்டி என்னோட அட்டம் வந்துட்டு ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபைனலாக வந்துட்டு ஓகே எக் தாட் வந்து இப்படி தான் ரெடியே பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து அது என்னோட கிராப் ஆப்பில் வந்துட்டு அது ஒன் ஆஃப் த ஹாட் செல்லிங். ஸோ அதே மாதிரி இந்தியன்ஸ் கிட்ட வரும்போது என்ன பிடிக்கும், நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நிறைய வயசானவங்க வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. லைக் வந்துட்டு நிறைய இடத்துல போயிட்டு மீ கறி சாப்பிட்ருக்கோம் சைனீஸோட, சைனீஸோடலாம் எப்பயுமே வந்து அந்த தேங்காய் பாலோட அந்த ஸ்மெல் நிறையா இருக்கும், அதோட டேஸ்ட்டாக நிறையா இருக்கும். இந்த கறி டேஸ்ட் வந்து அங்கே இருக்காது, பட் உன்னோட வந்து அந்த கறி டேஸ்ட் தான் அங்கே மெயின் ஹிட்டாக இருக்கு. ஸோ எனக்கு நிறைய பேர் என்னோட சிக்கன் மசாலா வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே என்னோட ஹைலைட்டு. ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கொடுக்கும் போது இது ரைட்டாக இருக்குமா, இது ஓகே இது நல்லா இருக்கு, இது அப்படி கிப் ஆன் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ நிறைய மலேஸ்க்கு வந்துட்டு வெஸ்டர்ன் ஃபுட் தவிர மற்ற சாப்பாடு போக மாட்டாங்க. ஸோ எங்களோட அக்லியோ ஒலியோவாக இருக்கட்டும், எங்களோட சிக்கன் கிரீமி சிக்கன் பஸ்தாவாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்துட்டு ப்ராப்பர் வே ஒரு செஃப்கிட்ட வந்து ப்ராப்பராக நான் அப்படி கிளாஸ் எடுத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையுமே நான் வந்து கொண்டு வரேன்.
2: அதாவது நீங்கள்
0: மேற்கத்திய பாணிகளோட நிறைய விஷயங்களை நீங்க படிச்சுட்டு வந்து அதை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை வந்து செய்துட்டு இருக்கீங்களா, அத பத்தி கொஞ்சம் பேசலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு என்ன அப்படின்னு கேக்கும் ஒரு பாடலை சொல்லிருந்தீங்க, சொல்லுங்க உங்களுக்கு ஏன் அந்த பாட்டு அவ்வளவு பிடிக்கும்?
3: தெரியலையா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒரு டவுனாக உட்காரும் போதெல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த பாட்டு தான் வந்துட்டு எனக்கு திரும்பவும் கிளம்பி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ன சப்போர்ட் பண்ணோம், அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, அந்த பாடல் இப்போ உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரோம். இது வணிகர்

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM
0: வணிக நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பேக்ஸ் கேஃபேல இருந்து நம்மோடு உஷா ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. தமன் புலாய் ஜேபில தான் உங்களுடைய உணவகம், இந்த கேஃபே வந்து செயல்பட்டு வருது.
2: சரிங்க உஷா, என்ன கேட்கணும்னா, இப்போ உள்ள காலகட்டங்களை பாத்தீங்கன்னா சில சமூக வலைத்தளங்கள இன்ஃபுளுசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சமைக்க தெரிஞ்சு பட்டுன்னு ஒரு கடையை திறந்து அப்பவே ஒரு வியாபாரத்தை தொடங்குறாங்க. சில பேர் வந்து நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்கலாமோ, இந்த R&D அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யலாமோ. இப்போ ஒரு உணவகத்துக்கோ ஒரு கெஃபே திறந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு உணவு சார்ந்த விஷயங்களை சட்டுன்னு ஒரு கடையை திறந்து உணவு வியாபாரம் செய்யறதுக்கும் இந்த R&D அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் உதவியா இருக்கும் அவங்களுக்கு, அது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க?
3: ரொம்ப முக்கியம் R&Dன்றது. ஏன்னா ஒரு சாப்பாடு நம்மளுக்கு முதல்ல பிடிக்கணும் நம்ம சாப்பிட்றது, அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து பார்க்கணும் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மக்களுக்கே கொண்டு போனோம். ஏன்னா ஒரு 10 வெள்ளி செலவு பண்ணுறதா இருந்தாலுமே அது காசு தான், அது நம்மளுக்குமே பெரிய விஷயம். ஸோ ப்ராப்பராக ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது நம்ம முதல் அதுக்கு வந்து தயாராக இருக்கணும். ஒரு நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கும் நம்ம கடைக்கு சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த குவாலிட்டி குவான்டிட்டி வந்துட்டு கூட போவோம்.
2: நம்ம நிறைய பேர் பாக்குறாங்க, நம்ம நிறைய பேர் லைக் பண்றாங்க, அதனால நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம். நம்மளை பின்பற்றுவாங்க, நம்மளை வாங்கிடுவாங்க. ஆனா அந்த உணவு அந்த கொடுக்கற முறை அப்படின்றது எந்த அளவோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல சமைக்கிறதோ கடைக்கு சமைக்கிறதோ ஒரே மாதிரி இருக்காது.
3: அந்த குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நம்ம குவாலிட்டி இன்னொரு அது நான் நிறைய பாக்குறேன். நிறைய பேர் எல்லாரும் விக்கிறாங்க, எல்லாருமே ஒரே கான்செப்டா போவாங்க. ஒருத்தவங்கள்ட்ட அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருமே அது அந்த பின்னாலேயே போவாங்க. சோ அது அந்த மாதிரி பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம அது அது எல்லாருக்குமே அது சரி வராது. சிலவங்களுக்கு அது ரைட்டா வரும். ஏன்னா அந்த பக்குவம் நம்மளுக்கு வரல அப்படின்னாக்கா அது வந்துட்டு அதான் சொல்கிறேன், அந்த ப்ராப்பர்வே அந்த R&D. ஒரு விஷயம் நான் என் கேஃபேல நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் முதல் செஞ்சு பார்த்து எனக்கு அது ஃபெயிலாக ஆகிற வரைக்கும், அது எனக்கு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும், அது எப்படி எத்தனை வாட்டியாக இருந்தாலும் சரி, அந்த திங்ஸை நான் தூக்கி வீசினாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அதுக்கு முதல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம டேஸ்ட் நம்மக்கிட்ட யூனிக் என்ன இருக்குது அது கொண்டு வந்து கொடுக்கணும்ல. ஸோ அந்த குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாக்கா இதெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் நம்ம பண்ணனா எல்லாருமே வாங்குவாங்கனாக்கா நம்ம பேரை நம்மளே கெடுத்துக்கணும். முதல் அந்த இடத்துல நம்ம பேர் கெட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம இன்னொரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுக்கும் போதும் அதை வந்து வாங்குறதுக்கு பல 10 வாட்டி யோசிப்பாங்க.
0: அக்கா நீங்க சொல்லும் போது நிறைய கத்துக்கிட்டீங்க, அதை பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டீங்க, தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்டீங்க, பயிற்சிகள் போனீங்க, இதெல்லாம் நிறைய சொல்றீங்க இல்லையா. இப்போ இந்த ஹாப்பி பேக்ஸ் கேஃபே பொறுத்த வரைக்கும் இப்போ முதல்ல நம்ம டிக்டாக்ல கூட நீங்க காட்டுறீங்க நிறைய வகைலாம் இருக்கு. அடிப்படையில் இந்த மாதிரி பேஸ்ட்ரிஸா இருக்கட்டும், டிசர்ட் இருக்கட்டும், இந்த மேற்கத்திய பாணிகள் இருந்து நிறைய நம்ம அது தெரிஞ்சாதான் இதை வந்து நம்ம வந்து கையாள முடியும்ன்ற அளவுக்கு எந்தெந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வகை இந்த ரெசிபிலாம் நீங்க எடுத்து செய்துட்டு இருக்கீங்க, எப்படி அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேர் இப்போ செய்யறவங்க கிட்டிட்டு இருப்பாங்க, எந்தெந்த நாடுகளுடைய இதெல்லாம் வச்சு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மலேசியா அங்கதான் இங்கதான் கேரளில தான் நான் கிளாஸ் மொதல் கிளாஸே எடுத்துக்கிட்டேன். இங்க வந்து ஒருத்தர் இருக்கிற ஒரு சைனீஸ், அவர் வந்து ரொம்ப அவர் ஜம்பவான்னு சொல்லலாம் பேஸ்ட்ரியில. ஸோ அவர்கிட்ட ஏன் நான் போனேன்னா ஈஸி மெத்தட்ல நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, லைக் 1 day ப்ராசஸ்ல சொல்லி கொடுப்பாரு. என்னதான் 1 day ப்ராசஸா இருந்தாலும் நான் ஒரு பேட்ச் வந்து ஒரு பேஸ்ட்ரி செய்ய போறேன்னா அதோட டைம் எனக்கு ஏறக்குறைய 6 மணி நேரம் எனக்கு டைம் எடுக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பிரான்ஸ்ல நான் போய் கத்துக்கிட்டேன் அந்த பேஸ்ட்ரி, அதுக்கு ஒரு டைம் வந்துட்டு அது வந்து 5 days டைம் எடுத்துக்கும். ஸோ அது ப்ராப்பர்வே அந்த ஏன்னா அதுல அதுக்கப்புறம் வந்து லேயர்ஸ் எப்படி கொண்டு வந்து கொடுக்க போறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அதனால நான் ஒரு பேஸ்ட்ரி செய்ய போறேன்னா நான் அந்த டோ முதல் ரெடி பண்ணி நான் ஃப்ரீசர் பண்ணணும். என்னோட ரூம் டெம்பரேச்சர் வந்து 18-20 செல்சியஸ்ல இருக்கிறோம். எந்த ஒரு அவன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ரூம் வந்து நான் எப்போ ஆரம்பிக்கிறேனோ முடிகிற வரைக்கும் எனக்கு ரூம் டெம்பரேச்சர் மாறவே கூடாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு பாய்க்கிற அந்த ஒரு ஒரு திங்ஸ் அந்த நம்ம பாய்க்க போகிற அந்த பட்டையாக வந்துட்டு பேஸ்ட்ரியோட பட்டர்ஸ் வந்து ரொம்ப விலை. ஸோ நம்ம ஒரு 10 kg வாங்கும் போதே அதோட விலை வந்து கூட, ஏன்னா அதில் இருக்கிற வந்து 82% வந்து ஃபேட்டட். ஸோ நம்ம எடுத்துகிட்டே வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பிரெட் ஃப்ளாவில் வந்து ஒரு பேஸ்ட்ரி செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் ஆனா டெக்ஸ்டர் கொடுக்க முடியாது. சோ என்னோட ஃப்ளாலாம் வந்து பிரான்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்றாங்க நம்மளுக்கு சப்ளையர்ஸ் வந்துட்டு. சோ ஒரு ஒரு பேஸ்ட்ரிக்கு நான் பாய்க்க போற ஃப்ளா வந்துட்டு ஒரு 3 ஃப்ளாஸ் இருக்கு. அதே மாதிரி நான் பாய்க்கிற பட்டர்ஸும் வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறேன். சோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு பேஸ்ட்ரியில வந்துட்டு நிறைய விஷயம் நான் வந்து கத்துக்கிட்ட முத. சோ நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன்னா நிறைய டெக்னிக்ஸ் வந்து அதுல இருந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்னு.
2: இந்த நுணுக்கங்கள் ரொம்ப அதிகமா தான் ஆழமா நீங்க கத்துக்கிட்டு இருக்கு சாதாரண விஷயம் இல்லதான். ஆனாலும் அந்த ஆய்வுகளை செய்துட்டு நீங்க தொடங்கினது அது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கும் அது பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா
3: நீங்க? ஆமா, ஆக்சுவலி வந்துட்டு நான் கடை திறந்தப்போ வந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் ரொம்ப குறைவு இந்தியன்ஸ் மத்தியில. ஆனா இன்னைக்கு வந்துட்டு என்னோட பயங்கர சப்போர்ட்டே இந்தியன்ஸ் கிட்டே தான். ஸோ எவ்ரி டே வித்தவுட் ஃபெயில் என்னோட சாட்டர்டே சண்டே என்னோட கேஃபே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். ஸோ என்னோட பேஸ்ட்ரீஸ் வந்துட்டு முடிஞ்சிடும் அந்த வீக்லி முடிஞ்சிடும் எங்களுக்கு. ஸோ அது நம்ம எப்படி பெஸ்ட்ரி வந்துட்டு நம்ம இன்னைக்கு நம்ம பேக் பண்றோம் ஒரு வாரமே நம்ம வச்சிருந்துட்டு திரும்ப கொடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, எப்படி அது வந்துட்டு பண்றீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்க ஸ்டாப் பண்றீங்க, திரும்ப மக்களுக்கு அதை எப்படி இப்படி கொடுக்க போறீங்க. சோ இதுக்கு விஷயம் நிறைய இருக்கு, இன்னமும் அதை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கேன்.
2: இப்போ வேலை எடுங்க, இப்போ கடையில வந்து சாப்பிடறது மட்டும் இல்ல, இப்போ ஒரு ஒரு அலுவலகத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி செய்யறாங்க உங்ககிட்ட இருந்து சில பெஸ்ட்ரீஸ் எல்லாம் வேணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்குறாங்களா நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் உங்களுக்கு?
3: டீசர்ட் டேபிள்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு, இவெண்ட்ஸ்க்கு எடுக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனா எனக்கு இப்போ வந்து நிறைய பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கேஃபேலே செய்யறாங்க. லைக் வந்துட்டு கேஃபே வந்துட்டு லைக் காலை லஞ்சுக்கு வந்து புக் பண்றாங்க, கேஃபே ஃபுல்லா புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்துட்டு ஃபுல்லா புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாசத்துல எனக்கு எப்படியோ ஒரு 4 ஃபங்க்ஷன் வந்து என் கடையில வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்களோ என்ன மாதிரி வித்தியாசத்தை கேட்கறாங்களோ நம்ம அந்த கான்செப்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
0: கண்டிப்பா இப்போ நீங்க எடுத்துட்டு வரும்போதே நிறைய விதவிதமான சில பேஸ்ட்ரீஸ் எல்லாம் எடுத்து வந்தீங்க குக்கீஸ் அப்படின்னும் போது. இப்போ எப்படி நம்ம உணவுக்கு தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதை அழகுப்படுத்துறதா ஒண்ணு, அதை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது இப்ப இந்த பேஸ்ட்ரி இப்படிதான் அழகுப்படுத்தணும்னு இருக்கா, இல்ல அது உங்களுடைய கற்பனையா, எப்படிலாம் அதை நீங்க அழகுப்படுத்துங்க, நீங்க புதுசா ஒண்ணு யோசிச்சுலாம் செய்வீங்களா புஷா?
3: ஆக்சுவலி நிறைய வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸோ நிறைய இந்த பேஸ்ட்ரி செய்யற செஃபுங்க கூட வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால அவங்க யூனிக்கா என்ன பண்றாங்கன்னு முத பாப்பேன். ஸோ காப்பின்றது இப்ப நிறைய விஷயம் சொல்லுவாங்க, ஆனா எதுவுமே காப்பி பண்ணாம எதுவுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சில கான்செப்ட் வந்துட்டு லைக் ஃபெரரோ ரோஷே என்னோட வந்துட்டு அது எஸ் நார்மலா ஒரு ஃபெரரோ ரோஷே எப்படி இருக்கும் அந்த மேல நட்ஸ் போட்டு அது அது நம்ம காப்பி தானே பண்றோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வித்தியாசமா அது என்ன செய்யறாங்கன்ற
2: உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான உணவுகள்லாம் இருக்கு அவங்க கிட்ட. இந்த சீனி குறவா இருக்குறாங்க மணிஸ்ல விற்பனை செய்யறது
3: இருக்கு. எப்பயுமே நான் வந்து முதல் ட்ரிங்க்ஸ் தான் போவேன். ஸோ ஏன்னா நிறைய என்னோட பக்கத்துலயே வந்து ஜிம் இருக்கு. ஜிம் போயிட்டு வந்து சாப்பிடறாங்க. ஆமா, ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஜிம்ல இருந்து வர்றவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்துன்னே சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு இதெல்லாம் வேணாம் சிஸ்டர், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிடுவோம்.
0: சரியாக இன்றைக்கு நம்மோடு ஹாப்பி பேக்ஸ் கெஃபேவுடைய உரிமையாளர் உஷா ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட நிறைய இது குறித்த விவரங்களை நம்ம பகிர்ந்துகிட்டோம். ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சந்திப்பா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல ஜேபிலிருந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வரும்போது சும்மா வராம நிறைய பலகாரங்கள் எடுத்ததுக்கு அதுக்கும் நன்றி. நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ உங்களை மாதிரி நிறைய வியாபாரிகளாக கேட்டுட்டு இருப்பாங்க, நிறைவா நான் இதை சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க உஷா?
2: கையில திறமை இருக்கணும், இருக்கும் அவங்க கிட்ட, ஆனா எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கூட தெரியாம கூட இருக்கலாம் அவங்க.
3: ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு மெயினாக வந்துட்டு ஃபேமிலி என்னோட பார்ட்னர்ஸ் தான். ஸோ அங்கே இருந்து ஆரம்பிச்சது. ஒரு விஷயம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கடைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஒரு இன்க்யூப்மெண்ட் நான் வந்து பெஸ்ட்ரி கற்றுக்கும் போது அதில் இருக்கிற இன்க்யூப்மெண்ட் வந்து எவ்வளோ ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 100,000 அபோவ் வந்து இன்க்யூப்மெண்ட்க்கு மட்டும் பெஸ்ட்ரிக்கு மட்டும் நான் வந்து திங்ஸ் வந்து நான் வாங்கி வச்சேன். ஸோ அதனால் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளால் இது ரன் பண்ண முடியுமான்றது அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாரோட பிஸ்னஸ்லையுமே இருக்கும். நானுமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்துருக்கேன். கிவ் அப் பண்ணிடலாம் கூட வந்துட்டுலாம் தோணியிருக்கு. ஆனால் இன்னமும் வந்துட்டு இதை விடக்கூடாது. ஏன்னா நான் யூனிக்காக இருக்கேன்ல, எல்லார் மாதிரியும் இல்லாமல் நான் பெஸ்ட்ரி நான் இந்தியன்ஸை வந்து நான் ரொம்ப குறவே நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி நான் பார்க்க போனால் ஜேபிலே இந்தியன்ஸ் வந்து பெஸ்ட்ரி கேஃபே யாருமே ரன் பண்ணலை. ஸோ அதனால் இதை கிவ் அப் பண்ணக்கூடாது, இன்னும் நிறைய பேர் கொண்டு போகணும். ஸோ அந்த அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சக்ஸஸாக ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கிவ் அப் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரன் பண்ணி போயிட்டு இருக்கணும்.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி உஷா. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-9. அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னல் நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க.
1: சரி, அடுத்து உங்களை இளமை உல்லாசத்துல சந்திக்க கிஷன் வந்திருக்கிறாரு.
0: இன்னைக்கு நிறைய விவரங்கள் நேர்களோட பகிர்ந்துகிட்டோம். முக்கியமா இன்றைக்கு அனைத்துலக கார்பந்து தினம் அப்படின்றதுனால உங்க சுத்தி யாராவது இருப்பாங்க கார்பந்து ரசிகரா வெறியரா அப்படின்னு கேட்கும் போது நேர்கள் அழைத்து உங்களை சொல்லி சொல்லியிருந்தாங்க வீட்டுல எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு.
1: ஆமா, எது எப்படியோ 11 ஜூன் நம்மளுடைய உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி தொடங்க போது ஆர்டிஎம் கிளிக்க மறக்காம பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்க.
0: அதுக்கப்புறம் என்ன பேசிருந்தோம், இன்னொன்னு ஒண்ணு பேசிருந்தோம்ல, வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்ன என்னெல்லாம் நீங்க முதல்ல பாப்பீங்க அப்படின்னு. ஆனா அதுல ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம், ஒருத்தர் பள்ளியை பாப்பண்ணார்ல.
1: ஓ, பள்ளி,
0: பள்ளி, அந்த பள்ளியை பார்த்து அந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்படி நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு, அத்தனையும் உங்களுக்காக தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கையில இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டு வரோம். நான் உங்கள் மோகன்.
1: நான் புவனா வீரமோகன்.
0: மீண்டும் சந்திக்கலாம்.

0: இடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இன்று அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் ரிங்கிட்டின் மதிப்பு வலுவாக வர்த்தகமாகியுள்ளது. அதிகரித்த சந்தை உணர்வு, அமெரிக்க ஈரான் பேச்சின் மூன்றாம் முன்னேற்றம் குறித்த முதலீட்டாளர்களின் நம்பிக்கை ஆகியவை இதற்கு பங்களித்துள்ளன. காலை 8 மணிக்கு உள்ளூர் நாணயம் டாலருக்கு எதிராக 3.9635 உயர்ந்தது. நாடு முழுவதும் சொகுசு வாகனங்களை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் லக்ஸரி மூலம் சாலை போக்குவரத்து துறை JPJ 1814 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளது. அந்த எண்ணிக்கையில் போஷே, லம்போஜினி உள்ளிட்ட பல்வேறு சின்னங்கள் கொண்ட 915 வாகனங்கள் இவ்வாண்டு பறிமுதல் செய்யப்பட்டதாக JPJ துணை தலைமை இயக்குநர் டத்தோ ஜஸ்மானி ஷஃபாவி தெரிவித்தார். எண்ணெய் துரப்பண பணியாளர்கள் மூவர் உயிரிழந்த வேளை மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். திரங்கானு கிளாந்தான் கடல் பகுதியில் உள்ள சிப்பாட் தளத்தில் பராமரிப்பு பணிகளின்போது அவர்கள் இருந்த மீட்பு படகின் கயிறு அறுந்ததை தொடர்ந்து இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதனை கோலத்திரங்கானு காவல்துறை தலைவர் ACP அஸ்லிமோமா நோர் உறுதிப்படுத்தினார். தொழில்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆலைகளும் தொழிலாளர் தங்குமிடமும் பாதிக்கப்பட்டன. இச்சம்பவம் குறித்து நேற்றிரவு 8:25 அவசர அழைப்பு பெறப்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் ஜான் ஷாகுன் பிரான்சிஸ் கூறினார். நல்வாய்ப்பாக எண்மர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்கிய 15,000 டன் அரிசியை ஏற்றி வந்த சரக்கு கப்பல் ஹவானா துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளதாக கியூபா அதிபர் மிகுவல் டியாஸ் கானல் தெரிவித்தார். கடுமையான பற்றாக்குறையை தொடர்ந்து சீனா நன்கொடையாக வழங்க உறுதியளித்த 60,000 டன் அரிசியின் முதல் தொகுதி இதுவாகும். அங்கோலாவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்கச் சுரங்கம் இடிந்ததில் குறைந்தது 28 பேர் பலியான வேளை இருவரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் லுவாண்டா வடகிழக்கில் உள்ள பெங்கோ மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் அவர்கள் புதையுண்டதாக காவல்துறை கூறியது. விளையாட்டு, கனடா கிராண்ட் பிரீ F1 பந்தயம். மெர்சிடிஸின் இளம் வீரர் கிமி அன்டோனெல்லி தொடர்ச்சியாக 4வது வெற்றியை பெற்றார். இதன் மூலம் இத்தாலியைச் சேர்ந்த அந்த 19 வயது பந்தய வீரர் உலக போட்டியில் தனது முன்னிலையை 43 புள்ளிகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? புத்தம் புதிய நாள், புதிய வேலை, நமக்கு புதிய வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்காரு. அதை நல்ல முறையில பயன்படுத்திப்போம். இன்றைக்கும் ரொம்ப தெம்பா சுறுசுறுப்பா இப்ப வேலைக்கு கிளம்பி ஒரு சிலர் போயிட்டு இருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் இல்லைங்க, எங்களுக்கு விடுமுறை தொடங்கியாச்சு. அதனால நாங்க விடுமுறையில இருந்து வீட்டுல இருந்து இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம். எங்கிருந்து இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அதே சமயம் RTM கிளிக் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்யல அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. ஆர்டி முடிய அலைவரிசைகளை பிறகு மினலாம நீங்க மிக சுலபமாக கேட்கலாம், ரசிக்கலாம். இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தான் நம்ம கேட்க போறோம். ஸ்வேதா மோகன் தொடக்க பாடல் கொண்டு வராங்க, அவங்க குரல்ல உங்களுக்காக கேட்கலாம்.

ஷபா அசமான் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. 2026 கோலாலம்பூர் பன்னாட்டு புத்தக விழாவுக்கு செல்வோம் பாருங்கள். கோலாலம்பூர் உலக வாணிக மையத்தில் மே 29 முதல் ஜூன் 7 வரை 10 நாள்களுக்கு நூலறிவை வாசிப்பை கொண்டாடும் விழா. ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள், உங்களுக்கு விருப்பமான புத்தகங்கள். நுழைவு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசம், நீங்க தாராளமா கலந்துக்கலாம். மலேசியா வாசிக்கிறது, நூல்களை கொண்டாடுகிறது. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக கார்த்திக் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

கார்த்திக் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. நேற்று சமூக வலைத்தளத்துல ஒரு புகைப்படம் வந்து வைரலா பேசப்பட்டு இருந்தது. நம்ம நடிகர் துல்கர் சல்மானும் பூஜா ஹெக்தே அவங்களுடைய நடிப்பில் அடுத்த திரைப்படம் வந்து வெளியாக போகுது. அதனுடைய படப்பிடிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசியா சிக்கிம்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து துல்கர் சல்மான் அப்படின்னு சொல்லி டி கியூ 41 அப்படின்ற ஒரு பெயர் வந்து அந்த படத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரவியுடைய முதல் திரைப்படமாக இருக்க போகுது. ரவி நீலக்குட்டி அவரு தான் வந்து திரைப்படத்தை இயக்கி இருக்கிறாரு. அவருடைய முதல் திரைப்படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கூட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஜகபதி பாபு, பிறகு ரம்யா கிருஷ்ணன், இன்னும் நிறைய பேர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கு நம்ம ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் வந்து இசை அமைச்சிருக்கிறாரு. சிரிப்பு அடுத்த பாடல் உங்களுக்காக ராகுல் நம்பியார் குரல் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

அப்சல் ஜெசி கிஃப்ட் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாம். பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் உங்களுக்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 12 மணிக்கு பிறகு இன்றைக்கு திரைப்பட வசனங்களை கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நீங்க நடிச்சு காண்பிக்க போறீங்க. அப்படி ஒருவேளை நீங்க சரியான வசனத்தை பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க பாடலை தொடர்ந்து விரும்பி கேட்கிற வாய்ப்பு 1 மணி வரைக்கும் உங்களுக்காக நாங்க வழங்க போறோம். அதனால தொடர்ந்து இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில இணைந்திருங்க. இப்போ அடுத்த பாடல் ஹரிச்சரன் கொண்டு வராரு, கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

சமூக வலைதளங்கள்ல வர்ற எல்லாமும் நம்பிடவே முடியாதுங்க. சில விஷயங்கள் வந்து போலியா இருக்கும், அதுல சிக்கி நிறைய பேர் ஏமாந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதனால கவனமா இருக்கணும், கூடுதல் வெளிப்பா இருக்கணும். நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்படுது, இந்த சலுகை இருக்கு, இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதுல தீவிரமா முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும், எந்த அளவுக்கு அது உண்மை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து தெரியப்படுத்திருப்பாங்க, இல்லைங்க நான் ஏமாந்துட்டேன், நீங்களும் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு க்ளூன்னு வாங்கல அதை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம தான் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதனால சமூக வலைத்தளங்களில் வர எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது சரியா. இப்போ அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: என்னால இவ்ளோ குண்டாயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இஸ்ரேலிய படை கைது செய்த ஃப்ளோட்டிலா மனிதநேய பணித்திட்ட பங்கேற்பாளர்களை இஸ்ரேலிய அமைச்சர் இத்தமார் பென் கேவேர் நடத்திய விதம் அருவறுப்பாகவும் அவமதிப்பாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் உள்ளதென துருக்கி, எகிப்து, இந்தோனேசியா, ஜோர்டான், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. கைது செய்யப்பட்டவர்களை பென் கேவேர் பகிங்கரமாக அவமானப்படுத்தியது மனித மாண்புக்கு எதிரான மிக மோசமான தாக்குதல் என அந்நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர். இவ்வேளை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக பென் கேவேர் மற்றும் பிற இஸ்ரேலிய அதிகாரிகள் மேற்கொண்ட சட்டவிரோத தூண்டுதல் மற்றும் வன்முறை செயல்களையும் அவர்கள் கண்டித்தனர். மேற்கு வெனிசுவேலாவில் உள்ள பரினா சிறைச்சாலையை நூற்றுக்கணக்கான கைதிகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். தாங்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக கூறிய அவர்கள் அதன் இயக்குநரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். பல ஆண்டுகளாக அந்நாட்டு சிறைகளில் நிலவும் நெரிசல், குறைந்த அளவு உணவு, மருத்துவ பராமரிப்பு இல்லாமை ஆகியவற்றுடன் திட்டமிட்ட மனித உரிமை மீறல்கள் நடப்பதாகவும் ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர். கொங்கோ ஜனநாயக குடியரசில் 100க்கும் மேற்பட்ட இபோலா பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அந்த நாட்டில் இபோலா தொற்று 11 சுகாதார பகுதிகளை பாதித்துள்ளதுடன் உறுதிப்படுத்தாத 900க்கும் மேற்பட்ட நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் குறைந்தது 7 மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தொற்று பரவலின் மையப்பகுதியான இட்டோரியில் விளையாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட எல்லா சமூக நடவடிக்கைகளையும் கொங்கோ அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்துள்ளனர். அங்கோலாவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் குறைந்தது 28 பேர் உயிரிழந்ததாகவும் இருவர் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் லுவாண்டா வடகிழக்கில் உள்ள பெங்கோ மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் அவர்கள் புதையுண்டதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. சனிக்கிழமையன்று இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் சிக்கிக்கொண்ட மேலும் இருவரை தேடி மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை செய்தி தொடர்பாளர் கஷ்பர் லூயிஸ் இனாசியோ கூறினார். தென்னிந்திய மாநிலமான கர்நாடகாவில் ஆற்றில் சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்தபோது 9 பெண்கள் உட்பட 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் உறவினர்கள் என்று நம்பப்படுவதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. உத்தர கன்னட பகுதியின் பத்கால் அருகே தொடர்ந்து மழையினால் தத்தி ஹக்கால் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் நீரோட்டத்தில் அவர்கள் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களுள் மூவர் காப்பாற்றப்பட்டனர். கியூபாவிற்கு சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்கிய 15,000 டன் அரிசி அடங்கிய சரக்கு கப்பல் ஹவானா துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது என்று அத்தீவின் அதிபர் மிகுவல் டியாஸ் கனல் தெரிவித்தார். கடுமையான பற்றாக்குறையால் தவித்து வரும் கியூபாவிற்கு சீனா நன்கொடையாக வழங்க உறுதியளித்த 60,000 டன் அரிசியின் முதல் தொகுதி இதுவாகும். சுகாதாரம், கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்து நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான பயனர்களை இந்த நன்கொடை சென்றடையும் என அதிபர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கம்யூனிஸ்ட் கரீபியன் நாட்டின் கியூபா 1962 முதல் அமெரிக்காவின் வாணிக தடையின் கீழ் உள்ளது. இந்த தடையே உணவு மருந்து தட்டுப்பாட்டிற்கு முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. கிறிஸ்டல் பேலஸ் உடனான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதோடு இந்த முறை பட்டத்தை வென்றுள்ள ஆர்சனல் அணியினரின் கடப்பாட்டையும் துணிச்சலையும் மிக்கேல் ஆர்டேட்டா பாராட்டினார். கடந்த செவ்வாய்க்கிழமை மான்செஸ்டர் சிட்டிக்கும் போர்ன்மவுத்துக்கும் இடையிலான ஆட்டம் 1 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டதை அடுத்து ஆர்சனல் 22 ஆண்டுகளில் தனது முதல் லீக் பட்டத்தை ஏற்கனவே உறுதி செய்தது. 2004 பிறகு முதல் முறையாக வெற்றியாளராக ஷெல்ஹஸ்ட் பார்க்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் கேப்ரியல் ஜீசஸ், நோனி மெடோனிகே ஆகியோர் அடித்த கோல்களின் உதவியுடன் கனசனி இந்த பருவத்துக்கு நிறைவை தந்துள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: சிவனின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. தொடர்ந்து என்னங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம். என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கேன். இன்றைக்கு உங்களுடைய அன்புக்குரியவருக்கு நீங்க ஒரு பாடல் கேட்கணும், வாழ்த்து சொல்றது இல்லைங்க, வாழ்த்து நேரம் இல்ல, பாடல் மட்டும் நீங்க கேட்கலாம். ஆமா, இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய அன்புக்குரியவருக்கு ஏய் இந்த பாட்டு அவங்களுக்காக நான் கேட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இப்போவே நீங்க அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நேற்று ஏதாவது மனஸ்தாபங்கள் இல்லை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். பாடல் கேட்டு சமாளிக்கணும், சமாதானப்படுத்தணும், அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கலாங்க. சொல்லியிருந்த மாதிரி சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: நான் முருகன் பேசுறேன், சிறடாங்கல இருந்து.
1: முருகன் சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்காக பாடல் கேட்கலாம் இருக்கீங்க?
0: இன்னைக்கு வந்து என் மனைவிக்காக நான் ஒரு பாட்டு கேட்கலாம் இருக்கேன். கொஞ்சி பேசிட்டு வேணான்னு அந்த பாட்டு நான் உங்களுக்கு கேட்கலாம் இருக்கேன்.
1: விஜய் சேதுபதியா நீங்க மாறிட்டீங்க இப்போ?
0: ஆமா ஆமா, ஒரு வகையில அப்படித்தான் இருப்பேன்.
1: ஓ, அப்படிதான் இருப்பீங்க வீட்டுல? குணங்கள் அப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த கதாபாத்திரத்துடைய குணங்கள்
0: அது நேச்சுரலாவே எனக்கு அப்படிதான் இருக்கும்.
1: அடேங்க அப்பா, அப்போ உங்க மனைவி கொடுத்து வச்சவங்கதான். என்ன பேர் அவங்க? பேர்
0: நந்தினி சரளா.
1: நந்தினி சரளா நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்கன்னா அன்பு கணவர் பாடல் பரிசு கொடுத்திருக்கிறாரு. வந்துகிட்டே இருக்கு, கேப்போ வாங்க.
0: ஓகே, தேங்க்யூ.

நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: யோகேஸ்வரி
1: சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்காக வேணும்? கணேஷ். கணேஷ்காக என்ன பாட்டு?
0: பார்த்ததே
1: இல்ல. உங்களை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லைங்கன்னு சொல்லிருக்கீங்களா இன்றைக்காவது நேரடியா?
0: கண்டிப்பா
1: சொல்லிருக்கீங்க. சரி, இந்த பாடல் வரும்போது சொல்லுங்க, இந்த பாட்டு உங்களுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு கொஞ்சமாவது வெக்கப்பட சொல்லுங்க அவரை.
0: இல்ல, நேத்து ஒரு சின்ன சண்டையா போயிருச்சு, அதனால அவருக்காக இந்த பாட்டு.
1: சமாதானப்படுத்துறதுக்காகவா? கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டுட்டு அவர் ஒரு முகத்துல ஒரு சின்ன புன்னகையாவது வந்து உங்ககிட்ட மறுபடியும் பேசிடுவாரு பாருங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், என் பேரு பூவேந்திரன்.
0: பூவேந்திரன் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நானு விளையாப்பிஞ்சாங்கிலிருந்து.
0: ஜிஞ்சாங்ல இருந்து? சரி, பக்கத்துல யார் இருக்கா? யார் அழைச்சு கொடுத்தா?
1: அம்மா பக்கத்துல இருந்தாங்க, நான் தான் கால் பண்ணேன்.
0: நீங்களே வந்து அழைச்சிட்டீங்க. விடுமுறையில இருக்கீங்க இல்லையா? அடம் பிடிக்கலையா வேற எங்கயும் போறதுக்கு? குடும்பத்தோட கழிங்க, அப்பா அம்மாவோட, சரியா? அதே மாதிரி நல்லாவும் படிக்கணும். சரி, இப்போ என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: எனக்கு பாட்டு வந்து எங்க அம்மா அப்பா டிரைவ் பண்றாங்க, அஜினும் இல்ல அடிச்சதை சொல்லு பாட்டே தான்.
0: ஓ, அம்மா அப்பா வாகனம் ஓட்டுறதுனால அந்த பாட்டை கேட்டு விறுவிறுப்பா சுறுசுறுப்பா ஓட்டிட்டு போனோம்னா? சரி, யார் யார் தேர்ந்தெடுத்த அந்த பாடல? நீங்களா அம்மாவா? நீங்க தானா? சரி சரி, பாத்து பத்திரமா போனோம், சரியா? அம்மா கூட பேசிக்கிட்டே போனோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. உங்களுக்கும், கடவுள் எப்பயுமே உங்களுக்கு கூட இருக்கணும், எப்பயுமே சமத்தா இருங்க.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சேகர் பேசுறேன். சேகர்,
0: சேகர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சேகர்,
1: சிகாம்பூர்.
0: சிகாம்பூர், வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு இப்ப கேக்கணும்னு தோணுது வேலை செஞ்சுட்டே உங்களுக்கு?
1: மோனிகா பாட்டு எங்க அத்தைக்காக கேக்குறாங்க, தொழில் செய்யறாங்க, இடையப்பும் தொழில, அவங்க பேரு ராணி, கிளைமா இருக்காங்க.
0: சரி,
1: அவங்களுக்காக அந்த பாட்டு கேக்குறேன்.
0: அத்தைக்காக மோனிகா?
1: மோனிகா விறுவிறுப்பா இருக்குங்களா பாட்டு?
0: ஓ, விறுவிறுப்பா இருக்கிறதுக்காக. சரி சரி, நீங்களும்
1: விறுவிறுப்பா கேக்குறோம் சார். நாங்களும் கிரெயின் தானே ஓட்டுறோம்.
0: சரி சரி, விறுவிறுப்பா சுறுசுறுப்பா கேட்டுட்டே நல்லா வேலை செய்யுங்க, பாதுகாப்பா வேலை செய்யுங்க.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப.

0: ஓவியா வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: பசி அறியாச்சா?
1: பசிட்டேங்க.
0: இப்ப மதியத்துக்கு என்ன சாப்பிடலாம்னு இருக்கீங்க வீட்டுல?
1: அம்மா வந்து சாம்பார் இஷ்டி தவு சம்பளிக்கலாம்.
0: ஓ, நீங்க கேட்டீங்களா இல்ல அம்மாவா சமைக்கிறாங்களா?
1: அம்மாவா சமைக்கிறாங்க.
0: அம்மாவா சமைக்கிறாங்க. விடுமுறை எங்கேயும் போலியா?
1: பவளமல்லி
0: பாட்டாங்க வேலை செஞ்சு குடுக்கறாங்கல்ல, சமைச்சு குடுக்கறாங்கல்ல, அதுக்காகவா? சரி, அம்மா கிட்ட போயிட்டு சொல்லுங்க இந்த பாட்டு உங்களுக்காக நான் கேட்டிருக்கேன்மா, எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க. சரியா? நன்றி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. துரங்கானு பிளாந்தான் கடல்பகுதியில் உள்ள சப்பாட் தளத்தில் மீட்பு படகு பராமரிப்பு பணியின்போது ஒப்பந்த பணியாளர்கள் மூவர் உயிரிழந்த வேளை மற்றொருவர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படுவதாக பெட்ரோனாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வாண்டு ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு தழுவிய நிலையில் இறைச்சி கையிருப்பு உள்ளூர் தேவையை நிறைவு செய்யும் வகையில் உள்ளது என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் KPKM தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மசூதிகள் சூறாவ்களின் தேவையை காட்டிலும் இந்த கையிருப்பு அதிகமாகவே உள்ளதை அது உறுதிப்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக நாட்டின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவும் தகவல்களை வழங்குவதில் திரைக்கு பின்னால் இருந்து பணியாற்றிய சில மூத்தக ஊடகவியலாளர்கள் பணி ஓய்வுக்கு பின் தங்கள் வாழ்க்கையை தொடர்வதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மூத்த ஊடகத்தினரின் நலனை வலுப்படுத்த தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானா கொண்டாட்டம் வழிகோலும் என அத்தரப்பினர் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளனர். துருக்கி அதிபர் ரஜப் தாயிப் எர்டோகன் இஸ்தான்புல் பில்கி தனியார் பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கான தனது சர்ச்சைக்குரிய முடிவை மீட்டுக் கொண்டுள்ளதாக அதிகாரப்படி ஆணை தெரிவிக்கிறது. வெள்ளிக்கிழமை தொடங்கி மூடப்பட்டுள்ள அப்பல்கலைக்கழகத்தின் முதன்மை வளாகத்திற்கு வெளியே அதை மீண்டும் திறக்கக் கோரி நூற்றுக்கணக்கான மாணவர்களும் விரிவுரையாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருவதால் ஏற்படும் நெறிமுறை சமூக சவால்களை எதிர்கொள்ளும் முயற்சியாக போப்லியோ நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தனது கொள்கை அறிக்கையை வெளியிடவுள்ளார். அந்த அமெரிக்க திருத்தந்தை வெட்டிகனில் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த மனிதநேயம் எனும் அதிகாரப்படி சுற்றறிக்கை வெளியீட்டு விழாவில் நேரில் கலந்து கொள்வார். விளையாட்டு கார்பந்து. இந்த பருவத்தில் A1 செமி ப்ரோ லீக்கில் 4வது இடத்தை பிடித்ததையடுத்து கிளாந்தான் ரெட் வாரியர் FC KRWFC அடுத்த பருவத்தில் சூப்பர் லீக்கில் போட்டியிட தயாராக உள்ளது. A1 லீக்கில் பங்கேற்கும் அணிகள் வேறுபட்ட சவால்களை கொண்ட சூப்பர் லீக்கில் போட்டியிட வேண்டும் என்ற இலக்கை கொண்டுள்ளன. ஆனால் அது எளிதானதன்று என KRWFC தலைவர் டத்து முமத் ஜாக்கி ஹாரூன் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: RTM கிளிக் வாயிலாக இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க, பயணத்துல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் பிரசனைக்கும் நன்றி. தொடர்ந்து பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல் கேட்கிற நேரம் அது முதலே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க முதல்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்னா இப்ப உங்களுக்கான வாய்ப்பு தான். கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை நீங்க அப்படியே பேசி காண்பிக்க போறீங்க, நடிச்சு காண்பிக்க போறீங்க, அவ்வளவுதான். அதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க கேட்கிற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
3: யாரோ இரவு 7 மணிக்கு
4: மேலாம் சாப்பிட போறது இல்லன்னு
3: சொன்னாங்க போல. அதெல்லாம் சாப்பிடறப்பலயே கண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறது.
4: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
3: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
4: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
3: எது நாளைக்கா?
4: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: தினிஷா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? பஹாங்ல இருந்து அழைக்கிறவங்க எல்லாம் பொதுவாவே வெற்றியாளரா மாறிடுவாங்களாமே, உண்மையா?
1: தெரியலையே.
0: சரி, முயற்சி பண்றீங்களா?
1: முயற்சி
0: பண்றீங்க. உங்களுக்கான வசனம் என்ன அப்படின்னா,
2: கார்த்திக் லவ் பண்ணது நினைச்சோம் ஆனா அவனை புரிஞ்சுக்கவே இல்லை. யோசிச்சு பார்த்தா நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். என் விருப்பப்படிதான் அவன் நடந்துக்கணும்னு நான் நினைச்சேன். அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கூடவே இருந்து கஷ்டப்படுத்துறத விட விலகி இருந்து அவனை சந்தோஷப்பட வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் விலகி வந்துட்டேன்.
0: அவ்வளவுதான், விலகி வந்துட்டீங்க. சொல்லுங்க சதாவை, இப்ப நீங்க உள்வாங்கி உன்னாலே உன்னாலே படத்துல வர்ற மாதிரி நீங்க பேசி காண்பிக்க போறீங்க. இந்த வசனத்தை அப்படியே நீங்க சொல்லணும்.
1: அவ்வளவுதான். நான் கார்த்திக் லவ் பண்ணேன்.
0: பண்ணீங்க? ஓ,
1: அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்.
0: இவ்வளவுதான் தெரியுமா?
1: அந்த எனக்கு தெரியாதுன்னு
0: தெரியாதுன்னு எனக்கு நடிக்க வராது, என்னை விட்டுருங்க தினிஷா. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க சதாவா மாற வேணாம். சதால கொஞ்சமாவது மாறுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வரல, பரவாயில்ல. சரி, யாருக்காக பாட்டு கேட்கலாம்னு நினைச்சீங்க?
1: அம்மாக்காக நான் பாட்டு கேட்கறேன்.
0: ஓ, அம்மாவுக்காக இந்த முயற்சியில இறங்கிருக்கீங்க. என்ன பாட்டு சொல்லுங்க, வழங்கிடலாம். அடுத்த பாடல் உங்களுடைய அம்மாவுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம், வாங்க. நன்றி. நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை அப்படியே நடிச்சாலே போதும், பாடல் வழங்குறதுக்கு நாங்க தர காத்துட்டு இருக்கோம். 3328275733 அல்லது 4768

0: சாந்தி, களத்துல இறங்க தயாரா இருக்கீங்களா?
1: ஏதோ ரெடியா இருக்கேன்.
0: ஏதோ இருக்கேன். சரி, உங்களுக்கான வசனம் என்ன அப்படின்னா இதுதான்.
2: கார்த்திக் லவ் பண்ணது நிஜம், ஆனா அவனை புரிஞ்சுக்கவே இல்லை. யோசிச்சு பார்த்தா நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். என் விருப்பப்படிதான் அவன் நடந்துக்கணும்னு நான் நினைச்சேன். அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கொடுவே இருந்து கஷ்டப்படுத்துறத விட விலகி இருந்து அவனை சந்தோஷப்பட வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் விலகி வந்துட்டேன்.
0: கார்த்திக் யாராவது தெரியுமா? தெரியாதா?
1: தெரியாது.
0: விளங்கல விளங்கலன்றது அதுல இருக்கா என்ன? நீங்களா சொல்றீங்களா?
1: என்
0: மேலதான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி உங்க மேல கூட தப்பா இருக்கலாம் அப்படின்றீங்களா?
1: தெரியல, எனக்கு தெரியல. சரி, அப்படிதான் வருது.
0: எனக்கு தெரிஞ்சு நீங்க வல்லாரை அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறேன்.
1: வினோட்
0: சரி, வினோட்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?
1: நன்றி.

இந்த அளவில் நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. அடுத்த இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக திரேசா லாசாரு காத்துட்டு இருக்காங்க. உடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன்.

0: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்

0: 2026 APEC மாநாடு அனைத்தையும் உள்ளடக்கிய உலகளாவிய வர்த்தக முறைக்கான கடப்பாட்டை மலேசியா வலியுறுத்தியுள்ளது. ஹவனா கொண்டாட்டம் மூத்த ஊடகவியலாளர்கள் நல்வாழ்விற்கான நம்பிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. உலக வர்த்தக அமைப்பு WTO அடிப்படையிலான திறந்த வெளிப்படையான கணிக்கக்கூடிய விதிகள் அடிப்படையிலான உலகளாவிய வர்த்தக முறைக்கான தனது கடப்பாட்டை மலேசியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு APEC-இன் வணிகத்துக்கு பொறுப்பான அமைச்சர்கள் கூட்டத்தில் முதலீட்டு வர்த்தக தொழிலமைச்சர் ஜொஹாரி அப்துல் கானி இவ்வாறு கூறினார். வட்டார பெரிய அளவிலான வர்த்தக ஒப்பந்தங்கள் WTOக்கு இணங்க இருக்க வேண்டும். அதேவேளையில் தொடர்ச்சியான உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மேலும் மேல்திறன் கொண்ட விநியோக சங்கிலிகளை உருவாக்கவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கு உந்துசக்தியாகவும் தகவல்களை வழங்குவதில் திரைக்கு பின்னால் இருந்து பணியாற்றிய மூத்த ஊடகவியலாளர்கள் பணி ஓய்வுக்கு பின் தங்கள் வாழ்க்கையை தொடர்வதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர். தனியார் ஊடக நிறுவனங்களில் பணியாற்றிய முன்னாள் பத்திரிகையாளர்கள், முழுநேர புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பகுதிநேர நிருபர்கள் மத்தியில் போதுமான வருமானத்துக்கான வழி குறைவாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து மூத்த ஊடகத்தினரின் நலனை வலுப்படுத்தும் வகையில் ஆக்ககரமான முயற்சிகள் எதிர்வரும் தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானா கொண்டாட்டத்தில் இடம்பெறும் என அத்தரப்பினர் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளனர். முன்னதாக ஊடகவியலாளர்களின் நல்வாழ்வுக்காக சில பரிந்துரைகளை முன்வைக்குமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலவை உறுப்பினர்களாக மூவர் இன்று பதவியேற்றனர். கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய சமய மன்றத்தின் பன்னாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் டதுஸ்ரீ ப்ரொஃபஸர் டாக்டர் நூர் இனாயா யாக்கோப் தெலங்கானு சட்டமன்றத்தை நிகர்த்து, ஹுசேன் இஸ்மாயில் பினாங்கு சட்டமன்றத்தை நிகர்த்து, டாக்டர் ஆர் ஏ லிங்கேஸ்வரன் ஆகியோர் மேலவைத் தலைவர் டாக்டர் அவாங் பீமி அவாங் அலிபாசா முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். டாக்டர் நூர் இனாயா முதல் முறையாக அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் பதவிக்காலம் மே 14 தொடங்கி நடப்புக்கு வருகிறது. லிங்கேஸ்வரனும் ஹுசேனும் 2 தவணைக்கு மேலவை உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். குளோபல் சுமோட் ஃபிளாட்டிலா GSF 2.0 மனிதநேய திட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை பன்னாட்டு சட்டத்தை மீறும் வகையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தியதை பன்னாட்டு நீதிமன்ற நிலைக்கு மலேசியா கொண்டு செல்லவுள்ளது. பன்னாட்டு நீரிணையில் கடத்தல், தாக்குதல் உட்பட அக்கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட மனிதநேய உதவிப் பொருட்களை பறித்தது ஆகிய இஸ்ரேலின் நடவடிக்கை இம்முடிவினை எடுக்க வழிவகுத்துள்ளது என காசாவிற்கான மலேசிய அவசரகால உதவி பணிக்குழு மற்றும் GSF 2.0 பணிக்குழுவின் தலைவர் டத்துஸ்ரீ அமிருடின் ஷாரி கூறினார். மலேசிய ஆர்வலர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்ட வேளை இது இஸ்ரேலுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான வியூக உறவிற்கு அழுத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இவ்வாண்டு ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு தழுவிய நிலையில் இறைச்சி கையிருப்பு உள்ளூர் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் போதுமானதாக உள்ளது என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு KPKM தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் வரை உள்ளூர் மாடுகள் எருமைகளின் கையிருப்பு 35,127 இறக்குமதி செய்யப்பட்டவை 16,845 உள்ளது என கால்நடை சேவைத்துறையின் தரவுகளை மேற்கோள் காட்டி KPKM ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மசூதிகள் சூறாவுகளின் தேவையை காட்டிலும் இந்த கையிருப்பு அதிகமாகவே உள்ளதை KPKM உறுதிப்படுத்தியுள்ளது. தெலங்கானு கிளாந்தான் கடல் பகுதியில் உள்ள சப்பாட் தளத்தில் மீட்பு படகு பராமரிப்பு பணியின்போது ஒப்பந்த பணியாளர்கள் மூவர் உயிரிழந்த வேளை மற்றொருவர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படுவதாக பெட்ரோனாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. தொடர்புடைய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அச்சம்பவத்திற்கான காரணம் ஆராயப்படுவதாக அந்நிறுவனம் கூறியது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், நண்பர்கள், சக ஊழியர்களுக்கு பெட்ரோனாஸ் தனது ஆழ்ந்த உயிரங்களையும் பதிவு செய்தது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: ஈரான் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறந்தால் அந்நாட்டின் அணுசக்தி திட்டம் குறித்து தீவிர பேச்சுக்களில் ஈடுபட அமெரிக்கா தயாராக உள்ளது என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறினார். வாஷிங்டன் கட்டம் கட்டமான அணுகுமுறையை கையாளும் நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு உடனடியாக தீர்வு காணாத ஒரு இடைக்கால ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை இக்கூற்று எடுத்துரைப்பதாக த நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டது. இதற்கு ஆண்டுகள் பல ஆகாது. இருப்பினும் அதன் தொழில்நுட்ப கூறுகளுக்கு சிறிது காலம் எடுக்கும். இவ்வேளையில் 2 மாதங்களில் எந்தவொரு ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் ஈரான் மீதான தாக்குதல் எச்சரிக்கையை அமெரிக்கா தொடரலாம் என மார்க்கோ ரூபியோ செய்தியாளர்களுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டார். பன்னாட்டு சட்டத்தின் மூலம் ஹோமஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது குறித்து ஓமானும் ஈரானும் கலந்தாய்வை நடத்தியுள்ளன. ஓமான் வெளியுறவு அமைச்சர் பதர் அல் புசைடிக்கும் ஈரான் சட்ட பன்னாட்டு விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் கசிம் கரிபபாடிக்கும் இடையேயான அந்த நேரடி சந்திப்பு மஸ்கட்டில் நடைபெற்றது. பாகிஸ்தான் மூலம் மேற்கொள்ளப்படும் ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுக்கு நடுவே இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டது. கப்பல் போக்குவரத்து, வர்த்தகம், விநியோக தொடர் குறித்து இரு நாடுகளின் பேராளர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கை எட்டப்படும் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து இன்று காலை உலக எண்ணெய் விலைகள் 5 விழுக்காட்டிற்கும் மேல் சரிந்தன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் 5.1 விழுக்காடு குறைந்து கலனுக்கு 98.22 டாலராக பதிவாகியுள்ளது. வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் WTI 5.2 விழுக்காடு இறக்கம் கண்டு 91.57 டாலர் என குறைந்த பிறகு சிறிதளவு நிலை பெற்றது. ஆசிய பங்கு சந்தைகளிலும் ஏற்றம் காணப்பட்டதுடன் ஜப்பானின் நிக்கே குறியீடு 2.5 விழுக்காட்டிற்கு மேல் உயர்ந்தது. துருக்கி அதிபர் ரெசப் தாயிப் எர்டோகன் இஸ்தான்புல் பில்கி தனியார் பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கான தனது சர்ச்சைக்குரிய முடிவை மீட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளிக்கிழமை தொடங்கி மூடப்பட்டுள்ள அப்பல்கலைக்கழகத்தின் முதன்மை வளாகத்திற்கும் வெளியே அதை மீண்டும் திறக்கக் கோரி நூற்றுக்கணக்கான மாணவர்களும் விரிவுரையாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2003 முதல் பிரதமராகவும் பின்னர் அதிபராகவும் பதவியில் இருக்கும் எர்டோகன் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக மனித உரிமை அமைப்புகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார். விளையாட்டு கார்பந்து. இந்த பருவத்தில் A1 செமி ப்ரோ லீக்கில் 4வது இடத்தை பிடித்ததையடுத்து கிளாந்தான் ரெட் வாரியர் FC KRWFC அடுத்த பருவத்தில் சூப்பர் லீக்கில் போட்டியிட தயாராக உள்ளது. A1 லீக்கில் பங்கேற்கும் அணிகள் வேறுபட்ட சவால்களை கொண்ட சூப்பர் லீக்கில் போட்டியிட வேண்டும் என்ற இலக்கை கொண்டுள்ளன. ஆனால் அது எளிதானதன்று என KRWFC தலைவர் டத்தோ முகமத் ஜாக்கி ஹாரூன் தெரிவித்தார். இருப்பினும் தனது அணியின் தகுதிகள் குறித்து மலேசிய கார்பந்து சங்கம், மலேசிய கார்பந்து லீக் ஆகியவற்றின் அதிகாரப்படியான அறிவிப்புக்காக தமது தரப்பு காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டி. ஒரு செட் பின்தங்கிய நிலையில் இருந்து எழுச்சி பெற்ற நோவாக் ஜோகோவிச் 5-7, 7-5, 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் ஜோவானி பச்சி பரிகாட்டை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். தனது 4வது கோப்டஸ் மோஸ்டரிக்ஸ் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் இருக்கும் ஜோகோவிச் டென்னிஸ் வரலாற்றில் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற வீரர் என்ற பெருமையை பெறும் இலக்கில் உள்ளார். 2026 APEC மாநாடு. அனைத்தையும் உள்ளடக்கிய உலகளாவிய வர்த்தக முறைக்கான கடப்பாட்டை மலேசியா வலியுறுத்தியுள்ளது. ஹவானா கொண்டாட்டம் மூத்த ஊடகவியலாளர்கள் நல்வாழ்விற்கான நம்பிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

மதிய நேர சோர்வை கூட ஒரு நல்ல விறுவிறுப்பான சுறுசுறுப்பான பாடல் மறக்க வைக்கும், மாற்றி அமைக்கும் சொன்னா நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அந்த பாடல் உங்க சோர்வையும் சரி உங்க மனநிலையும் சரி கொஞ்சம் மாற்றி அப்படி புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கோம்னு நாங்க நம்புறோம். 25 திங்கட்கிழமை, இந்த இனிய திங்கட்கிழமை மதியம் உங்கள் மனதை மென்மையாக வரும் இனிய மெலடிகளுடன் தொடங்குகிறது. இசையும் இசையும் பழைய நினைவுகள், பிடித்த பாடல்கள், இதயத்தை வருடம் வருகிறது. என்னங்க வேணும், நீங்க கூட அழைத்து எங்களோடு பேச போறீங்க. எல்லாமும் இன்று உங்களுக்காக, அதுவும் நீண்ட விடுமுறையை வரவேற்கும் இந்த இனிய தருணத்தில் இருக்கின்றது. எல்லா குதூகல கொண்டாட்டத்துல தானே இருக்கீங்க. வார இறுதி நாட்கள், தொடர் விடுமுறை அப்படின்னா அந்த திங்கட்கிழமை நிச்சயமா ஒரு உற்சாகம் இருக்கும். அதே உற்சாகத்தோடு இணைகின்றேன் உங்கள் தான் ட்ரேஸ் அலாதாரும்.

சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இது என்ன கேள்வி திரேசா, நீங்க கேட்கலாம். ஏன்னா திங்கட்கிழமைகளில் உணவு இதை பற்றி தான் நம்ம பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில சரி, இன்றைய கேள்விக்கு முன்னதாக கேட்கலாமே அப்படின்னு தான் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. ஒருவேளை இன்னும் சாப்பிடலாம், பரவாயில்லைங்க, சாப்பிடும் போது இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துக்கொள்ளணும் அப்படி என்ன சொல்ல போறோன்னு கேக்குறீங்களா? நீங்க என்கிட்ட அழைத்து என்ன சொல்லணும்னா, ஆக கடைசியா எப்போ பாகக்காய சாப்பிட்டீங்க? பாகக்காய்னா என்னன்னு தெரியும்ல? கசக்குமே, அதுதான். ஆமா, ஆக கடைசியா நீங்க எப்போ சாப்பிட்டீங்க? இல்ல உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அனுதினமும் என்னோட தட்டுல இது இல்லாம எங்களுக்கு சாப்பாடே இல்லை திரேசான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அழைத்து சொல்லுங்க. சொல்லுங்க 3 7 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்று எங்களுக்கு அழைத்து

0: என்ன சரி பார்ப்பீங்க?
1: கண்டிப்பா பெட்ரோல் தான். ஏன்னா அது ஒரு சம்பவமும் நடந்தது. முதல் நாள் என் கணவர் வந்து வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டாந்து வச்சுட்டாரு. மறுநாள் காலையில நான் ஸ்டார்ட் பண்ணும் போது ரெட் காட்டிருச்சு. காலையில நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், பெட்ரோல் ஸ்டேஷன் போய் நிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த டைமுக்கு கிளம்பும் போது பெட்ரோல் ஸ்டேஷன் போனா லேட் ஆகும்னு சொல்லிட்டு வேண்டாம் அந்த கடவுள் இல்ல காலையில அந்த கலர் சமிஞ்சையிலேயே வேலைக்கு போயிட்டு திரும்பி வேண்டாத கடவுள் இல்ல பத்திரமா போயிடுறோம் சொல்லி வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன்.
2: முதல்ல என்ன பண்ணுவேன், காடி மேல பள்ளி இருக்கான்னு பாப்பேன்.
3: பள்ளி இருக்கான்னு பாப்பீங்களா?
2: ஆமா, ஏன்னாக்கா நம்ம பள்ளி இருந்த திடீர்னு சொன்னமா கதவுக்குள்ள பூந்துரும், உள்ளுக்கு பூந்துரும்.
3: ஐயோ,
2: எம்மா அங்க பூந்துக்க வெறது கஷ்டம். அப்புறம் ஒரு மரம் வந்து கதவு யதார்த்தமா தந்து பூனை உள்ளுக்கு
3: இருந்துச்சு.
4: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
5: இனி மின்னல் ஃபேமிலி ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: சொல்லுங்க, நீங்க ஆக கடைசியா எப்போ பாகற்காய் சாப்பிட்டீங்க?
1: இன்னைக்கு கூட சாப்பிட்டேன். நீங்க அந்த டைட்டில் சொன்னதே பட்டுன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம போய் சமைச்சிருக்குமே.
0: அப்படியா? என்ன என்ன மாதிரி சமைப்பீங்க நீங்க?
1: இன்னைக்கு வந்து பாகற்காய் புளி குழம்பு.
0: புளிக்குழம்பு அது கசக்கும், இது புளிக்கும், எப்படி
1: நல்லா இருக்கும். அது நம்ம போடுற ஐட்டம் அதுல அவ்வளவு அழகா, அது நிறைய சின்ன வெங்காயம், நிறைய பூண்டு. பொதுவா பூண்டு குழம்பு வைப்பாங்க. இது நம்ம கொஞ்சம் மாற்றத்துக்கு நம்ம வந்து பாகற்காய் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி அதுல ஆட் பண்ணலாம்.
0: அந்த கசப்பு அதிகமா இருக்காதா?
1: இல்ல இல்ல, அந்த கசப்போட சேர்ந்து, ஏன்னா நம்ம வந்து கடையில் கடைசியில கொஞ்சோண்டு ஜாங்கிரி இருக்குல்ல, இல்லன்னா வெள்ளம் கொஞ்சோண்டு போட்டுமா, அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து ஈக்குவலா ஆக்கி விட்டுரும்.
0: அப்போ நீங்க உங்க அனுதின உணவுல பாகற்காய் இருக்குமா?
1: பாகற்காய் வந்து நினைக்கிறேன் ஒரு மாசத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மாசம் நாலு வாட்டி அந்த மாதிரி பொரியல், இந்த மாதிரி புளி குழம்பு இப்படி எல்லாம் நாங்க செய்வோம். பாகற்காய் கண்டிப்பா நான் சாப்பிடுவோம்.

0: ஆனா பாகக்காய்க்கு இப்படி ஒரு காதல் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. நல்லது.
1: இன்னொரு விஷயம், பாட்டிமா அவங்க இல்ல இந்த உலகத்துல இல்ல. ஆனா வந்து நான் எப்பயுமே நான் கேரள வேலை செய்யறப்ப வீட்டுக்கு வர்றப்ப அவங்க வந்து அந்த பாகற்காய வந்து பறிச்சு வச்சிருப்பாங்க. என் பேரப்பிள்ள வரப்போது அதுக்கு ஃபேவரட்டான அந்த காய் நீட்டுன்னு பறிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க.
0: பாருங்க, அப்ப என்ன சொல்லலாம்னா கேத்ரின், தலைமுறை தாண்டி பாகக்காய்.
1: ஆமா, எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரு பாகற்காய் விரும்பி.
0: இதற்கு பிறகு விரும்பி கிடையாது, நீங்க காதலி. சரியா?
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: வணக்கம்.
1: சொல்லுங்க அரவிந்த், நீங்க பாகக்காயை ஆக கடைசியா எப்போ சாப்பிட்டீங்க?
0: முடிந்த சனிக்கிழமை 23rd காலையில மத்தியானமும் ராத்திரியும் சாப்பிட்டேன்.
1: என்ன இப்படி நேரம் தேதி கிழமையோட சொல்றீங்களா? எப்படி
0: பாவக்காடு? இப்ப மத்தவங்களுக்கு என்ன பாவக்கா வந்து எப்படி வேணும்னு இருக்கும், உங்களுக்கு எல்லாம் வந்து பாவக்காடு செம்மையா இருக்கும். அதுவும் என்ன கையா வச்சு பரட்டி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருக்கும்.
1: பிடிக்குமா? அவ்வளவு பிடிக்குமா?
0: உண்மையாவே
1: அந்த பாவக்காயில என்ன மாதிரியான உணவு செய்து சாப்பிடுவீங்க? என்ன பிரட்டுவீங்களா?
0: நோமலி நான் வெஜிடேரியன், ஃபுல்லா செய்வோம். நோமலி வந்து என்ன கைன்னு சொல்லுவாங்க, என்ன கைன்னு எப்படி சொல்றது, வெங்காயம்
1: இயற்கையில உள்ள சக்தி போயிரும்ல.
0: இப்ப வந்து நம்ம வந்து தமிழர்கள் வந்து பாவக்காய் வந்து நார்மலா வந்து பிரட்டி தான் சாப்பிடுவோம், மத்தவங்களுக்கு வந்து சிப்ஸா தான் பிடிக்குது.
1: பாருங்க, உண்மை உண்மை மிக சரியான பதிவு சொன்னீங்க அரவிந்தன். ஒருவேளை இந்த கால போக்குல எல்லாமே இந்த மாதிரி இருமோ?
0: இல்ல, இப்ப வந்து நான் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு கஞ்சி, அது அந்த பூபர்னு சொல்லுவாங்களே, பூபர், அந்த பூபர் வாங்கினப்ப அவங்க ஸ்பை டிஷா வந்து அந்த பாவக்காய் பொறிச்சு கொடுத்திருந்தாங்க, அதை வந்து சிப்ஸா கொடுத்திருந்தாங்க. நல்லா இருக்கு. அது ஒரு பாவக்காய் மாதிரி இருக்கு, நீங்க சாப்பிடும் போது பாவக்காய் டேஸ்ட் இருக்கு.

ஆனா ஒரு விஷயம் பாராட்டிடும், தொடர்ந்து அழைத்து கொண்டுதான் இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய உணவுல நீங்க பாகக்காய சேர்த்து இருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா பாருங்க, சில பேரை போலதான் பாகக்காயுங்க முதல் பார்வைக்கு கொஞ்சம் கசப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனா நெருக்கமா தெரிஞ்சுக்கிட்டா நிறைய நன்மைகள் வரும் இல்லையா. உடம்புக்கு நல்லது என்றாலும் எல்லாம் சுவையில்லாமல் தான் இருக்கும். என்ன செய்யறது, அந்த பட்டியல்ல முதலிடத்துல இருக்குதா நம்முடைய இந்த பாகக்காய். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது முதல் உடல் எடையை கவனிப்பது வரை இந்த கசப்பான ஹீரோவுக்கு பின்னாடி நிறைய அறிவியலும் இருக்கு. இப்ப பாருங்க, நிறைய ஆய்வியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, பாகக்காயில் உள்ள இயற்கை சேர்மங்கள் உடலில் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது, செரிமானத்தை மேம்படுத்த உதவுது, உடல் எடையை கட்டுப்படுத்த, நோய் எதிர்ப்பு சக்தி, கல்லீரல் ஆரோக்கியம் இப்படின்னு எல்லாத்துக்குமே அறிவியல் ரீதியாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் வழக்கமாவே காய்கறிகள், பச்சை நிற காய்கறிகள் நம்ம தட்டுல இருக்கிறது அவசியம். அதிலும் இந்த மாதிரி கசப்பு இருக்கு இல்லையா பாகக்காய் இருந்தா அதுவும் நல்லது. இந்த தோல் ஆரோக்கியத்து கூட உதவும் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, அதிக அளவுல பாகக்காய் சாப்பிடுவது சிலருக்கு வந்து வயிற்று எரிச்சலோ இல்ல ரத்த சர்க்கரை அளவு வந்து மிக குறைவா அதுக்கு காரணம் கூட வாய்ப்பாக கூட அமையலாம். அதனால நீங்க ஒருவேளை இது வரைக்கும் எப்போவாவது ஒரு நாள் பாகக்காய் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்ல இதற்கு பிறகு நான் அடிக்கடி சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னா நீங்க தான் வந்து மருத்துவ பரிசோதனை எல்லாம் மேற்கொள்வீங்களா, மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாம். நாங்க எங்களுடைய உணவுல பாகக்காய அனுதினமும் சேர்த்துக் கொள்ளலாமா, அது என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்புடையதா இருக்குமான்னு கேட்டு பெற்று இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அப்போ அப்போ நீங்க சேர்த்துக்கணும். இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இன்றைக்கு இந்த பாகக்காயை பத்தி நம்ம பேசுறதுக்கு பாடல கேட்கலாம். பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இது இசையும் இசையும்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மறக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் மறக்கணும். சில விஷயங்களை மறக்கவே கூடாது. அதுல முக்கியமான ஒன்று நம்முடைய உடல் ஆரோக்கியம். மாதம் மாதம் நீங்க மருத்துவ பரிசோதனைக்கு போறீங்களா அல்லது வருடத்துக்கு ஓரிரு முறையாவது போறீங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா மலேசியாவில் இளம் வயதினரிடையே தொற்றா நோய்கள், அதாவது என்சிடிஸ் சொல்லுவாங்களே, இதனுடைய பாதிப்பு வந்து மிக வேகமா அதிகரித்து வருது அப்படின்னு சுகாதார ஆய்வில் நிபுணர்கள் சொல்றாங்க. நாடு வந்து இப்ப இந்த ஒரு சவாலை எதிர்நோக்கு. தற்போதைய காலகட்டத்தில் மனநல பிரச்சனைகள், உடல் பருமன், அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் அதீத மன அழுத்தம், மலேசியர்கள் வாழ்நாளை வந்து இப்படியா கொஞ்சம் கொஞ்சம் தாக்கி கொண்டு வருகின்றது. ஏறக்குறைய நமக்கு தெரியும் இல்லையா, 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. இந்த வேகத்துல சென்றால் வருகிற 2030 மலேசியா மூப்படைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக, ஏஜிங் சொசைட்டி அப்படின்னு அழைப்பாங்க இல்லையா, இப்படி மாறிடும். இப்போ இளையோர்களும் இதுல அக்கறை காட்டலாம், என்ன ஆகும் அதனால தெரியுது. இப்பொழுது சூழல்ல எல்லாமே பரபரப்பா தான் இருக்கும். அதற்கு மத்தியில என்ன வேணும், உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பாத்துக்கணும். முடிந்த அளவுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு, அப்படி உங்களுக்கு வந்து மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை மேற்கொள்ள முடியல, அது எங்களுக்கு பிடிக்காதுன்னீங்கன்னா உடலை நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மன அழுத்தத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு அதையும் பண்ணலாம் எப்படிங்க, உங்க மேல எங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்கு அவ்வளவுதான்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தெலங்கானா கிளாந்தான் கடல்பகுதியில் உள்ள சப்பாட் தளத்தில் மீட்பு படகு பராமரிப்பு பணியின் போது ஒப்பந்த பணியாளர்கள் மூவர் உயிரிழந்த சம்பவத்தை அரசாங்கம் தீவிரமாக கருதுவதாக பிரதமர் ரத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், பாதிக்கப்பட்டவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். சாலை போக்குவரத்துத்துறை JPJ வாகன உரிமையை மாற்றுவதற்கான இணையவழி சேவையை இன்று தொடங்கி தற்காலிகமாக முடக்குவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது மீண்டும் உடனடியாக செயல்பாடு காணவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அச்சேவை சீராக்க பணிகளுக்காக இவ்வார இறுதியில் நீண்ட விடுமுறையின்போது முடக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். ஜொஹூர் முகிம் போகோ சுங்காய் மூவாரில் வெள்ள தடுப்பு திட்டம் RTBயின் 3 கட்ட செயலாக்கம் திட்டமிடப்பட்ட கால அட்டவணையை விட 157 நாள்கள் முன்னதாகவே நிறைவடைந்தது. இது ஊக்கமளிக்கும் முன்னேற்றத்தை காட்டுகிறது. இந்த நேர்மறையான முன்னேற்றம் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அம்மாநிலத்தில் வெள்ள அபாயத்தை முழுமையாக குறைப்பதிலும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் உறுதியையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிப்பதாக சகிஜாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். அடுத்த மாதம் உலகக்கிண்ண கார்பந்து போட்டியை இணைந்து நடத்த மெக்சிகோ தயாராகி வரும் நிலையில் சமூக ஆர்வலர்கள் அதன் முதன்மை கார்பந்து அரங்கிற்கு அருகே காணாமல் போன சிலரின் படங்களை காட்சிப்படுத்தினர். 2006 அரசாங்கம் தனது சர்ச்சைக்குரிய போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை தொடங்கியதிலிருந்து மெக்சிகோவில் சுமார் 130,000 பேர் காணாமல் போனதாக அதிகாரப்படியாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருவதால் ஏற்படும் நெறிமுறை சமூக சவால்களை எதிர்கொள்ளும் முயற்சியாக போப் லியோ நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தனது கொள்கை அறிக்கையை வெளியிடவுள்ளார். அந்த அமெரிக்க திருத்தந்தை வெட்டிகனில் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த மனிதநேயம் எனும் அதிகாரப்படி சுற்றறிக்கை வெளியீட்டு விழாவில் நேரில் கலந்து கொள்வார். இது கத்தலிக்க திருச்சபையின் வரலாற்றில் முதல் முறையாகும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இன்று தருது. நீங்க பழம் பாடல்களை கேட்க போறீங்க. மே 25 நாள் திங்கட்கிழமை உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, புகழ் பெற்ற தமிழ் திரைப்பட பின்னணி பாடக TMS தி எம் சௌந்தரராஜன் பழம் பாடல்கள் சொன்னா இவருடைய குரல் இல்லாம நம்ம கேட்க முடியாது, பிரித்து எடுக்க முடியாது. அவ்வளோ பசுமையான அருமையான ஆன்மீக பாடல்களை கொடுத்துருக்கிறாரு, தத்துவ பாடல்களை, காதல் பாடல்களை, இப்படி நம்ம நினைத்து நினைத்து கொண்டாடக்கூடிய பசுமையான பாடல்களை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய தெய்வீக குரலால் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த இவர் 2013 மே 25 இந்த மண்ணை விட்டு பிரிந்து விட்டார். இருந்த போகிலும் அவருடைய குரல் இன்னமும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. 1000 தமிழ் பட பாடல்களையும் 2500 பக்தி பாடல்களையும் பாடி பல்வேறு இசை அமைப்பாளர்களுடன் இணைந்து பணிபுரிந்து பல பாடல்களுக்கு இசை அமைத்தும் பட்டினத்தார், அருணகிரிநாதர், கல்லும் கனியாகும், கவிராஜ, காலமேகம் போன்ற சில தமிழ் திரைப்படங்களிலும் நடிச்சிருக்கிறாரு TM சௌந்தரராஜன். அவர் பெற்ற விருதுகளும் அங்கீகாரங்களும் எண்ணில் அடங்காதவை என்பது ஒவ்வொரு பாடலையும் இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். இன்று அழைத்து நீங்க கேட்கறீங்க அப்படின்னா பாடல நிச்சயமா அவருடைய குரல்ல இடம்பெற்ற பாடலை கேளுங்க. காலம் கடந்தாலும் இன்னமும் TMS நம் இதயங்களில்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை

0: என் பேரு சுப்பிரமணியம், டான் கூப்பிடுவாங்க, கிளாங் சொல்லுவாங்க, வாடகை ஓட்டுநர்.
1: உங்களுடைய வாழ்க்கையில் தீயமைசுடைய குரல் அப்படின்னா என்ன? நீங்க வாகனத்துல பயணம் செய்யும் போது அடிக்கடி பழம் பாடல்கள் எல்லாம் கேப்பீங்கல்ல, அப்ப உங்க பயணத்துல உங்களுக்கு துணை அவருடைய குரல் தானே?
0: நிச்சயமா, அவர் ரெண்டு மணில இருந்து முன்ன வரைக்கும் நிச்சயமா பழைய பாடல் கேட்டிருக்கேன் நானு. உள்ளத்தின் கதவுகள் கண்காட, அது நானும் படிப்பேன் அந்த பாடல், அதனால கேக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, நான் படிச்சேன்னு சொன்னா. ஜெய்சங்கருக்காக முத பாடிய பாடல் அவரு.
1: அப்படிங்களா? ஓ, உங்க நண்பர்களுக்காக இந்த பாடல் நீங்க பாடுவீங்களா?
0: பாடுவேன், மேடையில பாடியிருக்கேன் நானு.
1: எங்க ஓரிரு வரிகள் எங்களுக்காக.
0: உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இந்த உறவுக்கு காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு.

0: தமிழ்நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
2: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: தேர் சாமராஜனை பத்தி அவர் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அவர் குரல் வந்து அவ்வளவு தூய்மையான குரல், அவரோட பக்தி பாடு கேட்க கேட்க அவ்வளவு தூய்மையா இருக்கும். தர்மம் தலைக்காசம் டி எம் சவுந்தரராஜன் பாடு, அதே தலைப்பு கொண்ட பாடல்.
1: எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாற்றும், டெய்லி காப்பாற்றாது. நான் சொன்னேன்னே அதுல தலையிடாதுங்க, அதான்.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களே, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: செவ்வாய்க்கிழமையில்
0: உங்கள் 80ஆம் 90ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது.
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

சௌந்தரராஜன் அவருடைய நினைவு நாள், அதனை முன்னிட்டு அவருடைய குரலில் இடம்பெற்ற பாடலை நாம் இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில் கேட்கிறோம்.

0: சொல்லுங்க சுலோச்சனாமா, இன்று டிஎம்எஸ் அவருடைய நினைவு நாள்.
1: அவரோட குரல் பாட்டு எல்லா பாட்டும், நான் இந்த பாட்டுன்னு சொல்லும்போது எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, நாம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த மாதிரியே பாடி வச்சிருக்கிறார்ல.
1: அதே தான் அவரோட குரல் வந்து சிவாஜிக்கும் பொருந்தும், எம்ஜிஆருக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அவரோட குரல் அவ்வளவு ஒரு இனிமையான பாடல், குரல்
0: இனிமையான ஒரு பாடகர். அவருடைய நினைவு நாள். நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நான் வந்து பரமசிவம் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

பிடிச்சுனா அவங்களுடைய விருப்ப பாடல் மட்டும் கிடையாது, நம்மில் பலருக்கு தலைமுறை தாண்டி ஒரு சில பாடல்கள் பிடிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிடித்த பாடல் வரிசையில் இடம்பெற்றதுதான் அது. இசையும் இசையும் இன்று TMS குரலில் ஒலித்த பசுமையான பாடல்களை, பசுமையான நினைவுகளுக்கு உங்களை அழைத்து சென்று கொண்டு நாங்கள் நம்புறோம். நிறைவு பாடல், இந்த பாடலை எப்போ கேட்டாலுமே ஏதோ ஒரு சில தருணங்களை நம்ம தவறினாலும் கூட கிடையாது, நமக்கு அந்த ஒரு சாட்சி இருக்குன்னு நினைச்சு நாம புதுப்பித்துக்கொள்ள உதவும் அந்த ஒரு பாடல் தான் நிறைவு செய்கின்றது இந்த பழம்பாடல்கள் தொகுப்பை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் வேளாண் மூலப்பொருள் துறையின் செயலணியியல் சங்கிலி, தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சுக்கும் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் வாயிலாக மேம்படுத்தப்படும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா நாசிர் கூறினார். அத்துறையில் ஏற்பட்ட பன்னாட்டு விநியோக நெருக்கடியின் தாக்கத்தை தொடர்ந்து இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏற்றுமதிகள் உட்பட சிறு விவசாயிகளின் வருமானம், தோட்ட நடவடிக்கைகள், செயலணியியல் சார் தொழில்கள் ஆகியவற்றுக்கு இத்துறை பங்களிக்கிறது. இதனிடையே வாழ்க்கை செலவு, உணவு விநியோக நெருக்கடிகள் குறித்த மக்களின் கவலைகளை தொடர்ந்து இன்றியமையா பொருள்களின் விலைகள் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்வதற்காக கண்காணிப்பையும் செயலாக்கத்தையும் அரசாங்கம் தீவிரப்படுத்தி வருகிறது. தற்போது அரசாங்கம் ஒவ்வொரு வாரமும் உணவு விலைகளின் நிலவரத்தை கண்காணித்து வருவதாக அக்மல் நஸ்ருல்லா முமர் நாசிர் தெரிவித்தார். புத்ராஜயா மாநகராட்சி, பிபிஜே, உணவு வளாக வியாபாரிகள், வணிக முகப்புகள் உட்பட அங்காடி வியாபாரிகளுக்கான மாதாந்திர வாடகை கட்டணத்துக்கு 30 விழுக்காடு கழிவை அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு கழிவு June 1 முதல் அடுத்த ஆண்டு May 31 வரை 12 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசங்களுக்கான அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். இதன் மூலம் அக்கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள 244 சிறு வணிகர்கள் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள முக்கிய பொருளாதார விநியோக நெருக்கடியால் இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிறுவனங்கள் 10 நாட்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளன. புதுடெல்லியில் பெட்ரோல் விலை 99.5 ரூபாயிலிருந்து 102.12 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது. அதேவேளை தற்போது டீசல் விலை 95.20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உலகின் 3வது பெரிய எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடான இந்தியா வழக்கமாக தனது கச்சா எண்ணெயில் சுமார் பாதியை அந்த நீரிணை மூலமாகவே பெறுகிறது. தென் லெபனானில் உள்ள 10 கிராமங்களில் வசிப்பவர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் பணித்துள்ளது. அங்குள்ள ஹஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் சாத்தியம் அதிகம் உள்ளதை தொடர்ந்து அந்த உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் அவிச்சே அட்ரே கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். திங்கட்கிழமை மே 25 இன்று பிறந்த நாளா திருமண நாளா அழைத்து எங்களோடு வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாங்க.

ஆதித்தும் திவ்யாவும் ஒரு காலத்தின் இனிய காதல் கதை. சிரிப்பும் சின்ன சண்டைகளும் கனவுகளும் நிறைந்த அந்த உலகம் ஒரு நொடியில் விபத்தின் கருப்பு திரையில் மறைந்து போகிறது. ஆதித் ஒரு வாகன விபத்தில் சிக்கி சுயநினைவை இழக்கிறான். அவனது அப்பா அம்மா சிகிச்சைக்காக ஆதித்தை வெளிநாடு அழைத்து செல்கின்றனர். திவ்யா அவன் நினைவுகளோடு வாழ மட்டும் கற்றுக்கொள்கிறான். காலம் காயங்களை ஆற்றவில்லை, ஆனால் பழக செய்தது. தனிமையும் திவ்யாவை சூழ்ந்து கொள்ள சில வருடங்களுக்கு பிறகு திவ்யாவுக்கு துணையாக வருகிறான் வினோத். தனிமையில் வாடிய திவ்யாவுக்கு வினோத்தின் வருகை ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நிம்மதியின் நடுவில் ஒரு நாள் திடீரென மீண்டும் ஆதித் கண் விழித்தான். என்ன நடக்கும்? திவ்யாவின் முடிவுதான் என்னவாக இருக்குங்க? இன்று மாலை தீரா இசையில் மௌன ராகத்தில் மாலை 6 மணிக்கு மேல் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த ஒரு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்கள்.

இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம மனசை வலிக்காம பாத்துக்கணும், அதுதாங்க நமக்கு வேணும். பாத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்த போதும் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், இல்ல என்ன மாதிரி சில நேரங்களில் தெரிந்து தெரியாமல இது ஏதாவது ஒன்று செய்திடறோம், அவங்க மனசு காயப்படுறது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்து மனசு காயப்பட்டு யாராவது இருக்கிறாங்கன்னா ஒரு சிறிய வார்த்தை தான், நீங்க அவங்களுக்கு குறுந்தகவலாவோ அல்லது அழுத்த பேசி மட்டும் பாருங்க அவங்களுடைய நாள் எவ்வளவு அழகா மாறும்னு.

0: என்ன சரி பார்ப்பீங்க?
1: கண்டிப்பா பெட்ரோல் தான். ஏன்னா அது ஒரு சம்பவமும் நடந்தது. முத நாள் என் கணவர் வந்து வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு வச்சுட்டாரு. மறுநாள் காலையில நான் ஸ்டார்ட் பண்ணும் போது ரெட் காட்டிருச்சு. காலையில நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். பெட்ரோல் ஸ்டேஷன் தான் போய் நிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த டைமுக்கு கிளம்பும் போது பெட்ரோல் ஸ்டேஷன் போனாலும் லேட் ஆகும்னு சொல்லிட்டு வேண்டாம் அந்த கடவுள் இல்ல காலையில அந்த கலர் சமிஞ்சையிலேயே வேலைக்கு போயிட்டு திரும்பி வேண்டாத கடவுள் இல்ல பத்திரமா போயிடும் சொல்லி வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன்.
2: முதல்ல என்ன பண்ணுவேன், காடி மேல பள்ளி இருக்கான்னு பாப்பேன்.
3: பள்ளி இருக்கான்னு பாப்பீங்களா?
2: ஆமா, ஏன்னாக்கா நம்ம பள்ளி இருந்த திடீர்னு சொன்னமா கதவுகளை பூந்துரும், உள்ளுக்கு பூந்துரும்.
3: ஐயோ,
2: எம்மா அங்க பூந்துக்க வர்ற கஷ்டம். அப்புறம் ஒரு முறை வந்து கதவு யதார்த்தமா தந்து பூனை உள்ளுக்கு
3: இருந்துச்சு.
0: பத்து மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஆதித்தும் திவ்யாவும் ஒரு காலத்தின் இனிய காதல் கதை. சிரிப்பும் சின்ன சண்டைகளும் கனவுகளும் நிறைந்த அந்த உலகம் ஒரு நொடியில் விபத்தின் கருப்பு திரையில் மறைந்து போகிறது. ஆதித் ஒரு வாகன விபத்தில் சிக்கி சுயநினைவை இழக்கிறான். அவனது அப்பா அம்மா சிகிச்சைக்காக ஆதித்தை வெளிநாடு அழைத்து செல்கின்றனர். திவ்யா அவன் நினைவுகளோடு வாழ மட்டும் கற்றுக்கொள்கிறான். காலம் காயங்களை ஆற்றவில்லை, ஆனால் பழக செய்தது. தனிமையும் திவ்யாவை சூழ்ந்து கொள்ள சில வருடங்களுக்கு பிறகு திவ்யாவுக்கு துணையாக வருகிறான் வினோத். தனிமையில் வாடிய திவ்யாவுக்கு வினோத்தின் வருகை ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நிம்மதியின் நடுவில் ஒரு நாள் திடீரென மீண்டும் ஆதித் கண் விழித்தால் என்ன நடக்கும்? திவ்யாவின் முடிவுதான் என்னவாக இருக்குங்க? இன்று மாலை தீரா இசையில் மௌன ராகத்தில் மாலை 6 மணிக்கு மேல் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த ஒரு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்கள்.

0: திங்கட்கிழமை மே 25 யார் யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே ஒட்டு மொத்தமாக நாங்க இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண நாளாக இருந்தா உங்களுக்குமே வாழ்த்துங்க. இன்று போல் என்றென்றும் நீங்க மகிழ்ச்சியோட நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நினைச்சதெல்லாம் நடக்கணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். அழைப்பிலிருக்கும் நேயரை சந்திக்கலாம்.
1: நான் சரோஜினி பேசுறேன், கிரீக்ல இருந்தே. என்னோட நாத்தனாருக்கு பிறந்த நாளே திருமதி மஞ்சு என்ற மல்லிகா, அவங்க தனது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவங்க எல்லா நலமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துக்கிறார். கணவர் சீலன், மாமா ராஜா சங்கர், அண்ணன் நன்னி, கார்த்திக் சரோ, அக்கா மாமா சிவா வாணி, பிள்ளைகள் லிங்கேஸ்வரன், புவனேஸ்வரன், சந்தியா, ரஞ்சிதா, சங்கீதா, தர்சன், தம்பி கோவின், உஷா, ரணேஷ், சாய் சரோனா ஆகியோர் வாழ்த்துறம்மா.

ஜெகதீப்தும் திவ்யாவும் ஒரு காலத்தின் இனிய காதல் கதை. சிரிப்பும் சின்ன சண்டைகளும் கனவுகளும் நிறைந்த அந்த உலகம் ஒரு நொடியில் விபத்தின் கருப்பு திரையில் மறைந்து போகிறது. ஆதித் ஒரு வாகன விபத்தில் சிக்கி சுய நினைவை இழக்கிறான். அவனது அப்பா அம்மா சிகிச்சைக்காக ஆதித்தை வெளிநாடு அழைத்து செல்கின்றனர். திவ்யா அவன் நினைவுகளோடு வாழ மட்டும் கற்றுக்கொள்கிறான். காலம் காயங்களை ஆற்றவில்லை, ஆனால் பழக செய்தது. தனிமையும் திவ்யாவை சூழ்ந்து கொள்ள சில வருடங்களுக்கு பிறகு திவ்யாவுக்கு துணையாக வருகிறான் வினோத். தனிமையில் வாடிய திவ்யாவுக்கு வினோத்தின் வருகை ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நிம்மதியின் நடுவில் ஒரு நாள் திடீரென மீண்டும் ஆதித் கண் விழித்தால் என்ன நடக்கும்? திவ்யாவின் முடிவுதான் என்னவாக இருக்குங்க? இன்று மாலை தீரா இசையில் மௌன ராகத்தில் மாலை 6 மணிக்கு மேல் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த ஒரு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்கள்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம். I love you.

0: ஆதித்தும் திவ்யாவும் ஒரு காலத்தின் இனிய காதல் கதை. சிரிப்பும் சின்ன சண்டைகளும் கனவுகளும் நிறைந்த அந்த உலகம் ஒரு நொடியில் விபத்தின் கருப்பு திரையில் மறைந்து போகிறது. ஆதித் ஒரு வாகன விபத்தில் சிக்கி சுயநினைவை இழக்கிறான். அவனது அப்பா அம்மா சிகிச்சைக்காக ஆதித்தை வெளிநாடு அழைத்து செல்கின்றனர். திவ்யா அவன் நினைவுகளோடு வாழ மட்டும் கற்றுக்கொள்கிறான். காலம் காயங்களை ஆற்றவில்லை, ஆனால் பழக செய்தது. தனிமையும் திவ்யாவை சூழ்ந்து கொள்ள சில வருடங்களுக்கு பிறகு திவ்யாவுக்கு துணையாக வருகிறான் வினோத். தனிமையில் வாடிய திவ்யாவுக்கு வினோத்தின் வருகை ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நிம்மதியின் நடுவில் ஒரு நாள் திடீரென மீண்டும் ஆதித் கண் விழித்தான். என்ன நடக்கும்? திவ்யாவின் முடிவுதான் என்னவாக இருக்குங்க? இன்று மாலை தீரா இசையில் மௌன ராகத்தில் மாலை 6 மணிக்கு மேல் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த ஒரு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்க.
1: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
0: நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்களை படைத்து பரிமாளிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் சூரத்துல் லுஹா 93 அத்தியாயத்தை நிறைவு செய்தோம். இந்த வாரம் 94 அத்தியாயம் சூரத்துல் இன்ஷிராஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். 93, 94 இந்த 2 அத்தியாயங்களுக்கு மத்தியிலே தொடர்பு என்பது இருக்கிறது. நிச்சயமாக சூரத்துல் இன்ஷிராஹ் அலம் நஷ்ரஹ் என்பது சூரத்துல் லொஹாவின் தொடர்ச்சியை போன்றது. சூரத்துல் லொஹா நபிகளாரின் புறச்சூழல்களை தேற்றியது என்றால் இந்த சூரா அவர்களின் அகக்கோளத்தை, உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறது. சூரத்துல் லொஹா அல்லாஹ் உம்மை கைவிடவில்லை என்று ஆறுதல் கூறுகிறது. இன்ஷிராஹ் உமது சுமையை நாம் குறைத்துவிட்டோம் என்று ஊக்கப்படுத்துகிறது. இந்த 2 சூராக்களையும் சேர்த்து ஓதுவது மனக்கவலையை போக்க மிகச்சிறந்த வழியாகும். இவ்விரு சூராக்களும் ஒரே காலகட்டத்தில் இறங்கியவைதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக திருக்குர்ஆனின் 94 சூராவான சூரத்துல் இன்ஷிராஹ் கவலையில் மன அமைதியையும் கவலையில் இருந்து விடுதலையையும் தரும் ஒரு உன்னதமான அத்தியாயம். இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் கடும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உமது உள்ளத்தை நாம் உமக்கு விரிவாக்கவில்லையா? விளக்கம்: கவலைகளையும் பொறுப்புகளையும் சுமக்கும் வலிமையை உமது உள்ளத்திற்கு தந்தோம் என்று முதல் விளக்கத்தை பார்க்க முடிகிறது. இரண்டாவது விளக்கம்: அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஞானம் மற்றும் பொறுமையை நினைவுபடுத்துகிறது. மூன்றாவது விளக்கம்: நெஞ்சை விரிவாக்கம் என்பதற்கு இதயத்தில் யாதொரு கலக்கமும் இல்லாமல் பரிசுத்தப்படுத்துவது என்பது அர்த்தமாக இருக்கிறது. அவ்வாறு பரிசுத்தமாகிவிட்டால் அதில் கெட்ட எண்ணம் உற்பத்தியாகுவதற்கு இடம் கொடுக்காது. ஷைத்தானின் அக்கிரம ஆதிக்கமோ தீய எண்ணங்களும் பெருமானாரின் உள்ளத்தில் புகுந்து வேலை செய்ய முடியாத வண்ணம் அவர்களது இதயத்தை இறைவன் சுத்தம் செய்துள்ளான். அதாவது அவர்களின் நெஞ்சு பகுதியை பிளந்து மாசையும் கசடையும் அகற்றி தெளிவாக்கிவிட்டான். ஆகவே நல்ல விஷயங்களை அங்கீகரிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தீய தன்மைகளை அகற்றி சுத்தம் செய்துவிட்டான். சாமானிய மனிதர்களுக்கு ஷைத்தானால் ஏற்படும் ஊசலாட்டங்கள் வீண் சந்தேகங்களுக்கு மாற்றமாக ஈமானின் ஜோதி அவர்களின் நெஞ்சில் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதனால் வஹி எனும் சுமையை சுமந்து கொள்ளத்தக்க ஆன்மீக ஜோதி அவர்களின் உள்ளத்தில் பிரகாசிக்கிறது. புகாரி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 தடவை அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் வெளியிலே எடுத்து ஜம்சம் நீரால் கழுகி சுத்தம் செய்யப்பட்டு அதில் ஆன்மீக ஜோதி நிரப்பப்பட்டிருக்கிறது. முதல் தடவை தன்னுடைய சிறிய வயதில் பால் கொடுக்கக்கூடிய தாயாராக இருக்கக்கூடிய ஹலீமா அம்மாவிடம் பால் குடி குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் ஒரு முறை நடந்தது. 2வது தடவை அல்லாஹுவை சந்திப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் செய்வதற்கு முன்னால் அவர்களுடைய இதயம் கழுவி தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவினால் அருளப்படும் வஹியானது சாதாரணமானது அல்ல, மாறாக மிக வலுவான விஷயமாகும். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக வலுவாக இருந்தது. பிறகு அதனை சிரமம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்பதைத்தான் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்ற அந்த வசனத்தின் மூலம் உங்களுடைய உள்ளத்தை நாம் உமக்கு விரிவாக்கவில்லையா என்று கேட்கிறான். 94வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்தில் மேலும் உம்முடைய சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு கூறுகிறான். இதனுடைய விளக்கத்தை பார்க்கக்கூடிய சமயத்திலே வஹியின் பாரம் மற்றும் மக்களின் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பாரத்தை அல்லாஹு தஆலா எளிதாக்கிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கத்து இறை மறுப்பாளர்கள் பல வகையான தொல்லைகளை கொடுத்தார்கள், மனவேதனைகளை கொடுத்தார்கள். அதனால் மிகப்பெரிய மனபாரம் என்பது நபி அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விதமான பாரத்தையும் லேசாக்கி வைத்து விட்டான் என்று சொல்லித் தருகிறான். யாருக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹுவை சார்ந்து இருந்தால் நிச்சயமாக எல்லா பாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்து விடுவான். அத்தியாயம் 94வது 3வது வசனத்திலே அல்லதி அல் லஹ்ரக், அது உம் முகத்தை முறித்து கொண்டிருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். நேர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.

0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:15 புனித இரவு, புதன்கிழமை நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
1: நேர்களே, சூரத்துல் இன்ஷிராஹுடைய 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லதி அன்கலக், அது உம் முதுகை முறித்துக் கொண்டிருந்தது என்று அல்லாஹு கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அவர்களுக்கு கடுமையான கஷ்டமாக இருந்தது. அப்படி கஷ்டமாக இருந்த சூழ்நிலையை தான் அல்லாஹு தாலா அந்த கஷ்டம் உங்களுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்தது என்று கூறுகிறான். இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் எதிர்ப்பும் கேலியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கிய போது மக்கத்து இறைமறுப்பாளர்கள் அவர்களுக்கு பல வழிகளில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒன்று சமூக புறக்கணிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கி வைத்து அவர்களிடம் யாரும் பேசாமல் அவர்களை மட்டுமல்லாமல் அவர்களுடைய சமுதாய மக்களையும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதே போன்று கடுமையான வறுமை ஏற்படக்கூடிய அந்த நிலையையும் உருவாக்கினார்கள். பசியினால் கஷ்டப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். அதே போன்று கடும் கேலி பேச்சுகளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்திரவதைப்படுத்தினார்கள். மனதளவில் மிகுந்த கவலைக்குள்ளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த கவலை, அந்த சுமை அவர்களின் முதுகை முறித்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய பாரமாக இருந்தது. அல்லாஹு தாலா அதை லேசான அடிப்படையிலே இறக்கி வைத்து விட்டான். மேலும் சூரத்துல் இன்ஷிராஹுடைய 4வது அத்தியாயத்திலே வரஃபனா லக திக்ரக், மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலோங்கச் செய்தோம் என்று அல்லாஹு கூறுகிறான். அதாவது அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய நிலையிலே உருவாக்கினான். நபி அவர்கள் எந்த செயலை காட்டிக் கொடுத்தார்களோ அதை பின்பற்றி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை மக்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கினான். மேலும் இந்த வசனத்துடைய விளக்கத்தை பார்க்கக்கூடிய சமயத்திலே எந்த இடத்தில் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் அல்லாஹு தாலா சேர்த்து இணைத்து கூறினான். அதனால் மக்கள் வாங்கு சொல்லக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை வாங்கிலே உச்சரிப்பார்கள். அல்லாஹுடைய பெயரும் வாங்கிலே உச்சரிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் வாங்கிலே உச்சரிக்கப்படுகிறது. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற களிமாவை சொல்ல வேண்டும். இந்த களிமாவிலும் கூட அல்லாஹு தாலா தன்னுடைய பெயரோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பெயரை அல்லாஹு தாலா இணைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவுதான் மக்கத்து இறைமறுப்பாளர்கள் இடையூறுகள் கொடுத்தாலும் எல்லா சுமைகளையும் அல்லாஹு தாலா இறக்கி வைத்து அவர்களுடைய புகழை இந்த முழு உலகம் முழுவதும் அல்லாஹு தாலா ஓங்கச் செய்திருக்கிறான். இன்னும் கியாமத் நாள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் பேசுவார்கள், அவர்கள் காட்டிக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். இப்படியே செய்து செய்து அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தையும் கீர்த்தியையும் அல்லாஹு தாலா இன்னும் நிலை நிறுத்துவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதை சூரத்துல் இன்ஷிராஹுடைய 4வது வசனத்திலே அல்லாஹு சொல்லித் தருகிறான். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
0: நேர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இசை முடிவதில்லை, நேரம் மட்டும்தான் நகர்கிறது. ஆமாங்க, இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில் என்னோடு பயணித்த ஒவ்வொரு இதயத்திற்கும் என் அன்பான நன்றி. உங்கள் நினைவுகளுக்கும் உங்கள் புன்னகைக்கும் இந்த இசை ஒரு சிறிய துணையாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ட்ரேசாலா சாரு. வாழ்க்கை எவ்வளவு பரபரப்பா வேகமா ஓடினாலும் கொடுங்க, ஒரு நல்ல பாடல் மட்டும் உங்க மனசை எங்க இருந்தாலும் அப்படியே இந்த பக்கமா அழைத்து வரும். வருவதற்காக அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறார் எஸ்குமரன். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் சிறுதோட்டக்காரர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் உதவும் வகையில் பொடி வேளாண் மூலப்பொருள்களை முனைப்பை இலக்கிடப்பட்ட முறையில் தொடர அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டில் மருந்து மருத்துவ கருவிகளின் விநியோகம் தொடர்ந்து நிலையாக கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் கூறினார். குறிப்பாக முக்கிய இடர் அதிகமுள்ள நோய்களுக்கான மருந்துகளின் விநியோகத்தை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்று நடைபெற்ற தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டென் கூட்டத்தில் அது அறிவிக்கப்பட்டது. கிளாந்தானில் காய்கறி விலைகள் 1 கிலோகிராமுக்கு 2 ரிங்கிட் வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம் ஃபார்மாவிடமிருந்து உடனடி அறிக்கை கோரும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட சில காய்கறிகளை தவிர கிள்ளான் பள்ளத்தாக்கு உட்பட பெரும்பாலான பகுதிகளில் இதுவரை காய்கறி விலைகளில் திடீர் உயர்வு எதுவும் ஏற்படவில்லை என அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு கூறினார். அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் குளோபல் சுமுட் ஃபிளாட்டிலா ஆர்வலர்களை இஸ்ரேல் தடுத்து வைத்ததை சாடியுள்ளனர். இஸ்ரேலின் அச்செயல் மனித உரிமைகளை ஒடுக்குவதோடு பன்னாட்டு சட்டத்தை மதிக்காததையும் காட்டுவதாக எகிப்து, ஜோர்டான், ஐக்கிய அரபு சிற்றரசு, இந்தோனேசியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்கள் கூறினர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தும் முயற்சியில் பாகிஸ்தான் தீவிரம் காட்டி வருகிறது. அந்நாட்டின் முக்கிய சமரச பேச்சாளரான ராணுவ தலைவர் அசிம் முனிர் பெய்ஜிங்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷாரீஃபும் உடன் சென்றுள்ள வேளை அவர்கள் சீன தலைவர்களை சந்தித்து அந்த விவகாரம் தொட்டு விரிவாக பேசவிருப்பதாக பாகிஸ்தான் தொலைக்காட்சி கூறியது. விளையாட்டு கார்பந்து. 2025-2026 பருவத்தில் குச்சிங் சிட்டி எஃப்சி சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது. சூப்பர் லீக் பட்டியலில் 2 இடம் வகித்தது. மலேசிய கிண்ண இறுதியாட்டத்திற்கு தேர்வானது அடுத்த பருவ AFC 2 வெற்றியாளர் லீக்கிற்கு தகுதி பெற்றுள்ளது ஆகியவை அவ்வணியின் சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதாக விளையாட்டு ஆய்வாளர் டாத்தோ டாக்டர் பகன் ராம்லி கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

மாலைமணி 4:03 நேர்களை தீர இசையில் மீண்டும் சந்திக்கின்றோம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா? இன்றைய நாள் எப்படி சென்றது? தொடக்கம் என்று இருந்தால் முடிவு என்று இருக்கும். எதுக்கு இப்பொழுது முடிவை பற்றி பேச வேண்டும் சொல்லுங்க. இந்த நொடி, இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க, அவ்வளவு இனிமையான பாடல்களை வரிசை கட்டி வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக. நானும் தயார், சேர்ந்தே பயணிப்போம். தீர இசையின் முதல் பாடல் இதோ.

0: தானான தன தனான சேர்ந்தே பாடியிருப்பீங்களே நேரம். மூக்குத்தி பூ மேலே காற்று உட்காந்து பேசினா என்ன ஆகும்? அச்சும் தான் வரும். வெளியில் வேற மழைக்காலமாக இருக்கிறது, உடம்பை பார்த்துக்கிங்க, கொடையை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி நேர்களே, இப்பொழுது உங்கள் மூளைக்கு ஒரு வேலை, இந்த சம்பவத்தை அப்படியே கேட்டுட்டு உள்வாங்கிக் கொண்டு நமக்கு பதில் அளியுங்கள்.
1: இன்றைக்கான சூழல் இதுதாங்க. முதல்ல கண்களை மூடிக்கொள்ளுங்க. நாங்க சொல்ற இந்த கதாபாத்திரத்துக்குள் நீங்க முதல்ல நுழையணும், சரியா? ஒரு கடை பல வருடங்களா நீங்க தான் ரொட்டி சானை வியாபாரம் செய்யறீங்க. உங்க கடைக்கு 10 வருடங்களாக உற்ற வாடிக்கையாளர் ஒரு தாத்தா இருக்கிறாரு. இவர் தினைக்கும் காலையில 8 மணிக்கு டானு வந்து தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு 4 ரொட்டி சானைகளை வாங்கிட்டு போவாரு. அன்றைக்கும் தாத்தா வந்தாரு. முதல்ல அவர் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு 4 ரொட்டி சானைகளை ஆர்டர் செய்தார். அதற்கு பிறகு ஒரு தங்கும் விடுதியோட உரிமையாளர் வந்தாரு. இன்றைக்கு எனக்கு ஒரு 80 ரொட்டி சானையை கொடுங்க, இந்த ஆர்டர் மட்டும் சரியா வந்துச்சுன்னா இனிமே தினம் தினம் உங்க கடையில இருந்தே நான் ரொட்டி சானைகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சீக்கிரம் ரொட்டி சானை எல்லாம் பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த இக்கட்டான சூழல்ல தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப யாருக்குங்க முதல்ல நீங்க செய்து கொடுக்க போறீங்க அந்த ஆர்டரை? முதல்ல வந்த உற்ற வாடிக்கையாளர் தாத்தாவா, அல்லது தாத்தாவுக்கு பிறகு வந்த அந்த ஹோட்டல் உரிமையாளரா? எனக்கு இப்பவே பொட்டலங்களை கட்டி கொடுங்கன்னு ஒற்ற கால நிக்கிறாரு. இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க.
2: சவா, தலைவலியே வந்துருச்சுல? ஆமாங்க, எங்களுக்கும் தலைவலிதான் வந்துருச்சு.
1: ஆனா உங்களுக்கு வரவே கூடாது. அதனால இப்போ நீங்க அழைச்சு சொல்லுங்க, இந்த 2 பேர்ல யாருக்கு நீங்க ஆர்டரை செய்து கொடுக்க போறீங்க? தாத்தாவா, ஹோட்டல் உரிமையாளரா? யாருக்கு?
0: தாத்தாவா அல்ல, தங்கும் விடுதி உரிமையாளரா. இன்னைக்கு காலையில் ரொட்டி சென்னை சாப்பிட்டீங்க தானே? சரி, ஒரு ரொட்டி சென்னை கடை நடத்துறவர் 10 வருடமாக வருகின்ற தனது உற்ற வாடிக்கையாளர் அந்த தாத்தாவுக்கு முதலில் அவரை அவருடைய ஆர்டரை சரி செய்து அனுப்புறதா, அல்லது அந்த விடுதி உரிமையாளர், ஏன்னா இந்த வியாபாரம் அவருக்கு சரியாக அமைந்ததென்றால் அவருக்கு அன்றாடம் 80 ரொட்டி சானை ஆர்டர் கிடைக்கும். அப்போ யாருக்காக இவர் வந்து கவனிப்பது? அன்றாடம் வருகின்ற அந்த வாடிக்கையாளரா, அல்லது திடீர்னு வந்த இந்த பெரிய ஆர்டரா? சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8 அழைத்து பேசுங்கள் நேர்களே.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 29 19.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:37. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:37.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: இன்றைக்கான சூழல் இதுதாங்க. முதல்ல கண்களை மூடிக்கொள்ளுங்க. நாங்க சொல்ற இந்த கதாபாத்திரத்துக்குள் நீங்க முதல்ல நுழையணும், சரியா? ஒரு கடை பல வருடங்களா நீங்க தான் ரொட்டி சனை வியாபாரம் செய்றீங்க. உங்க கடைக்கு 10 வருடங்களாக உற்ற வாடிக்கையாளர் ஒரு தாத்தா இருக்கிறாரு. இவர் தினைக்கும் காலையில 8 மணிக்கு டானு வந்து தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு 4 ரொட்டிச்சனைகளை வாங்கிட்டு போவாரு. அன்றைக்கும் தாத்தா வந்தாரு. முதல்ல அவர் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு 4 ரொட்டிச்சனைகளை ஆர்டர் செய்தார்.

0: பிறகு ஒரு தங்கும் விடுதியோட உரிமையாளர் வந்தாரு. இன்றைக்கு எனக்கு ஒரு 80 ரொட்டி சனையை கொடுங்க. இந்த ஆர்டர் மட்டும் சரியா வந்துச்சுன்னா இனிமே தினம் தினம் உங்க கடையில இருந்தே நான் ரொட்டி சனைகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சீக்கிரம் ரொட்டி சனை எல்லாம் பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த இக்கட்டான சூழல்ல தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப யாருக்குங்க முதல்ல நீங்க செய்து கொடுக்க போறீங்க அந்த ஆர்டரை? முதல்ல வந்த உற்ற வாடிக்கையாளர் தாத்தாவா, அல்லது தாத்தாவுக்கு பிறகு வந்த அந்த ஹோட்டல் உரிமையாளரா? எனக்கு இப்பவே பொட்டலங்களை கட்டி கொடுங்கன்னு ஒற்ற கால நிக்கிறாரு. இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. சபா, தலைவலியே வந்துருச்சுல? ஆமாங்க, எங்களுக்கும் தலைவலிதான் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு வரவே கூடாது. அதனால இப்போ நீங்க அழைச்சு சொல்லுங்க, இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நீங்க ஆர்டரை செய்து கொடுக்க போறீங்க? தாத்தாவா, ஹோட்டல் உரிமையாளரா?
1: முன்னுரிமை யாருக்கு கொடுப்பீங்க, தாத்தாவுக்கா அல்லது அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கா?
2: முதல்ல தாத்தாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் வயசானவங்க பாருங்க, ஏன்னா எப்பவுமே வந்து வாங்குற ஒரு கஸ்டமரா இருக்கிற பாருங்க. முதல்ல அவருக்கு தான் அந்த உரிமையை கொடுக்கணும். ஏன்னா இனி திடீர்னு வந்து அவர் கேட்கறதுனால மொத்தமா அவருக்கு கொடுக்க முடியாது.
1: ஆனா இதனால நான் எதிர்காலத்துல நல்ல வியாபாரமும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இல்லையா?
2: ஆமா இருக்குதான். ஆனா இந்த போது இப்ப வயதானவர் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்காரு, எவ்வளவு நாளா கஸ்டமர்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காரு.
1: இப்படின்னா நீங்க எப்படி வியாபாரம் பண்றது?
2: முடியாது. முதல் ஏன்னா நம்மளுக்கு வந்து முதல் கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம்.
1: நன்றி.

0: நான் ஷர்மிளா பேசுறேன், கூலாயில இருந்து.
1: கூலாய் நல்லா இருக்கா?
0: ஏதோ நல்லா இருக்கா, ஆனா வானிலை மட்டும் கொஞ்சம் ஒரு மாற்றமா இருக்கு.
1: அப்படியா, நீங்க நல்லா இருக்கீங்களே?
0: நான் நல்லா இருக்கேன்.
1: அது போதும். சரி சொல்லுங்க, தாத்தாவா இல்ல இந்த ஹோட்டல் உரிமையாளரா?
0: என் கருத்துப்படி பார்த்தா நான் தாத்தாக்கு தான் கொடுப்பேன்.
1: நீங்க ரொம்ப பாவப்பட்டு நடத்தினா எப்படி நீங்க ஒரு பணக்காரரா ஆகுறது சொல்லுங்க.
0: அப்படி இல்ல, 10 வருஷமா ஒரே கஸ்டமர் நம்ம கடைக்கு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்ப இருக்கிற கட்டத்துக்கு. இப்ப அந்த 80 ரொட்டீஷனை ஓர்டர் பண்ண அந்த கஸ்டமருக்கு நான் பார்த்தனா 10 வருஷ கஸ்டமரை நான் விடுற மாதிரி ஆயிரும்.
1: ஒற்ற நேயர் முக்கியம்ன்றீங்க நீங்க. உற்ற நேயர் இல்ல, உற்ற வாடிக்கையாளர். எங்களுக்கு உற்ற நேயர் முக்கியம்.

0: வணக்கம், யாரு பேசுறீங்க? இங்கிருந்து ஒளிஞ்சிட்டு பேசுறீங்க நீங்க?
1: வாடிக்கையாளர்
0: இவ்வளவு காலம் நம்மள வாழ வைத்த அவருக்கு தான் முன்னுரிமை என்று சொன்ன உங்களுக்கு நன்றி விக்னேஸ்வரி.
1: வணக்கம்.

0: சரவணன் மெந்தக்கா பஹாங்.
1: சரவணன் மெந்தக்கா பஹாங் கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இருக்கு. சரி,
0: ரொம்ப நாளா கால் பண்ணல.
1: ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, கருத்து என்ன?
0: என்னோட அபிப்பிராயம் என்னன்னாக்கா, நான் வந்து ஹோட்டல் உரிமையாளருக்கு தான் முதல்ல கொடுப்பேன்.
1: சொல்லுங்க ஏன்.
0: ஏன்னாக்கா, நீ வந்து என் ஹோட்டல், உன்னோட ஹோட்டல் ரொட்டி ருசியா, என் ரொட்டி ருசியா, என்னோட சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாட்டு அந்த ருசி நல்லா இருந்துச்சுன்னா நீ என்கிட்டயே ரொட்டியை நீ ஆர்டர் பண்ணு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான்.
1: ஒரு ஒரு சவால், உங்க ரொட்டியா எங்க ரொட்டியான்ற மாதிரி. அந்த தாத்தாவுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க?
0: தாத்தாக்கு என்ன பதில் சொல்லுவேன்னாக்கா, தாத்தா நீங்க வந்து வாடிக்கையாளர், நான் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை வாங்குறேன், சோ அதனால வந்து நீங்க முதல்ல எனக்கு போத கொடுங்க நான் சொல்லிடுறேன். முடிஞ்சு.
1: சரவணன் பேசாம காலில் விழுந்துருங்க, அது போதும் அவருக்கு. நன்றி.

0: காதல் ஓவியம் திரைக்காக இடம்பெற்ற அழகான பாடல். சரி, நீங்க கேட்குறீங்க, உங்க வீட்டில் பிள்ளைங்க கேட்குறாங்களா? கேட்கணும், கேட்டு பழகினாத்தானே வானொலியை அவர்கள் ரசிப்பார்கள். என்ன சொல்றீங்க? சரி, இன்று பள்ளி விடுமுறை, அதனால சாலை நெரிசல் குறைவா இருப்பவங்க நீங்க நினைப்பீங்க, ஆனா இல்லை தானே அப்படி. சரி நேயர்களே, இன்றைய மௌன ராகத்தில் மாலை 6 மணி செய்திகளுக்கு பிறகு வருகின்ற மௌன ராகத்தில் ஒரு குறு நாடகம் இடம்பெறும், 6:03. அதன் முன்னோட்டத்தை இப்போது நீங்கள் கேளுங்க. ஏன்னா இது ஒரு சூழல், ஒரு குறு நாடகம், அதில் ஒரு தீர்வை நீங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு முன்னோட்டமாக திரேசாவின் குரலில் இந்த விளக்கத்தை கேளுங்கள்.
1: ஆதித்தும் திவ்யாவும் ஒரு காலத்தின் இனிய காதல் கதை. சிரிப்பும் சின்ன சண்டைகளும் கனவுகளும் நிறைந்த அந்த உலகம் ஒரு நொடியில் விபத்தின் கருப்பு திரையில் மறைந்து போகிறது. ஆதித் ஒரு வாகன விபத்தில் சிக்கி சுயநினைவை இழக்கிறான். அவனது அப்பா அம்மா சிகிச்சைக்காக ஆதித்தை வெளிநாடு அழைத்து செல்கின்றனர். திவ்யா அவன் நினைவுகளோடு வாழ மட்டும் கற்றுக்கொள்கிறான். காலம் காயங்களை ஆற்றவில்லை, ஆனால் பழக செய்தது. தனிமையும் திவ்யாவை சூழ்ந்து கொள்ள சில வருடங்களுக்கு பிறகு திவ்யாவுக்கு துணையாக வருகிறான் வினோத். தனிமையில் வாடிய திவ்யாவுக்கு வினோத்தின் வருகை ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நிம்மதியின் நடுவில் ஒரு நாள் திடீரென மீண்டும் ஆதித் கண் விழித்தால் என்ன நடக்கும்? திவ்யாவின் முடிவுதான் என்னவாக இருக்குங்க? இன்று மாலை தீரா இசையில் மௌன ராகத்தில் மாலை 6 மணிக்கு மேல் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த ஒரு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்க.
2: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் MyNabs e-Tution. MyNabs e-Tution குறித்து விவரிக்கிறார் MyNabs நிறுவனர் தினேஷ்குமார்.
3: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் e-Tution. உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. MyNabs e-Tution ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல, இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி MyNabs e-Tution மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். MyNabs-ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காமல் விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். MyNabs இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக் கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. MyNabs ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
2: MyNabs e-Tution குறித்த விவரங்களை 0300 709 7211 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் MyNabs e-Tution.
1: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
4: No. சொல்லுங்க.

0: இன்றைக்கான சூழல் இதுதாங்க. முதல்ல கண்களை மூடிக்கொள்ளுங்க. நாங்க சொல்ற இந்த கதாபாத்திரத்துக்குள் நீங்க முதல்ல நுழையணும், சரியா? ஒரு கடை பல வருடங்களா நீங்க தான் ரொட்டி சானை வியாபாரம் செய்றீங்க. உங்க கடைக்கு 10 வருடங்களாக வாடிக்கையாளர் ஒரு தாத்தா இருக்கிறாரு. இவர் தினைக்கும் காலையில 8 மணிக்கு டானு வந்து தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு 4 ரொட்டி சானைகளை வாங்கிட்டு போவாரு. அன்றைக்கும் தாத்தா வந்தாரு. முதல்ல அவர் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு 4 ரொட்டி சானைகளை ஆர்டர் செய்தார். அதற்கு பிறகு ஒரு தங்கும் விடுதியோட உரிமையாளர் வந்தாரு. இன்றைக்கு எனக்கு ஒரு 80 ரொட்டி சானை கொடுங்க, இந்த ஆர்டர் மட்டும் சரியா வந்துச்சுன்னா இனிமே தினம் தினம் உங்க கடையில இருந்தே நான் ரொட்டி சானைகளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சீக்கிரம் ரொட்டி சானை எல்லாம் பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இக்கட்டான சூழல்ல தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப யாருக்கு முதல்ல நீங்க செய்து கொடுக்க போறீங்க அந்த ஆர்டர்? முதல்ல வந்த உற்ற வாடிக்கையாளர் தாத்தாவா, அல்லது தாத்தாவுக்கு பிறகு வந்த அந்த ஹோட்டல் உரிமையாளரா? எனக்கு இப்பவே பொட்டலங்களை கட்டி கொடுங்கன்னு ஒற்ற கால நிக்கிறாரு. இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க.
1: சபா, தலைவலியே வந்துருச்சுல? ஆமாங்க, எங்களுக்கும் தலைவலிதான் வந்துருச்சு.
0: ஆனா உங்களுக்கு வரவே கூடாது. அதனால இப்போ நீங்க அழைச்சு சொல்லுங்க, இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நீங்க ஆர்டரை செய்து கொடுக்க போறீங்க? தாத்தாவா, ஹோட்டல் உரிமையாளரா? யாருக்கு?
2: வணக்கம் குமரன்.
3: வணக்கம். யாரு பேசுறீங்க?
2: நான் ஜெயா பேசுறேன், பண்டமரம் ஜெயாவில இருந்து.
3: பண்டமரம் ஜெயா? ஜெயா எப்படி பாருங்க, பேர் பொறுத்து அமோகமா இருக்கு. சொல்லுங்க, நீங்க யாருக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க?
2: நான் வந்து தாத்தாவுக்கு தான் கொடுப்பேன் குமரன். அவரு வந்து வயசானவரு, வந்து கேக்கும் போது அவருக்குதான் முதல்ல கொடுக்கணும்னு தோணும். அப்படிதான் என்னோட எண்ணம் வந்து, அவருக்குதான் முதல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
3: சரி, கணவர் பெயர் என்ன?
2: என் கணவர் பேரா? மகேஸ்வரன்.
3: அவர்கிட்ட சொல்லுங்க உங்களை கடையை வச்சு கொடுக்க கூடாது.
2: ஏன்னா
3: நீங்க

0: கடை இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்ஸ்
3: பூடி வேளாண் மூலப்பொருள் முனைப்பை தொடர அரசாங்கம் இணக்கம். நாட்டில் மருந்து விநியோகம் நிலையாக உள்ளது, பொருளாதார அமைச்சர் உறுதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் சிறுதோட்டக்காரர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் உதவும் வகையில் பூடி வேளாண் மூலப்பொருள்கள் முனைப்பை இலக்கிடப்பட்ட முறையில் தொடர அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மையின் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் மக்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இந்த முடிவு தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டென் கூட்டத்தில் எட்டப்பட்டதாக நிதியமைச்சருமான டாக்டர் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நாட்டில் மருந்து மருத்துவ கருவிகளின் விநியோகம் தொடர்ந்து நிலையாக கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். குறிப்பாக முக்கிய இடர் அதிகமுள்ள நோய்களுக்கான மருந்துகளின் விநியோகத்தை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் எந்தவொரு விலை மாற்றமும் இலக்கிடப்பட்ட முறையில் இடர் நிலையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என எம்டென் கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டதாக அக்மால் நஸ்ருல்லா குறிப்பிட்டார். இவ்வேளை நாட்டின் வேளாண் மூலப்பொருள் துறையின் செயலணியியல் சங்கிலி தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சுக்கும் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் வாயிலாக மேம்படுத்தப்படும் என அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா கூறினார். அத்துறையில் ஏற்பட்ட பன்னாட்டு விநியோக நெருக்கடியின் தாக்கத்தை தொடர்ந்து இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏற்றுமதிகள் உட்பட சிறு விவசாயிகளின் வருமானம், தோட்ட நடவடிக்கைகள், பதப்படுத்துதல், செயலணியியல் மற்றும் சார்பு தொழில்கள் ஆகியவற்றுக்கு இத்துறை பங்களிக்கிறது என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் வாழ்க்கை செலவு, உணவு விநியோக நெருக்கடிகள் குறித்த மக்களின் கவலைகளை தொடர்ந்து இன்றியமையா பொருட்களின் விலைகள் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்வதற்காக கண்காணிப்பையும் செயலாக்கத்தையும் அரசாங்கம் தீவிரப்படுத்தி வருகிறது. தற்போது அரசாங்கம் ஒவ்வொரு வாரமும் உணவு விலைகளின் நிலவரத்தை கண்காணித்து வருவதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக மே 18 முதல் 21 வரையிலான காலகட்டத்தில் உள்நாட்டு உணவுப் பொருள்களின் விலைகள் 2 முதல் 3.6 வரையிலான கட்டுப்படுத்தப்பட்ட வரம்பிற்குள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சில பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் பயனீட்டாளர்களுக்கு குறைந்த விலைகளில் பொருட்களை வழங்கும் வணிக வளாகங்கள் இன்னும் இருப்பதாக அரசாங்கம் கண்டறிந்துள்ளது. ஜூன் 1 தீபகற்பம் முழுவதும் செயல்படுத்தப்படவுள்ள B15 உயிர் டீசல் பயோ டீசல் திட்டம் செம்பனை எண்ணெய் ஏற்றுமதியை பாதிக்காமல் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இந்த விரிவான நடவடிக்கை உள்ளூர் செம்பனை தொழிற்துறையை ஆதரிக்கவும் நாட்டின் பசுமை திட்டத்தை விரைவுபடுத்தவும் உதவுவதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் நொராயினி அகமது தெரிவித்தார். தொழில்துறையின் தயார்நிலை, விநியோகம், தற்போதுள்ள உள்கட்டமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்ட பிறகு பயோடீசல் கலவை முறையை B10 B15 உயர்த்தும் நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். சாலை போக்குவரத்து துறை JPJ வாகன உரிமையை மாற்றுவதற்கான இணையவழி சேவையை இன்று தொடங்கி தற்காலிகமாக முடக்குவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது மீண்டும் உடனடியாக செயல்பாட்டுக்கு வருகிறது. இதனையடுத்து அச்சேவை சீராக்க பணிகளுக்காக இவ்வார இறுதியில் நீண்ட விடுமுறையின் போது முடக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். உரிமை மாற்ற அமைப்பில் நிகழும் முறைகேடுகள் மோசடிகள் குறித்து புகார் எழுந்துள்ளதையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் மேம்பாட்டு பணிகள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய அமைச்சர் JPJ-க்கு பணித்துள்ளார். புத்ராஜயா மாநகராட்சி PPJ உணவுத்தள வியாபாரிகள் உட்பட வணிக முகப்புகள் அங்காடி வியாபாரிகளுக்கான மாதாந்திர வாடகை கட்டணத்துக்கு 30 விழுக்காடு கழிவை அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு கழிவு June 1 முதல் அடுத்த ஆண்டு May 31 வரை 12 மாதங்களுக்கு நீடிக்கும். இதன் மூலம் அக்கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள 244 சிறு தொழில் வியாபாரிகள் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சவாலான பொருளாதார சூழலில் உதவவும் வியாபாரிகள் சந்திக்கும் அழுத்தத்தை குறைக்கவும் இந்த முன்னெடுப்பு கை கொடுக்கும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசங்களுக்கான அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். இந்த வாடகை குறைப்புக்கு தகுதி பெற சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் இம்மாத இறுதி வரை நிலுவையில் உள்ள வாடகைகளை செலுத்த அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
5: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
4: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
3: மேற்காசிய போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார விநியோக நெருக்கடியால் இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிறுவனங்கள் 10 நாட்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளன. புதுடெல்லியில் பெட்ரோல் விலை 99.5 ரூபாயிலிருந்து 102.12 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது. அதேவேளை தற்போது டீசல் விலை 95.2 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உலகின் 3வது பெரிய எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடான இந்தியா வழக்கமாக தனது கச்சா எண்ணெயில் பாதியை அந்த நீரிணை மூலமாகவே பெறுகிறது. இவ்வேளை கடந்த பிப்ரவரியில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து வாகன எரிபொருள் விலைகள் 5 விழுக்காடு அதிகரித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எரிசக்தி போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதையான ஹோமஸ் நீரிணையை ஈரான் முடியது. தென் லெபனானில் உள்ள 10 கிராமங்களில் வசிப்பவர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் பணித்துள்ளது. அங்குள்ள ஹஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் சாத்தியம் அதிகம் உள்ளதை தொடர்ந்து அந்த உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்த உடன்பாட்டை ஹஸ்புல்லா தரப்பு மீறியுள்ள நிலையில் அதற்கு எதிராக தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் அவிச்சே அட்ரயே கூறினார். குறைந்தது 1000 மீட்டர் தூரத்திற்கு அந்த கிராமவாசிகள் மாறிச் செல்ல கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் குளோபல் சுமுட் ஃபிளாட்டிலா ஆர்வலர்களை இஸ்ரேல் தடுத்து வைத்ததை சாடியுள்ளனர். இஸ்ரேலின் அச்செயல் மனித உரிமைகளை ஒடுக்குவதோடு பன்னாட்டு சட்டத்தை மதிக்காததையும் காட்டுவதாக எகிப்து, ஜோர்டான், ஐக்கிய அரபு சுற்றரசு, இந்தோனேசியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்கள் கூறினர். May 18 கப்பல்கள் மூலம் காசா மக்களுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு சென்ற குளோபல் சுமுட் ஃபிளாட்டிலா ஆர்வலர்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் தடுத்து வைத்தனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தும் முயற்சியில் பாகிஸ்தான் தீவிரம் காட்டி வருகிறது. அந்நாட்டின் முக்கிய சமரச பேச்சாளரான ராணுவ தலைவர் அசிம் முனிர் பெய்ஜிங்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷாரிஃபும் உடன் சென்றுள்ள வேளை அவர்கள் சீன தலைவர்களை சந்தித்து அந்த விவகாரம் தொட்டு விரிவாக பேசவிருப்பதாக பாகிஸ்தான் தொலைக்காட்சி கூறியது. மேற்காசியாவில் நீடித்த அமைதி மலர பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்ற தயார் என சீனா இதற்கு முன் கூறியிருந்தது. முனிர் கடந்த வெள்ளிக்கிழமை தெஹ்ரானில் முக்கிய பேராளர்களை சந்தித்தார். விளையாட்டு கார்பந்து. 2025-2026 பருவத்தில் குச்சிங் சிட்டி எஃப்சி சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது. சூப்பர் லீக் பட்டியலில் இரண்டாம் இடம் வகித்தது. மலேசிய கிண்ண இறுதி ஆட்டத்திற்கு தேர்வானது. அடுத்த பருவ AFC 2 வெற்றியாளர் லீக்கிற்கு தகுதி பெற்றுள்ளது ஆகியவை அவ்வணியின் சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதாக விளையாட்டு ஆய்வாளர் டத்தோ டாக்டர் பக்கான் ராம்லி கூறினார். சூப்பர் லீக்கில் ஸ்லாங்கூர், தரங்கானு, குலலம்பூர் சிட்டி போன்ற பலம் பொருந்திய அணிகளை பின்னுக்கு தள்ளியதும் குச்சிங் சிட்டி எஃப்சியின் பெருமைமிகு சாதனையாக பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். பூடி வேளாண் மூலப்பொருள் முனைப்பை தொடர அரசாங்கம் இணக்கம். நாட்டில் மருந்து விநியோகம் நிலையாக உள்ளது, பொருளாதார அமைச்சர் உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். வணக்கம்.

எப்படி எப்படி நேர்களை, முதல் பாடல் எப்படி இருந்தது? 5:15 பாசப்பறவைகள் திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. இந்நேரம் உங்களுக்கு உங்களுடைய தம்பியோ சகோதரரோ அப்புறம் அக்காவுடைய ஞாபகம் வந்தால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. பரவலான இடங்களில் மழை பெய்து முடிந்திருக்கிறது, இல்லைன்னா மழை பெய்து கொண்டிருக்கலாம். ஆக 6 வரை நாம் வைத்திருக்கின்ற பாடல்களை நீங்கள் கேட்டு 6 இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதனை அழைத்து சொல்ல வேண்டும் கட்டாயமாக. காரணம், இந்த மழை நேரத்துக்கு தகுந்த குரலாக கேஜே யேசுதாஸ் குரல் குளிர்ச்சியாக இருக்கும்னு நினைச்சேன். அதனால அனைத்துமே கேஜே யேசுதாஸ் பாடிய இருக்குரல் இசை, தனிக்குரல் இசையை கொண்டு வந்திருக்கின்றோம், கேட்டு மகிழுங்கள்.

0: காய்ச்சாத பானினா.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: மதுரை செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுது EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.

0: பகலே பூ பூ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா இரவை வரவேற்கின்ற ஒரு இனிமையான பாடல். அந்த இசையே ஒரு கோலாகலமாக அப்படியே ரீச்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி இருந்த ஒரு பாடல். இப்பொழுது நேரம் மாலை மணி 5:26. நேர்களே, எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தமிழை ஒரு பாடமாக எடுக்கின்ற மாணவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இவர்கள் தான் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அடுத்த தலைமுறையினர். இப்பொழுது நம் எஸ்டிபிஎம் தமிழ் பாடம் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் படிவம் 6 ஆசிரியர் குமரன் கோரன்.
1: பள்ளி விடுமுறை தொடங்கிவிட்டது. படிவம் 6 மாணவர்களே, நலமா மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? இந்த விடுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியான விடுமுறையாக அமைய ஆசிரியர் வாழ்த்துகின்றேன். அன்பான குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் குடும்பத்திலே படிவம் 6 மாணவர்கள் இருப்பின் அவர்களுக்கு இந்த விடுமுறை மிக முக்கியமான விடுமுறை. குடும்பமாக சேர்ந்து திட்டமிட்டு வருகின்ற 29 June 2026 அவர்கள் எதிர்கொள்ளவிருக்கின்ற தேர்வு, தவணை 2 தேர்விலே சிறப்பாக செய்ய நீங்கள் அனைவரும் துணை புரிய வேண்டும். அதே வேளையிலே மாணவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் மட்டும். 4 பகுதிகள். ஏ பிரிவு கருத்துரைத்தல் நிச்சயமாக 2013 தொடங்கி 2025 வரையிலான பயிற்சிகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். மேலும் அதிலே தீவிரமாக ஈடுபட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பி பிரிவு இலக்கணம், உங்களுக்கு தெரிந்த பகுதிகள் தான் தொகைநிலைத்தொடர் வாக்கியம் பிழையாய்வு. இந்த பகுதியில் அதிகமான புள்ளிகள் பெறலாம். அதற்கு நீங்கள் 2 விஷயங்களை செய்ய வேண்டும். 1, உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு சேர்ந்து கலந்து பேசுங்கள். அதே வேளையிலே 2013 முதல் 2025 வரையிலும் வந்த கடந்த ஆண்டு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிப்பது உங்களுக்கு துணையாக இருக்கும். சி பிரிவு சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி குறுந்தொகை, புறநானூறு, சிலப்பதிகாரத்தில் அடைக்கலக்காதை. அந்த பகுதிகளுக்கு நீங்கள் நீண்ட கேள்வி மற்றும் சிறுகுறிப்பு கேள்விகளுக்கு பதிலளிப்பீர்கள். இறுதியாக டி பிரிவு, உங்களுக்கு எளிமையாக நீங்கள் நல்ல புள்ளிகளை பெறக்கூடிய பகுதியாக இது அமையும். சிறுகதைகள், மலேசிய சிறுகதைகள், 6 சிறுகதைகள். இந்த 6 சிறுகதைகளையும் நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்த சிறுகதைகளிலிருந்து இன்றைய இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகளை பார்த்துக் கொள்ளுங்கள், சமுதாய கருத்துக்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே அந்த 6 சிறுகதைகளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த விடுமுறை உங்களுக்கு நல்ல பயனுள்ள விடுமுறையாக அமைந்து தேர்விலே சிறந்த தேர்ச்சி பெற உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் குமரன் கோரன்.

0: மீரா எனும் திரைக்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல் பயணம் செய்பவர்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்பும் மின்னல் எஃப்எம்மும் கூடவே உங்கள் கூடவே வந்த மாதிரி இருக்கும். சரி சகோதர சகோதரிகளே, இன்று இரவு என்ன சமையல்? தேங்காய்
1: துவையல்.
0: தேங்காய் துவையல் பி கே பிரவீன்குமார் கொஞ்சம் தாமதமாக சொல்லிட்டாரு. சரி, அது வந்து தோசைக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். கிளாங்கை சேர்ந்த பிரியா கூறும் சமையல் குறிப்பு. அதற்கு முன் நமது நேயர்களுக்கும் ஒரு குறிப்பு. கஷ்டப்பட்டு அவர் பதிவு பண்ணுறார் ஒவ்வொரு வாரமும், ஆளை பிடித்து இன்றைக்கி இரவு என்ன சமையல் குறிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கூப்பிட்டு சொல்லலாம்ல, இந்த சமையலை நாங்கள் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. இல்லாட்டினா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் அடுத்த வாரம் கூப்பிட்டு சொல்லலைன்னா, இந்த வாரம் இன்றைய கூப்பிட்டு சொல்லலைன்னா அடுத்த வாரம் சமையல் குறிப்பு நான் போட மாட்டேன், ஒளிபரப்ப மாட்டேன். கோச்சிக்கிட்டேன், போங்க.
2: வணக்கம், நான் பிரியா கிளைங்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றவங்க குயிக்காக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையானது முதல்ல ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, இது ரெண்டையுமே சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி பட்டை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இதுதான் முக்கியமானது, இது வந்து நல்லா திருவின தேங்காய், இதையும் ஒரு கைப்பொடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே, தக்காளிலாம் நல்லா வெந்தோடனே அதை அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் ஓரமாக வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா டேஸ்டாக சூப்பரான ஒரு தேங்காய் துவையல் ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு கிண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் வாமான ரைஸில் வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நல்லா சுட சுட சப்பாத்தி சுட்டு அது கூட வச்சு சாப்பிடலாம். ரெண்டு காம்பினேஷனுக்கும் இது சூப்பராகவே இருக்கும். நன்றி.

எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு தீவேட் தான் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். சிக்யூடெக் தீவேட் காலேஜ் சுழியம் 1331 3341 சுழியம் 4 5 6 கில் இருந்தா பியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.

0: யாருன்னு சொல்லுங்க, உந்த நெஞ்சில் யாருங்க. இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்க மன திரையில் யாரோ ஒருவர் வந்து போவாங்கல்ல, அவங்களை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, இப்பொழுது நேரம் மாலை மணி 5:45. பாயா பசார் கிடா புஷ்பா பேர்லியே புஷ்பத்தை கொண்டிருக்கின்றார் பூக்கடை வணிகர். அவருடைய சந்திப்பை கேட்போம்.
1: வணக்கம், என் பேர் புஷ்பா. நான் வந்து கூலியும் பாய் விசாரில் பூக்கடை வச்சுருக்கேன். ஒரு 14 வருஷமாக கடை நடத்திக்கிட்டு இருக்கேன். என் கடையில் வந்து எல்லா வகையான ரோஜாப்பூ, மல்லிப்பூ, முல்லைப்பூ, எல்லாம் சாமந்தி பூ எல்லா பூவும் அங்கே விற்கப்படுது. மாலைகள்னாக்கா கல்யாண மாலை, பரிச மாலை, சடங்கு மாலை, கோயில் மாலைங்க எல்லா வகை மாலையும் நாங்கள் கட்டுவோம். வேப்பல மாலை, துளசி மாலை சகலமும் எங்கிட்ட கிடைக்கும். என்னோடய கடை வந்து பாய் பசார் மார்க்கோ போலோ ஏற்ற அப்படி தான் என் கடை, ஆப்போசிட்ல தான் என் கடை இருக்குது. நான் வந்து மின்னல் எஃப்எம் விரும்பி கேட்பேன். சாயந்தரத்தில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் போகிற பழைய பாடல்கள், 80களில் உள்ள பாடல்கள்லாம் நான் விரும்பி அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு.

0: பெரும்பாலான இடங்களில் மழை வரலாம். வரும் பொழுது குடை கொண்டு போகலன்னா உடனே மன உளைச்சல் பட்டு மழையை ஏசுவோம் பார்த்தீங்களா. அப்படி இப்படி யோசிச்சா ஒரு நாள் மழையில் நினைஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சா நல்லா இருக்கும்ல. ஆனால் சளி பிடிச்சா நான் பொறுப்பு இல்லை. சரி நேர்களை, 6 மணிக்கு பிறகு மௌன ராகத்தில் ஒரு குறு நாடகம் இடம்பெறப் போகிறது. அதன் முன்னோட்டமாக, ஏன்னா அந்த கதையை முழுசாக நாங்கள் ஒரு தடவை மட்டும்தான் ஒளியேற்றுவோம், அதற்காக இந்த முன்னோட்டத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்களால் பதில் சொல்ல முடியும்.
1: ஆதித்தும் திவ்யாவும் ஒரு காலத்தின் இனிய காதல் கதை. சிரிப்பும் சின்ன சண்டைகளும் கனவுகளும் நிறைந்த அந்த உலகம் ஒரு நொடியில் விபத்தின் கருப்பு திரையில் மறைந்து போகிறது. ஆதித் ஒரு வாகன விபத்தில் சிக்கி சுயநினைவை இழக்கிறான். அவனது அப்பா அம்மா சிகிச்சைக்காக ஆதித்தை வெளிநாடு அழைத்து செல்கின்றனர். திவ்யா அவன் நினைவுகளோடு வாழ மட்டும் கற்றுக்கொள்கிறான். காலம் காயங்களை ஆற்றவில்லை, ஆனால் பழக செய்தது. தனிமையும் திவ்யாவை சூழ்ந்து கொள்ள சில வருடங்களுக்கு பிறகு திவ்யாவுக்கு துணையாக வருகிறான் வினோத். தனிமையில் வாடிய திவ்யாவுக்கு வினோத்தின் வருகை ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நிம்மதியின் நடுவில் ஒரு நாள் திடீரென மீண்டும் ஆதித் கண் விழித்தான். என்ன நடக்கும்? திவ்யாவின் முடிவுதான் என்னவாக இருக்குங்க? இன்று மாலை தீரா இசையில் மௌன ராகத்தில் மாலை 6 மணிக்கு மேல் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த ஒரு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்கள்.

உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு தீவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். CQ Tech தீவேட் காலேஜ் SPM முடிஞ்சாச்சு. ரிசல்ட்டும் வந்தாச்சு. அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? தீவேட் கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு தீவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். CQ Tech தீவேட் காலேஜ் சுழியம் 1-3-3-1-3-1-3-1-3-1-3-1-3-1-3-1-3

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். வேளாண் இயந்திர சேவை வழங்குநர்கள் சுமார் 17,000 பேருக்கு இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை ஃபிளீட் அட்டை வழங்குவது தொடர்பான பரிந்துரை தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டென் கூட்டத்தில் முன்வைக்கப்படும். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு இவ்வாறு தெரிவித்தார். நெல் நடவு துறையின் செயலாக்க செலவுகளை குறைக்க இது உதவும். இவ்வேளை மூடா வேளாண் மேம்பாட்டு வாரியம் மாடாவின் கீழ் உள்ள நெல் சாகுபடி பகுதிகளில் 65 விழுக்காடு தற்போது விவசாயத்திற்கு தயாராக இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். ஹஜ் பெருநாளுக்கு பின் அங்கு நெல் நடவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரார் 25 காலாண்டில் மொத்தம் 587,801 வேலைவாய்ப்புகள் இயங்கலையில் விளம்பரப்படுத்தப்பட்டதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. முந்தைய காலாண்டில் 77,615 நிறுவனங்கள் வேலைவாய்ப்புகளை விளம்பரப்படுத்தியிருந்த நிலையில் 4 காலாண்டில் அவ்வெண்ணிக்கை 80,287 உயர்ந்துள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிடீன் கூறினார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சு குறித்து இன்று அறிவிக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கோடி காட்டியுள்ளார். நீரிணை திறக்கப்படவும் அணுசக்தி விவகாரம் குறித்து தெளிவான விரிவான கலந்துரையாடலில் ஈடுபடவும் இது வழிவகுக்கும் என அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ஜெர்மனியில் 1,900 மேற்பட்ட சிறார் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வெண்ணிக்கை அதிகமென கூட்டரசு குற்றவியல் காவல் அலுவலகம் BKN புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்த எண்ணிக்கை அண்மையில் காணாமல் போனவர்கள் அல்லது பல ஆண்டுகளாக தீர்வு காண முடியாத வழக்குகளை உள்ளடக்கியது. விளையாட்டு ஈரார் 26 மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. விளையாட்டாளர்கள் பெற்ற முடிவுகள் எதிர்பார்ப்பு எட்டவில்லை என மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தலைவர் தெங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஒழுக்கம் நிலைத்தன்மை நேர்மறையான மனநிலை போன்ற அடிப்படை கூறுகளில் கவனம் செலுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

0: அப்படி இப்படின்னு மாலை மணி 6:03 விட்டது. ஏற்கனவே சொன்னது போன்றுதான் ஒரு குறு நாடகம் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முன் 5-6 வரை கேட்ட பாடல்கள் இப்படி இருந்துச்சு, கூப்பிட்டு சொல்ல சொன்னேனே. சரி நேர்களே, அதற்கு முன்பு ஒரு குறு நாடகம் கற்பனையாக ஒரு சூழல் கொடுத்திருக்கின்றோம். அந்த குறு நாடகத்தில் திவ்யா வராங்க, அப்புறம் ஆதி, வினோத், திவ்யாவின் அப்பா, இன்னொரு ஒரு மருத்துவர், இவங்க 3 இடையே நடக்கும் ஒரு உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உங்கள் கண் முன் கொண்டு வருகின்றோம், இல்லை காதுக்கு பக்கத்தில் கொண்டு வரோம். கேட்டுட்டு நீங்க பதில் சொல்ல போறீங்க. முதல்ல அந்த குறு நாடகத்தை கேளுங்களே.
1: ஆதிய பார்த்தா போவே, என் மனசு ஏதோ ஒன்னு சொன்னுச்சு, அவர்கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னமோ ஒண்ணு. அவர் கூட பழகின இந்த 6 முடிவே பண்ணிட்டேன், வாழ்ந்தா ஆதியோடு தான் வாழ்வேன். ஆதி, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கடா, நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. என் வாழ்க்கைய உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு.
2: திவ்யா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ ரொம்ப நாளாக என்னை கவனிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி பார்க்காத திவ்யா, என்னால் உன்னை பார்த்து பேச முடியல. நான் உங்ககிட்ட சொல்லலை, அவ்வளோதான். இங்கே பாரு, பாத்தியா, நீ வீசின மிட்டாய் தாளை கூட நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். இனிய வாழ்க்கையே உனக்காகத்தான், உன்னோடு தான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்.

0: ஹாதி, ஹாதிக்கு என்ன ஆச்சு டாக்டர்? டாக்டர், ஹாதிக்கு என்ன ஆச்சு?
1: ஐ அம் வெரி சாரி. அவருக்கு தலையில ரொம்ப மோசமா அடிபட்டிருக்கு. சுய நினைவே இல்ல. கடவுளை வேண்டிக்குங்க.
0: அப்பா,
2: திவ்யா, இது நீ ஏத்துக்கிட்டு தான் திவ்யா ஆகணும். ஆதியோட அம்மா அப்பா ஆதியை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை பண்ண போறாங்க. அங்கேயே வச்சு பாத்துக்க போறாங்களா. இனி நீ உன்னோட வாழ்க்கையை தாமா பாக்கணும். கொஞ்ச காலம்தான், எல்லாமே மறந்துடும். வெளியூருக்கு போ, மாஸ்தர் முடி. இப்படி எல்லாம் இருக்க முடியாது திவ்யா. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து தான் ஆகணும். நீ இங்க இருந்து கிளம்புற, அவ்வளவுதான்.
3: காயம் ஆறி போச்சான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா கடந்து போச்சு. வினோத், வினோத் என் வாழ்க்கையில வந்த பிறகு எல்லாமும் மாறி போயிருச்சு. ரொம்ப ஆறுதலா, ரொம்ப ஆறுதலா இருக்கு. வினோத் என் வாழ்க்கையில வராம போயிருந்தா நான் செத்து போயிருப்பேன் போல. அப்பா சொன்ன மாதிரி மனசு மாறி இருக்கு. வினோத் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வினோத், என் கூடவே இருப்பியா?
4: திவ்யா, நான் சொல்லட்டுமா? என்னை விட நல்லா உன்னை யாரும் பாத்துக்க முடியாது. உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன். உன்னோட மீதி வாழ்க்கை முழுக்க நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா திவ்யா?
3: வினோத், எப்படி நான் உன்கிட்ட இப்படி மாறி
4: போயிருக்கேன்? நம்ம முகம் அப்படி. உனக்கு ஒரு கால் வருது பாரு, முதல்ல எடாத.
5: திவ்யா, ஆதி பேசுறது.
3: ஆதி, ஆதி.
5: எப்படி இருக்க திவ்யா? திவ்யா, நல்லா இருக்கியா திவ்யா? திவ்யா, இவ்வளவு நாள் சென்னை விட்டு எப்படி இருந்த திவ்யா? டாக்டர், நான் கோமாவுக்கு போய் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. நான் இல்லாம எப்படி இருந்த திவ்யா?
3: ஐயோ கடவுளே, என்ன செய்ய போறேன்? உயிருக்கு உயிரா காதலிச்ச ஆதி ஒரு பக்கம், வாழ்க்கைய போச்சுன்னு நினைக்கும் போது என் கைப்பிடிச்ச வினோத் ஒரு பக்கம். நான் என்ன முடிவெடுக்க போறேன்? நான் என்ன செய்ய போறேன்?
5: கொஞ்சம் அதிகப்படியா தான் நடிச்சிட்டோம். மோகனை வந்து கொஞ்சம் காதல் ததும்ப ரொமான்டிக்கா பண்ண சொன்னா அவர் அடிக்கிற மாதிரி பேசுறாரு. சரி நேர்களே, திவ்யா என்ன முடிவு எடுப்பது? தன் விரும்பிய நபரை, அதாவது ஆதியவையா, இல்லை தன்னை வாழ்க்கையை மாற்றி அமைத்து தன்னை வேறு உலகத்திற்கு கொண்டு சென்ற வினோட்டா? கொஞ்சம் வழிகாட்டுங்க திவ்யாவுக்கு. எங்கள் நேர்களே, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079 19.

0: ஜோதித்தும் திவ்யாவும் ஒரு காலத்தின் இனிய காதல் கதை. சிரிப்பும் சின்ன சண்டைகளும் கனவுகளும் நிறைந்த அந்த உலகம் ஒரு நொடியில் விபத்தின் கருப்பு திரையில் மறைந்து போகிறது. ஆதித் ஒரு வாகன விபத்தில் சிக்கி சுய நினைவை இழக்கிறான். அவனது அப்பா அம்மா சிகிச்சைக்காக ஆதித்தை வெளிநாடு அழைத்து செல்கின்றனர். திவ்யா அவன் நினைவுகளோடு வாழ மட்டும் கற்றுக்கொள்கிறான். காலம் காயங்களை ஆற்றவில்லை, ஆனால் பழக செய்தது. தனிமையும் திவ்யாவை சூழ்ந்து கொள்ள சில வருடங்களுக்கு பிறகு திவ்யாவுக்கு துணையாக வருகிறான் வினோத். தனிமையில் வாடிய திவ்யாவுக்கு வினோத்தின் வருகை ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நிம்மதியின் நடுவே ஒரு நாள் திடீரென மீண்டும் ஆதித் கண் விழித்தால் என்ன நடக்கும்? திவ்யாவின் முடிவுதான் என்னவாக இருக்குங்க? இன்று மாலை தீரா இசையில் மௌன ராகத்தில் மாலை 6 மணிக்கு மேல் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த ஒரு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்க.
1: நான் தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
2: தமிழ்ச்செல்வி, எங்கிருந்து அழைக்கின்றீர்கள் நீங்கள்?
1: நான் கிளாங்ல இருந்து அழைக்கிறேன்.
2: கிளாங்ல இருந்து கூப்பிடுறீங்களா? சொல்லுங்க, மோகன் எப்படி நடிச்சாரு?
1: மோகன் நல்லா நடிச்சாரு, ஆனா ரொம்ப மனசு கொஞ்சம் டச்சிங்கா இருந்த அளவுக்கு நடிச்சாரு.
2: அப்படியா? சரி, சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
1: என்னோட பதில் வந்து என்னன்னா, ஆதிதான். ஏன்னா அவர் இப்பதான் அவரோட பழைய நிலைமையில இருந்து வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
2: பழைய நிலைக்கே போயிருவாரு.
1: பழைய நிலைமைக்கு போறாரோ இல்லையான்னு தெரியாது, ஆனா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏன்னா அவரு இத்தனை வருஷங்களா கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்பதான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு.
2: வினோத் பாவம் இல்லையா?
1: வினோத்தும் பாவம் தான் இல்லைன்னு இல்லை, ஆனா வினோத்க்கு இன்னும் நல்ல பெட்டரா லைஃப் கிடைக்கும்னு எனக்கு தோணுது.
2: நீங்க தான் பொண்ணு பாக்குறீங்க அவருக்கு.
1: ஓகே ரைட்,
2: சரி, நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.
1: வணக்கம்.
2: இது மின்னல் FM இல்லைங்க?
1: காயப்பட்டு அவங்க மன உளைச்சல இருந்தப்ப அவங்களுக்கு ஒரு புதிய நட்போ சரி புதிய வழிமுறைகளோ எல்லாம் வந்து காமிச்சு அவங்களோட செசியே திருப்பினது வந்து வினோத். சோ அப்படி ஆதி நடுவுல வந்திருந்தாலும் அவங்க வந்து வினோத்தை தான் ஏற்றுக்கொள்ளணும்.
2: அப்படிங்களா?
1: ஆமா, ஏன்னா திவ்யாவோட அப்பாவும் சொல்லிட்டாரு, இனி உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து மேல் மேல் படுத்தணும், நீங்க ஒன்னும் படிப்பை இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா பேச்ச கேட்டு அவங்க வந்து வினோத்தை தான் தேர்ந்தெடுக்கணும்.
2: சரி, அப்படி நீங்க உங்களை ஆதின்னு நான் வந்து கற்பனைக்கு கொண்டு வந்துட்டா உங்களுக்கு என்ன படுத்துறமா போடுவேன்?

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-97-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: மோனிகா சின்னப்பன் பேசுறேன்.
2: வணக்கம் மோனிகா சின்னப்பன், நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கிறேன். வானில் ஒரே மலை என்றால் மின்னலில் ஒரே ஜேசுதாஸ் மலையோ மடை.
2: ஓ சரி, கேட்டுட்டீங்க, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க.
1: அருமையா இருக்கு. அந்த ரெண்டாவது அவரைத்தான் அவர் அவங்க ஏற்றுக்கணும்.
2: அப்படியா? அதாவது வினோட்டை.
1: ஆமா.
2: சரி, நான் வினோட்டை சொல்லிடுறேன்.
1: சொல்லிடுங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஜேசுதாஸ் பாடலுக்கு ஒரே மலை. நன்றி ஐயா.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: யோகேஸ்வரி பேசுறேன்.
2: நான் நினைச்சேன் ரெண்டு பேரும் தனியே யாருக்கும் தெரியாம பேசிடலான்ற மாதிரி, ஏன்னா அவ்வளவு சின்ன குரலா இருந்துச்சு உங்க குரல். சரி, உங்க பேர் என்ன?
1: யோகீஸ்வரி.
2: யோகீஸ்வரி எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: வெளிநாட்டுக்கு போறாங்க, ரொம்ப கவலையா இருக்கிறப்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே செஞ்சது வந்து வினோத்.

0: பேர் பரமேஸ்வரி, நான் கேலேந்து கூப்பிடுறேன்.
1: திவ்யாவுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது?
0: திவ்யாவோட வாழ்க்கை என்ன கேட்டாக்கா, அவரு வந்து அந்த செகண்ட், அவரு வினோத், அவரு தான் அவங்க சூஸ் பண்ணணும். ஏன்னாக்கா அவங்களோட டியூரிங் அவங்களோட ஹார்டஸ்ட் டைம்ல கூட இருந்தது வினோத் தான். அதுவும் இல்லாம அப்படி ஆதி அவங்க மனசுல இன்னமும் ஆதி இருந்திருந்தாங்கன்னா கடவுள் வந்து அந்த மனச வந்து வினோத்காக திறந்திருக்க மாட்டாங்க.
1: அப்படின்றீங்க? கொஞ்சம் அனுபவப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அப்படின்னு
1: ஆனாலும் பிடித்தவரோட வாழும் பொழுது இன்னும் வாழ்க்கை சுவையாக இருக்கும் இல்லையா?
0: பிடித்தவர் அந்த பிடித்த வந்து இது முடிஞ்சு போன கதை, முடிஞ்சு போன கதை. சோ இப்ப கடவுள் வந்து நமக்கு வந்து மொத இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறாரு, அந்த வாய்ப்பை எடுத்துக்கணும். அந்த வாய்ப்பு தான் என்னோட பயணத்துல கடைசி வரை நீங்க தான் இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன்.
1: நல்ல லெட்டர் போடுறீங்க நீங்க. நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3-9-7-29-19.
1: ஆதித்தும் திவ்யாவும் ஒரு காலத்தின் இனிய காதல் கதை. சிரிப்பும் சின்ன சண்டைகளும் கனவுகளும் நிறைந்த அந்த உலகம் ஒரு நொடியில் விபத்தின் கருப்பு திரையில் மறைந்து போகிறது. ஆதித் ஒரு வாகன விபத்தில் சிக்கி சுயநினைவை இழக்கிறான். அவனது அப்பா அம்மா சிகிச்சைக்காக ஆதித்தை வெளிநாடு அழைத்து செல்கின்றனர். திவ்யா அவன் நினைவுகளோடு வாழ மட்டும் கற்றுக்கொள்கிறான். காலம் காயங்களை ஆற்றவில்லை, ஆனால் பழக செய்தது. தனிமையும் திவ்யாவை சூழ்ந்து கொள்ள சில வருடங்களுக்கு பிறகு திவ்யாவுக்கு துணையாக வருகிறான் வினோத். தனிமையில் வாடிய திவ்யாவுக்கு வினோத்தின் வருகை ஒரு ஆறுதல், ஒரு துணை, ஒரு புதிய நம்பிக்கை. அந்த நிம்மதியின் நடுவில் ஒரு நாள் திடீரென மீண்டும் ஆதித் கண் விழித்தால் என்ன நடக்கும்? திவ்யாவின் முடிவுதான் என்னவாக இருக்குங்க? இன்று மாலை தீரா இசையில் மௌன ராகத்தில் மாலை 6 மணிக்கு மேல் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த ஒரு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்க.
2: என்ன லாரி ஓட்டுறீங்களா நீங்க?
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: காயத்ரி.
2: காயத்ரி, நல்லா இருக்கீங்களா? காயத்ரி,
3: நல்லா இருக்கோம்.
2: எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ரவாங்கல இருந்து. சரி காயத்ரி, நீங்க சொல்லுங்க, இந்த திவ்யாவுடைய வாழ்க்கை குறித்து உங்கள் கருத்து என்ன?
3: இரண்டாவது நம்பர்.
2: அவருடைய பெயர் வினோத். வினோத்
3: அவர் தான் கரெக்டா?
2: அப்படியா, சொல்லுங்க.
3: ஏன்னா ஆதியோட செப்டர் வந்து முடிஞ்சிருச்சு.
2: என்னங்க, இப்பதான் அவர் கோமலந்து வந்தாரு? முடிஞ்சிருச்சு.
3: ஆனா இருந்தாலும் பழசுல இருந்து எடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களை ஒரு ஒரு நல்ல நிலைமைக்குள்ள கொண்டு வர்றாங்களே, அந்த மல்ல நிலையில இருந்து காப்பாத்தி.
2: நான் இப்படி பாக்குறேன், ஒரு கை தட்டுனா சத்தம் வராது, இரண்டு கையும் தட்டுனா தானே சத்தம் வரும். அப்ப ஆரம்பத்துல வந்து ஆதியும் நேசிச்சாரு திவ்யாவை, திவ்யாவும் நேசிச்சாங்க. அந்த வாழ்க்கை தான் நல்லா போகும்.
3: ஆனா என்னோட கருத்து வந்து வினோத் அவங்கதான் ரெண்டு பேத்துக்கும் கரெக்டா வரும். ஏன்னா ஆதியோட இது வந்து ஏன்னா ரொம்ப வருஷம் கேப் விட்டாச்சே. இப்ப அந்த இதுல வந்து அவங்க இப்பதான் அவங்க பழசுல இருந்து மாறி ஃபியூச்சருக்கு போறாங்க. அப்ப ஃபியூச்சர் வந்து வினோத்.
2: சரி, அப்ப உங்களோட வீட்டோட முகவரி கொடுக்கறீங்களா? நான் ஆதிட்ட சொல்லிடுறேன்.

0: பாடுது.
1: ஹலோ, வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நலமா இருக்கேங்க.
2: என் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியலையா?
2: உங்க பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க, எனக்கும் தெரியாதுல.
1: என் பேர்
2: வந்து குமரன். சரி, சொல்லுங்க, நீங்க திவ்யாவுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நான்
2: திவ்யாவுக்கு என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து வினோத்தி
1: அவரு பாவமா இருந்தாலும், ஆனா இவங்க அவங்க கூட கஷ்டத்துல எல்லாம் ரொம்ப இதுல ஹார்ட்ஷிப் எல்லாம் கூட இருந்தது வந்து.
2: ஆனா ஆதியோட நிலைமை அப்படி இருந்துச்சுங்க, அவரா சுயமா செய்யலையே அந்த மாதிரி.
1: அவர் சுயமும் செய்யாட்டியும், ஆனா இந்த கதையை கேட்ட பிறகு எனக்கு என்ன எனக்கு தோன்றது வந்து, அவங்க வந்து செகண்ட் ஹீரோ தான் அவங்க சூஸ் பண்ணணும்
2: வினோத். ஏன்னா அவங்க வாழ்க்கைய வந்து மாற்றி அமைத்து ஒரு புது பொலிவை கொடுத்திருக்காரு. அதுக்காக அதுக்காக நம்ம ஆதிக்கு ஒரு பாட்டு பாடலாமா? எங்கிருந்தாலும் வாழ்க்கை பாடுங்க சேர்ந்து பூங்கோதை.
1: எங்கிருந்தாலும் வாழ்க்கை.
2: சரி, நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மாறி வரும் உலக பொருளாதாரம் தொழில்துறை போக்குகளுக்கு ஏற்ப நாட்டின் ஆற்றல் கொள்கையும் நெறிமுறை கட்டமைப்பும் மேம்படுத்தப்படுவதை மலேசியா தொடர்ந்து உறுதி செய்யும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். அதிகரித்து வரும் பசுமை மின் வழங்கலுக்கான தேவையை நிறைவு செய்வதற்கு இந்த முயற்சி அவசியமாவதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். இந்த மாதம் 18 முதல் 21 வரை உள்ளூர் உணவுப் பொருட்களின் விலை நிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய உணவுப் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கம் குறையின் 2 முதல் 3.6 விழுக்காடு வரை உள்ளது என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் கூறினார். தாப்பாவில் உள்ள பத்துபுத்தே மலையேறும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு சிரமத்திற்கு ஆளான 41 முகமது அனாஃபி நிக்மான் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளார். பீடோர் பொது நடவடிக்கை படையின் 3வது பட்டாளத்தின் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பிற்பகல் 3 அளவில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் டத்தோ சயானி சைடோன் தெரிவித்தார். ஈரான் போரை அதிகாரப்படியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சில நாடுகளின் அரச தந்திர முயற்சிகள் இழுபறியாக இருக்கும் நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பெய்ஜிங்கில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீஃபுடன் சந்திப்பு நடத்தினார். முன்னதாக ஷரீப் தனது சீன சகா லீ சியாங்குடனும் பேச்சு நடத்தினார். இருந்தும் அது குறித்த விவரங்களை உள்ளூர் அரச ஊடகம் உடனடியாக வெளியிடவில்லை. ஜெர்மனியில் தற்போது 1900 மேற்பட்ட சிறார் காணாமல் போனவர்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வெண்ணிக்கை சற்று அதிகம் என கூட்டரசு குற்றவியல் காவல்துறை அலுவலகம் BKA தெரிவித்துள்ளது. மே 1 நிலவரப்படி அந்நாடு முழுவதும் காணாமல் போன சிறார் தொடர்பான 1933 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அந்த அலுவலகம் கூறியது. விளையாட்டு 18 ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டி வரும் 29 முதல் June 7 வரை ஜப்பான் ககாமிகஹாராவில் நடைபெறும். இதில் தேசிய ஆடவர் மகளிர் அணியினர் வெற்றியை இலக்காக கொண்டுள்ளனர். மலேசியா தொடர்ந்து ஆசிய ஹாக்கி வல்லரசுகளில் ஒன்றாக நீடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை பயிற்றுநர் முகமது அர்ஃபீஸி பஹாரும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

7:03 நேர்களை மின்னல் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தீரா இசை. தீரா இசையில் அடுத்து என்ன பாட்டு கிடைத்தன? அதற்கு முன் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மின்னல் எஃப்எம்இன் சமூக ஊடகங்களில் 3 பாடல்களை நேயர்கள் மத்தியில் நாம் தேர்வு செய்ய சொன்னோம். முதல் பாடல் என்னுள்ளே என்னுள்ளே வள்ளித்திரைக்காக, பிறகு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தளபதி திரைக்காக, அப்புறம் தென்றல் வந்து தீண்டும் போது அவதாரம். இந்த 3 பாடல்களில் ஒரு பாடலை தான் ஒளியேற்றுவேன் என்று சட்டம் போட்டிருந்தோம். அதில் நமது நேயர்கள் தேர்ந்தெடுத்த பாடல் என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் சொல்லுங்க. சுவர்ணலதாவின் இனிமையான அந்த என்னுள்ளே என்னுள்ளே பாடல் தான். அதற்கு முன் ஒரு அறிவிப்பு. பாட்டுக்கடையை திறக்கின்றோம். புதிய நேயர்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. ஏன்னா நமது வியாபாரம் பெருகணும் இல்லையா? 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. வாமா வள்ளி.

எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் CQTech டிவேட் காலேஜ், சுழியம் 1-3-3-3-1-0, 4-5-6. கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.

0: வசந்தி.
1: வசந்தி என்ன நீங்க போலீஸ் அதிகாரியோ? ரொம்ப கண்டிப்பா. சரி வசந்தி, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: அயர்த்தவர் பேராகமானிட்டு.
1: சரி சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் பாட்டு கடையில?
0: மல்லுவேட்டி மைனல் படத்துல இருந்து உன்னை பார்த்த நேரத்திலே உலகம் மயங்கி போனேன்.
1: சரி, அவர் யாரு? மயங்கி போன அந்த நபர் யாரு?
0: என்னோட அத்தான்.
1: அவர் இப்படி அத்தான் தான் சொல்லுவீங்களா நீங்க?
0: வாங்க போங்க கூப்பிடுவேன்.
1: அப்ப இன்னைக்கு இந்த பாட்டு பாடுங்க. அத்தான் என்னத்தான் அப்படின்னு.
0: ஆமா ஆமா.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19.
1: ஹலோ,
2: பயந்துட்டேன், போயிட்டேன், சொல்லுங்க, யாரு கூப்பிடுறீங்க?
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: எனக்கு பிடிச்ச பாடல் ஒண்ணு ஒளிபரப்புவீங்கன்னு நினைக்கிறேன்.
2: உங்களுடைய பெயர் தெரியணும், என்னன்னு?
1: என் பேரு போனேஷ். சிலாயங்கில இருந்து கூப்பிடுறேன்.
2: முதல் தடவை கூப்பிடுறீங்களா நீங்க?
1: இல்ல, நான் போன வாரம் உங்களோட பேசிட்டேன் அந்த 6 மணி ஷோல.
2: இருங்க, நான் உங்களை வந்து 5 5 5 புத்தகத்தை நான் தயார் பண்ணிட்டேன், உங்க பேர் அதுல சேர்த்துடுறேன் நான் இனிமே. சரி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
1: மார்கழி பூவே, மார்கழி.
2: அப்ப சரி, பாடுங்க உங்க குரல்ல அந்த பாட்டு.
1: மார்கழி பூவே,
2: மார்கழிப்பூ மலர்ந்துருச்சு. நன்றிங்க.

0: ரேகா, ஏன் ரேகா ஆண்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க? ஆண்கள் நேரே கூப்பிட மாட்டாங்க, சொல்லுங்க ரேகா.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: புது புது
0: நன்றி ரேகா.

0: வணக்கம்ங்க, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறங்க. பாலன் பகாவ்.
1: பாலன் பகாவ், ரெண்டுமே பா பா. சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: டிசம்பர் பூக்குழந்தை அழகாக சிரித்தது அந்த நிலவு.
1: கொஞ்சம் சிரிங்க பாப்போம். சரிங்க, இல்ல இந்த தேவர் மகன் படத்துல வெறும் காத்து மட்டும்தான் வர்ற மாதிரி, காத்து மட்டும்தான் வந்துச்சு. டிசம்பர் பூக்கள் ரொம்ப நல்லாச்சு அந்த படல் பாடல் கேட்டு. கேப்போமா?
0: ஆமா, கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த

0: வணக்கம்.
1: வணக்கம். யாரோ பக்கத்துல குழந்தை சத்தம் கேக்குது.
0: ஆமா ஆமா, என்னோட டாட்டர்.
1: அவங்க பேர் என்ன சொல்லுங்க?
0: அவங்க பேரு தருண், மீரா அண்ட் விவேகா.
1: அவங்க அப்பாவின் பேர் என்ன?
0: அவங்க அப்பாவின் பேர் ஜோ பெர்னாண்டஸ்.
1: அவர் தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறாரு? எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: பந்திங் சுங்காய் மங்கேஷ் இருந்து கூப்பிடுறோம்.
1: ஓ, பந்திங் சுங்காய் மங்கேஷ் சார், ரொம்ப பக்கம் தான். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: இன்னைக்கு வந்து என்னோட மாமனாரோட பிறந்த நாள், ராமசாமி பணியாண்டியன், அவருக்காக ஒரு ஸ்பெஷல் உங்க மூலமா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.
1: ஓ, அப்படிங்களா? சரி, அப்ப அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்த சொல்லி நம்ம அவருக்குன்னு ஒரு இனிமையான பாடலை ஒளிபரப்பிடுறோம்.

0: நான் பரிமலா பேசுறேன். வெரி ஹாப்பி.
1: ஏங்க
0: இன்னைக்கு ஆக்சுவலி வந்து நான் 20 டைம்ஸ் ட்ரை பண்ணேன் இதுக்கு மினுக்கு.
1: இப்ப இது 21வது முறை.
0: எஸ்,
1: 21 நாள் ஒரு பழக்கத்தை நம்ம வந்து அமல்படுத்தணும்னா அப்புறம் அது வழக்கம் ஆயிரும் தெரியுங்களா?
0: ஆமா.
1: அப்ப அந்த மாதிரி நீங்க அனுதினமும் கால் பண்ணிக்கிட்டே இருங்க மின்னல் எஃப்எம்க்கு. சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எங்க அம்மாவுக்கு வந்து பர்த்டே, சோ அந்த விஷ்காக தான் நான் போன் பண்ணேன். பிகாஸ் நாங்க காலையில 5:00 வந்து ஏஞ்சிட்டோன்னே முத ரேடியோ திறந்துருவோம். எனி அம்மா சாங் எங்க அம்மாவுக்காக, எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்தோட.
1: சரி, இப்ப மகள் வந்து அம்மாவுக்கு பிடித்தமான ஒரு பாடலை கேட்கிறீங்க, என்ன பாடல் உங்க மனத்திரையில இருக்கு?
0: என்னோட இதுல வந்து அம்மா அம்மா என் ஆயிரோயிரி அந்த பாட்டு தான் இருக்கு.
1: சரி, அம்மாக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க நீங்க?
0: அம்மாக்கு வந்து இன்னைக்கு எங்க அம்மா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது எப்போதுமே, பட் அவங்க வந்து ரொம்ப கால் வெளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால ஒரு சாக்ஸ் வந்து இன்னைக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தேன்.
1: ஆனா ரொம்ப நாளா அவங்கள்ட்ட ஒரு பெரிய பரிசு இருக்கு, என்னன்னு சொல்லுங்க.
0: நான் தான்
1: ரொம்ப செமத்தான பிள்ளை. நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நீங்க இந்த பாட்டு பாடுங்க, குயில் பாட்டு அப்படின்னு.
0: குயில் பாட்டு
1: குக்கு சொல்லுங்க, குக்குன்னு கூவுங்க. சரி சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
0: உங்களிடம் பேசுறது மிக்க மகிழ்ச்சி.
1: உங்க பெயர் என்னவோ?
0: என் பெயர் கோமலாவாணி.
1: கோமலாவாணி, எங்கிருந்து அழைக்கின்றீர்கள்?
0: ஊத்தான்
1: மொழியின் தாங்க பேராக. முன்பெல்லாம் அடிக்கடி அங்க உல்லாச ஊரோட நிகழ்ச்சிக்கு வருவோம் நாங்க. ரொம்ப அருமையான ஊரு உங்க ஊர்.
0: ஆமா, எனக்கு சின்ன குழந்தையா இருந்திருக்கலாம்.
1: ஓ, நீங்க என்ன ரொம்ப வயசான ஆளா காட்டுறீங்க. உங்களுக்கு பாட்டில போங்க.
0: ரஜினிகாந்த்
1: ஸ்ரீதேவியும் பெயர் எழுதுவாங்க அதுல,
0: அவங்களோட
1: ஞாபகம் மறந்து அதுதான் பழைய பாட்டு தான். ஆனா நல்லா இருக்கும் இப்ப கேட்க. ரொம்ப நன்றி.

0: இன்பஜோதி
1: பின்னங் நீங்க கை தட்டுங்க, நானும் கை தட்டுறேன், சேர்ந்தே கை தட்டுவோம். கை தட்டுங்க. ஏன்னா நிகழ்ச்சியோட கடையோட கடைசி வாடிக்கையாளர் நேயர் நீங்க தான்,
0: அதனாலதான்
1: அதுக்காக தான் உழைப்புக்கு ஏத்த ஊதியம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு வந்து பச்சை மலை பூவு அந்த பாட்டு வேணும்.
1: அப்ப அந்த பாட்டை நீங்க எனக்கு விரும்பி கேளுங்க.
0: உங்களுக்காகவே கேக்குறேன்.
1: ரொம்ப நன்றி. நல்லது நேர்களே, அவர் தான் இன்றைய பாட்டு கடையின் கடைசி வாடிக்கையாளர். கடையை நாங்க விருப்பம் இல்ல, நானும் சாதித்தான் ஆகணும் இல்லையா, நாளைக்கு தூங்கி எந்திரிக்கணும். இந்த அளவில் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். எஸ் குமரன், எனக்கு உதவி செய்த பிரவீன் குமாருக்கு நன்றி. அடுத்த அறிவிப்பாளர் பொன் கோகிலம் உங்களை சந்திக்கின்றார்.
2: பச்சமல போவு நீ உச்சி மலத்தேன் குத்தங்கோரை.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேசிய காலநிலை மாற்ற சட்ட வரைவு 2050 நிகர சுழியத்தை அடையும் மலேசியாவின் அவாவை தன்னார்வ கொள்கையிலிருந்து கட்டாய விதியாக வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சட்ட வரைவு தேசிய கரிம கொள்கையை உருவாக்குவதற்கான அடிப்படை கட்டமைப்பை வழங்குகிறது என்று இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர்தர் ஜோசப் கூரோப் தெரிவித்தார். குறிப்பிட்ட சில காய்கறிகளை தவிர கிள்ளான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் காய்கறி விலைகளில் திடீர் உயர்வு இல்லை என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். கிளந்தானில் காய்கறி விலை கிலோவுக்கு 2 ரிங்கிட் உயர்ந்ததாக கூறப்படுவது தொடர்பில் கூட்டரசு வேளாண் விற்பனை வாரியம் ஃபார்மாவிடமிருந்து உடனடி அறிக்கை பெறப்படும் என்றார் அவர். மேக விதைப்பு நடவடிக்கையை தொடர்ந்து 3 முதன்மை நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவு அதிகரித்துள்ளதை அடுத்து மூடா வேளாண் மேம்பாட்டு வாரியம் மாடா பகுதியில் நீர் கையிருப்பு தற்போது ஆக்ககர முன்னேற்றங்களை காட்டி வருவதாக அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. அவற்றின் மொத்த நீர் சேமிப்பு திறன் தற்போது 508,275 ஏக்கர் அடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு சீனாவின் காங்கிங் பகுதியில் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் பலியானவர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. மேலும் 11 பேரை காணவில்லை என தேசிய செய்தி நிறுவனம் சிசிடிவி கூறியது. யங்ஷுவான் மாவட்டத்தில் சில குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அது தெரிவித்தது. ஈரான் போர் காரணமாக ஜப்பானில் வாழ்க்கை செலவின நெருக்கடி எதிர்கொண்டுள்ள குடும்பங்களுக்கு ஆதரவு அளிக்க $19 பில்லியன் மதிப்பிலான கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் வழங்க உள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு சுமார் 3 டிரில்லியன் எண்ணெய் உள்ளடக்கியுள்ளதாக பிரதமர் சனாய் தக்காயிச்சி தெரிவித்துள்ளார். விளையாட்டு, ஈரான் 26 உலகக்கிண்ண செப்பாத்தாக்குற போட்டி. ரகு குழு நிலையிலான இறுதி ஆட்டத்தில் தாய்லாந்து அதிகாரிகள் சிலரின் நடவடிக்கை குறித்து மலேசிய செப்பாத்தாக்குற கூட்டமைப்பு PSM பன்னாட்டு செப்பாத்தாக்குற கூட்டமைப்பிடம் அதிகாரப்படியான புகாரை சமர்ப்பித்துள்ளது. வழிகாட்டிகள் என்ற முறையில் அவர்கள் தலைமை பண்பையும் நிதானத்தையும் பேண வேண்டும் என்று PSM தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல் அசாலி வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

காற்றின் மொழியில் மீண்டும் நாம் சந்திக்கின்றோம். அன்பு வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சரி, இப்பொழுது தொடக்கம் நாம தெலுங்கு பாடல்களை கேட்க போகின்றோம். அதே வேளையில இன்றைக்கு சுவாரஸ்யமான தலைப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு, அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள், எங்கும் போயிடாதீங்க.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலலும்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:35. கோலலும்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:35.

0: அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: ஆமாங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. அடுத்து கார்த்திக் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கலாம்.

0: எதிரி சம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: ஜோட கானே சிட்டு குண்டை கட்டி.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நாட்டின் ஆற்றல் கொள்கையை மேம்படுத்துவதில் மலேசியா உறுதி. உள்ளூர் உணவுப் பொருட்களின் விலை நிலையாக உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலின். மாறி வரும் உலக பொருளாதாரம் தொழில்துறை போக்குகளுக்கு ஏற்ப நாட்டின் ஆற்றல் கொள்கையும் நெறிமுறை கட்டமைப்பும் மேம்படுத்தப்படுவதை மலேசியா தொடர்ந்து உறுதி செய்யும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். அதிகரித்து வரும் பசுமை மின் வழங்கலுக்கான தேவை நிறைவு செய்வதற்கு இந்த முயற்சி அவசியமாவதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். இது குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்கள், தரவு மையங்கள், மின் மற்றும் மின்னணுவியல் தொழில்துறை, உயர் தொழில்நுட்ப உற்பத்தி துறை, ஏற்றுமதி சார்ந்த வணிகங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இம்மாதம் 18 முதல் 21 உள்ளூர் உணவுப் பொருட்களின் விலை நிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய உணவுப் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கம் குறையின் 2 முதல் 3.6 வரை உள்ளது என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் கூறினார். வணிகர்கள் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு விலைகளை நியாயமற்ற முறையில் உயர்த்தாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கம் கண்காணிப்பையும் செயலாக்க நடவடிக்கையும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை விலைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு மக்கள் பிரைஸ் கேச்சர் செயலியை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதனிடையே குறிப்பிட்ட சில காய்கறிகளை தவிர கிள்ளான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் காய்கறி விலைகளில் திடீர் உயர்வு இல்லை என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். கிளத்தானில் காய்கறி விலை கிலோவுக்கு 2 ரிங்கிட் உயர்ந்ததாக கூறப்படுவது தொடர்பில் கருத்துரைத்த அவர், கூட்டரசு விவசாய விற்பனை வாரியம் ஃபார்மாவிடமிருந்து உடனடி அறிக்கை பெறப்படும் என்றார். இது தவிர அடுத்த 2 முதல் 3 வேளாண் உள்ளீடுகளின் விலைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்ற போதிலும் மலேசியாவில் உரம் கையிருப்பு தற்போது போதுமானதாக உள்ளது என்றும் டாக்டர் ஸ்ரீ முகமது உத்தரவாதம் வழங்கினார். சாலை போக்குவரத்துத்துறை JPJ வழங்கும் இணையவழி வாகன உரிமையை மாற்றும் சேவை உடனடியாக வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. அதேவேளை கணினி அமைப்புகளை மேம்படுத்தும் பணிகள் இந்த வார இறுதியில் வரும் நீண்ட விடுமுறை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கணினி அமைப்பு மேம்பாடுகளுக்காக அச்சேவை முன்னதாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். நேற்று அச்சேவை இடைநிறுத்தப்பட்டதாக வந்த புகார்களைத் தொடர்ந்து JPJ தலைமை இயக்குநர் டாக்டர் ஏடி ஃபட்லி ரமலியுடன் கலந்தாலோசித்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய காலநிலை மாற்ற சட்ட வரைவு 2050 நிகர சுழியத்தை அடையும் மலேசியாவின் அவாவை தண்டார்வ கொள்கையிலிருந்து கட்டாய விதியாக வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் அந்த சட்ட வரைவு தேசிய கரிம கொள்கையை உருவாக்குவதற்கான அடிப்படை கட்டமைப்பை வழங்குகிறது என்று இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஓத்தர் ஜோசப் கூறுப் தெரிவித்தார். மேலும் நாட்டின் கரியமில வாயு வெளியேற்ற குறைப்பு இலக்குகளை அடைவதில் பொது தனியார் துறைகள் பொறுப்புடன் செயல்படுவதை உறுதி செய்வதில் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. மேக விதைப்பு நடவடிக்கையை தொடர்ந்து 3 நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவு அதிகரித்துள்ளதை அடுத்து மூடா வேளாண் மேம்பாட்டு வாரியம் மாடா பகுதியில் நீர் கையிருப்பு தற்போது ஆக்ககர முன்னேற்றங்களை காட்டி வருவதாக அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டுக்கான முதல் நெல் சாகுபடி சீராகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையிலும் தொடர்வதை உறுதி செய்வதற்காக தற்போதைய நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாக மாடா அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாடாவின் மேற்பார்வையின் கீழ் உள்ள 3 அணைகளின் மொத்த நீர் சேமிப்பு திறன் தற்போது 508,275 அடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மொத்த கொள்ளளவில் 41.56 ஈடாகும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1,000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் நான்கு விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய இரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். இரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஈரான் போரை அதிகாரப்படியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சில நாடுகளின் அரச தந்திர முயற்சிகள் இழுபறியாக இருக்கும் நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பெய்ஜிங்கில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீஃபுடன் சந்திப்பு நடத்தினார். முன்னதாக ஷெரீப் தனது சீன சகா லீ சியாங்குடன் பேச்சு நடத்தினார். இருந்தும் அது குறித்த விவரங்களை அரச ஊடகம் உடனடியாக வெளியிடவில்லை. உலகம் தற்போது நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாக அச்சந்திப்பில் ஷெரீப் கூறினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே முக்கிய இடைத்தரகராக செயல்படும் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் முனிரும் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளின் அதிகாரிகளுடனான தொலைபேசி அழைப்பு சந்திப்புகள் மூலம் சீனா முக்கிய பங்கை ஆற்றியுள்ளது. தென்மேற்கு சீனாவின் சாங்கிங் பகுதியில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் பலியானவர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. மேலும் 11 பேர் காணாமல் போனதாக தேசிய செய்தி நிறுவனம் சிசிடிவி கூறியது. கடந்த சனிக்கிழமை இரவு திடீரென பெய்த கடும் மழையால் யோங்ச்வான் மாவட்டத்தில் உள்ள சில குடியிருப்பு பகுதிகளில் கிராமங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அது தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டதோடு 1000 மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஈரான் போர் காரணமாக ஜப்பானில் வாழ்க்கை செலவின நெருக்கடி எதிர்கொண்டுள்ள குடும்பங்களுக்கு ஆதரவு அளிக்க $19 பில்லியன் மதிப்பிலான கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் வழங்க உள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு சுமார் 3 trillion எண்ணெய் உள்ளடக்கியுள்ளதாக பிரதமர் சனாயி தக்காய்ச்சி தெரிவித்தார். அதிகரித்து வரும் பெட்ரோல் மின்சாரம் எரிவாயு விலைகளை கையாள இது பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். மேலும் மேற்காசியாவில் நிலைமை இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளதை தக்காய்ச்சி சுட்டிக்காட்டினார். அந்நாட்டில் அடுத்த வசந்த காலம் வரை நிலையான எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க தலைவர் பொப்லியோ உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதால் அதன் அமைப்புகளை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் அரசாங்கங்களை வலியுறுத்தினார். AI அமைப்புகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் மோதல்களை ஏற்படுத்துவதாகவும் உலகை முடிவற்ற போரின் பாதைக்கு இட்டுச் செல்லும் ஆபத்து கொண்டிருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். அத்துடன் AI நிறுவனங்களுக்கிடையேயான போட்டி கையாளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜெர்மனியில் தற்போது 1900 மேற்பட்ட சிறார் காணாமல் போனவர்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வெண்ணிக்கை சற்று அதிகம் என்று கூட்டரசு குற்றவியல் காவல்துறை அலுவலகம் BKA தெரிவித்துள்ளது. May 1 நிலவரப்படி அந்நாடு முழுவதும் காணாமல் போன சிறார் தொடர்பான 1933 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அந்த அலுவலகம் கூறியது. 2025 19,253 காணாமல் போன சிறார் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றுள் 18,509 வழக்குகள் வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டன. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண சேப்பாத்தக்குற போட்டி ரகு குழு நிலையிலான இறுதி ஆட்டத்தில் தாய்லாந்து அதிகாரிகள் சிலரின் நடவடிக்கை குறித்து மலேசிய சேப்பாத்தக்குற கூட்டமைப்பு PSM பன்னாட்டு சேப்பாத்தக்குற கூட்டமைப்பிடம் அதிகாரப்படியான புகாரை சமர்ப்பித்துள்ளது. வழிகாட்டிகள் என்ற முறையில் அவர்கள் தலைமை பண்பையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். நடுவர்கள் போட்டி அதிகாரிகள் ஆகியோரின் அதிகாரத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று PSM தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல்லா சாலே வலியுறுத்தினார். நாட்டின் ஆற்றல் கொள்கையை மேம்படுத்துவதில் மலேசியா உறுதி. உள்ளூர் உணவுப் பொருட்களின் விலை நிலையாக உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 2005 இன்றைய நாளில் தலைநகர் ஜே டபிள்யூ மேரியட் விடுதியில் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ முகமது நஜிப் துன்ரசா புரிடுவா மைவி வாகனத்தை அதிகாரப்படியாக அறிமுகம் செய்து வைத்தார். மைவி என்ற பெயர் மை வெஹிக்கல், எனது வாகனம், மை விஷன், எனது தொலைநோக்கு என்ற பதங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த வாகனம் 1.0 லிட்டர், 1.3 லிட்டர் என இரண்டு வகை இயந்திர ஆற்றலுடன் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1.0 லிட்டர் வகை வாகனத்தில் இஜேவி இயந்திரம் பொருத்தப்பட்டிருந்தது. இது 43 கிலோவாட் ஆற்றலை உருவாக்கும் திறன் கொண்டது. இதன் விலை 41,200 ரிங்கிட். 1.3 லிட்டர் வாகனம் SX, SXI, EZ, EZI என நான்கு வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவை K3VE வகை இயந்திரத்துடன் 64 கிலோவாட் ஆற்றலை உருவாக்கும் திறனை கொண்டிருந்தன. இந்த நான்கு வகையும் 44,755 ரிங்கிட் முதல் 51,130 ரிங்கிட் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்டன. புரோடுவா நிறுவனம் மைவி வாகனங்களை கிளிட்டரிங் சில்வர், ஓசி ஆரஞ்சு, இபோனி பிளாக், கிளாசிக் கோல்டு, ஆலிவ் கிரீன், மோகா சில்வர், மிஸ்டிக் ரெட் என ஏழு வண்ணங்களில் அறிமுகப்படுத்தியது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்களை படைத்து பரிமாளிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் சூரத்துல் லுஹா 93வது அத்தியாயத்தை நிறைவு செய்தோம். இந்த வாரம் 94வது அத்தியாயம் சூரத்துல் இன்ஷிராஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். 93, 94 இந்த இரண்டு அத்தியாயங்களுக்கு மத்தியிலே தொடர்பு என்பது இருக்கிறது. நிச்சயமாக சூரத்துல் இன்ஷிராஹ் அலம் நஷ்ரஹ் என்பது சூரத்துல் லொஹாவின் தொடர்ச்சியை போன்றது. சூரத்துல் லொஹா நபிகளாரின் புறச்சூழல்களை தேற்றியது என்றால் இந்த சூரா அவர்களின் அகக்கோளத்தை உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறது. சூரத்துல் லொஹா அல்லாஹ் உம்மை கைவிடவில்லை என்று ஆறுதல் கூறுகிறது. இன்ஷிராஹ் உமது சுமையை நாம் குறைத்துவிட்டோம் என்று ஊக்கப்படுத்துகிறது. இந்த இரண்டு சூறாக்களையும் சேர்த்து ஓதுவது மனக்கவலையை போக்க மிகச்சிறந்த வழியாகும். இவ்விரு சூறாக்களும் ஒரே காலகட்டத்தில் இறங்கியவைதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக திருக்குர்ஆனின் 94வது சூறாவான சூரத்துல் இன்ஷிராஹ் கவலையில் மன அமைதியையும் கவலையில் இருந்து விடுதலையையும் தரும் ஒரு உன்னதமான அத்தியாயம். இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் கடும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உமது உள்ளத்தை நாம் உமக்கு விரிவாக்கவில்லையா? விளக்கம்: கவலைகளையும் பொறுப்புகளையும் சுமக்கும் வலிமையை உமது உள்ளத்திற்கு தந்தோம் என்று முதல் விளக்கத்தை பார்க்க முடிகிறது. இரண்டாவது விளக்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஞானம் மற்றும் பொறுமையை நினைவுபடுத்துகிறது. மூன்றாவது விளக்கம் நெஞ்சை விரிவாக்கம் என்பதற்கு இதயத்தில் யாதொரு கலக்கமும் இல்லாமல் பரிசுத்தப்படுத்துவது என்பது அர்த்தமாக இருக்கிறது. அவ்வாறு பரிசுத்தமாகிவிட்டால் அதில் கெட்ட எண்ணம் உற்பத்தியாகுவதற்கு இடம் கொடுக்காது. ஷைத்தானின் அக்கிரம ஆதிக்கமோ தீய எண்ணங்களும் பெருமானாரின் உள்ளத்தில் புகுந்து வேலை செய்ய முடியாத வண்ணம் அவர்களது இதயத்தை இறைவன் சுத்தம் செய்துள்ளான். அதாவது அவர்களின் நெஞ்சுப்பகுதியை பிளந்து மாசையும் கசடையும் அகற்றி தெளிவாக்கிவிட்டான். ஆகவே நல்ல விஷயங்களை அங்கீகரிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தீய தன்மைகளை அகற்றி சுத்தம் செய்துவிட்டான். சாமானிய மனிதர்களுக்கு ஷைத்தானால் ஏற்படும் ஊசலாட்டங்கள் வீண் சந்தேகங்களுக்கு மாற்றமாக ஈமானின் ஜோதி அவர்களின் நெஞ்சில் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதனால் வஹி எனும் சுமையை சுமந்து கொள்ளத்தக்க ஆன்மீக ஜோதி அவர்களின் உள்ளத்தில் பிரகாசிக்கிறது. புகாரி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு தடவை அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் வெளியிலே எடுத்து ஜம்சம் நீரால் கழுகி சுத்தம் செய்யப்பட்டு அதில் ஆன்மீக ஜோதி நிரப்பப்பட்டிருக்கிறது. முதல் தடவை தன்னுடைய சிறிய வயதில் பால் கொடுக்கக்கூடிய தாயாராக இருக்கக்கூடிய ஹலீமா அம்மாவிடம் பால் குடி குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் ஒரு முறை நடந்தது. இரண்டாவது தடவை அல்லாஹுவை சந்திப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் செய்வதற்கு முன்னால் அவர்களுடைய இதயம் கழுவி தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவினால் அருளப்படும் வகியானது சாதாரணமானது அல்ல, மாறாக மிக வலுவான விஷயமாகும். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக வலுவாக இருந்தது. பிறகு அதனை சிரமம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்பதைத்தான் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்ற அந்த வசனத்தின் மூலம் உங்களுடைய உள்ளத்தை நாம் உமக்கு விரிவாக்கவில்லையா என்று கேட்கிறான். 94வது

இருந்தார்கள். அதனால் மிகப்பெரிய மனமாறும் என்பது நபி அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விதமான பாரத்தையும் லேசாக்கி வைத்து விட்டான் என்று சொல்லித் தருகிறான். யாருக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹுவை சார்ந்து இருந்தால் நிச்சயமாக எல்லா பாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்து விடுவான். அத்தியாயம் 94 மூன்றாவது வசனத்திலே அல்லதி அல்லஹ்ரக், அது உம் முகத்தை முறித்து கொண்டிருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். நேர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.

0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:15 புனித இரவு, புதன்கிழமை நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியறவுள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
1: நேர்களே, சூரத்துல் இன்ஷிராஹுடைய 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லதி அன்கலக், அது உம் முதுகை முறித்துக் கொண்டிருந்தது என்று அல்லாஹு கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அவர்களுக்கு கடுமையான கஷ்டமாக இருந்தது. அப்படி கஷ்டமாக இருந்த சூழ்நிலையை தான் அல்லாஹு தாலா அந்த கஷ்டம் உங்களுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்தது என்று கூறுகிறான். இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் எதிர்ப்பும் கேலியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கிய போது மக்கத்து இறைமறுப்பாளர்கள் அவர்களுக்கு பல வழிகளில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒன்று சமூக புறக்கணிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கி வைத்து அவர்களிடம் யாரும் பேசாமல் அவர்களை மட்டுமல்லாமல் அவர்களுடைய சமுதாய மக்களையும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதே போன்று கடுமையான வறுமை ஏற்படக்கூடிய அந்த நிலையையும் உருவாக்கினார்கள். பசியினால் கஷ்டப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். அதே போன்று கடும் கேலி பேச்சுகளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்திரவதை

0: படுத்தினார்கள். மனதளவில் மிகுந்த கவலைக்குள்ளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த கவலை, அந்த சுமை அவர்களின் முதுகை முறித்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய பாரமாக இருந்தது. அல்லாஹு தாலா அதை லேசான அடிப்படையிலே இறக்கி வைத்து விட்டான். மேலும் சூரத்துல் இன்ஷிராக உடைய 4வது அத்தியாயத்திலே வரஃபஅனா லக திக்ரக், மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலோங்க செய்தோம் என்று அல்லாஹு கூறுகிறான். அதாவது அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய நிலையிலே உருவாக்கினான். நபி அவர்கள் எந்த செயலை காட்டி கொடுத்தார்களோ அதை பின்பற்றி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை மக்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கினான். மேலும் இந்த வசனத்துடைய விளக்கத்தை பார்க்கக்கூடிய சமயத்திலே எந்த இடத்தில் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் அல்லாஹு தஆலா சேர்த்து இணைத்து கூறினான். அதனால் மக்கள் வாங்கு சொல்லக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை வாங்கிலே உச்சரிப்பார்கள். அல்லாஹுடைய பெயரும் வாங்கிலே உச்சரிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரும் வாங்கிலே உச்சரிக்கப்படுகிறது. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற களிமாவை சொல்ல வேண்டும். இந்த களிமாவிலும் கூட அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பெயரை அல்லாஹு தஆலா இணைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவுதான் மக்கத்து இறைமறுப்பாளர்கள் இடையூறுகள் கொடுத்தாலும் எல்லா சுமைகளையும் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து அவர்களுடைய புகழை இந்த முழு உலகம் முழுவதும் அல்லாஹு தஆலா ஓங்க செய்திருக்கிறான். இன்னும் கியாமத் நாள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் பேசுவார்கள், அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். இப்படியே செய்து செய்து அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தையும் கீர்த்தியையும் அல்லாஹு தஆலா இன்னும் நிலைநிறுத்துவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதை சூரத்துல் இன்ஷிராஹுடைய 4வது வசனத்திலே அல்லாஹு சொல்லித் தருகிறான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கின்.
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.

உல்லாச பறவைகள் திரைக்காக அந்த பாடல் நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:33 செய்தி பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் எப்போது சொல்றதுதான், பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் செல்லும் போது வழியில பாதுகாப்பாக உங்களுடைய பயணம் இருக்கட்டும். அதை விட ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, கைபேசியை பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? கூடாது கூடாது, பயன்படுத்தவே கூடாது, சரிங்களா? ஏன்னா சில நேரங்களில் நாம ஏன் அந்த கைபேசியை எடுக்கிறோம், சும்மா பார்த்துட்டு போவோம், அல்லது கொஞ்ச நேரம் அந்த சமிக்ஞை விளக்கில் நின்னாலும் கூட உடனே எடுத்து பார்ப்போம். அப்படிலாம் யாரும் நம்மளை தேட போகிறது இல்லைங்க, அவசரம்னா உடனே அவங்க அழைச்சிருவாங்க. அதனால அடிக்கடி கைபேசியை பார்க்கறது இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுவே ஒரு வழக்கமாகவும் பழக்கமாகவும் ஆயிடுச்சு. அதனால அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, தெரிந்தே கைபேசியை நகர்த்தி வச்சுருங்க, தூரமாக வச்சுருங்க, தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம், அடிக்கடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணத்தில் பதிவு செய்து வைத்துருங்க. சரி, அதுதான் பாதுகாப்பான பயணத்திற்கும் முக்கியமாகவும் இருக்கும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: குரல்ல கனவுகளை சேமித்து நீங்களும் ஒரு நாள் வானொலியில பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கான தளம் அப்படின்னா ஒரு நேயரின் குரல் தான். நிச்சயமாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அறிவிப்பு பாணியில பேசி, உங்களுடைய பாணியில பேசி, அது மட்டும் இல்லாது சின்னதாக என்ன பேச போறீங்க அப்படின்றது எழுதி எங்களுக்கு வந்து storybox.minnal@gmail.com அப்படிங்கிற முகவரிக்கு, மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உங்களுடைய பெயரையும் கைபேசி எண்ணையும் குறிப்பிட மறந்துடாதீங்க. நாங்கள் உங்களை அழைக்க காத்துக்கிட்டே இருக்கோம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்
2: சிறுகதை. தயக்கத்தோடு டைப் பண்ணுங்க சனிக்கிழமை 7:15. மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருக்கா, நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். திரங்கானு கிளந்தான் கடல் பகுதியில் உள்ள செப்பாட் தளத்தில் 3 ஒப்பந்த தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தை அரசாங்கம் கடுமையானதாக கருதுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். கம்பி வடம் திருடுவது, தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பை சேதப்படுத்துவது போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் மாநில உயர்நெறி பாதுகாப்பு செயற்குழுவை இம்மாதம் 12 பேரா அரசாங்கம் நிறுவியுள்ளது. இதன் தொடர்பான செயலாக்கம், கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை இந்த செயற்குழு ஒருங்கிணைக்கும் என மாநில தொடர்பு பல்லூடக அரசு சார் அமைப்பு செயற்குழு தலைவர் முகமது அஸ்லான் ஹெல்மி தெரிவித்தார். ஹஜி பெருநாள் பள்ளி விடுமுறை முன்னிட்டு கோலக்கடா கோலப்பர்லிஸிலிருந்து லங்காவிக்கான பயணிகள் படகு ஃபேரி சேவைக்கான 99,128 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 100,000 பயணிகள் அச்சேவையை நாடியுள்ளதாக ஃபேரி லைன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகி நூர் ஹாஃபீஸ் அப்துல் வஹீத் கூறினார். ரஷ்யாவுடன் நீண்ட காலமாக கூட்டணியை கொண்டுள்ள காகசஸ் நாடான அர்மேனியா மேற்கு நாடுகளுடனான தனது உறவை வலுப்படுத்தி வரும் நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோ செவ்வாய்க்கிழமை நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக எரவன் தெரிவித்துள்ளது. அவர் தனது சக அரயான் மிர்சோவுடன் சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அர்மேனிய வெளியுறவு அமைச்சு கூறியது. உகாண்டாவில் மேலும் 2 இபோலா நிகழ்வுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இதன் மூலம் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் உறுதி செய்யப்பட்ட மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. தலைநகர் கம்பாலாவில் உள்ள தனியார் மருத்துவமனையின் 2 ஊழியர்களுக்கு அந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அது மேலும் கூறியது. விளையாட்டு. பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டி. போலந்து நட்சத்திரம் இகா ஸ்வியாடெக் ஆஸ்திரேலியாவின் இளம் வீராங்கனை எமர்சன் ஜான்சனை வீழ்த்தி 2 சுற்றுக்கு முன்னேறினார். 4 முறை வாகையாளரான ஸ்வியாடெக் வரும் புதன்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் செக் குடியரசின் சாரா பெல்ஜிக்குடன் களம் காண்பார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

காற்றின் மொழியோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோட பொன் கோகிலம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். சரிங்க, இந்த வேளையில உங்களுக்கான தலைப்பு காத்து கொண்டே இருக்கின்றது. நீங்களும் அழைத்து எங்களுக்கு கூட பேசலாம். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, அடிக்கடி இந்த பாடல் மட்டும் என்னுடைய எண்ணத்திலிருந்து நீங்கவே மாட்டேங்குது, எங்க போனாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு இந்த பாடலை அப்படின்னா, என்ன பாடல் இப்பொழுது உங்களுடைய நினைவில் அப்படியே நீங்காம இருக்கு, அடிக்கடி நீங்க முணுமுணுக்கிற பாடல் என்ன பாடல், அதை தான் நீங்க அழைச்சு சொல்ல போறீங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3-6-8 ஏன்னே தெரியலங்க, இந்த பாடல் என்னுடைய எண்ணத்தை விட்டு அகலவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன பாடல், அழைத்து பேசலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் தர்ஷன் பேசுறேன், ஜிராந்தோட்ல இருந்து.
1: சொல்லுங்க தர்ஷன்.
0: சிநேகிதே அந்த பாட்டு தான்.
1: அந்த பாட்டு தான் மனசை விட்டு அப்படியே அகலாம இருக்கா?
0: அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாடல் எனக்கு.
1: விருப்ப பாட்டு கேக்குற மாதிரி சொல்றீங்க.
0: இல்ல, பிடிக்கும் அந்த பாட்டு தான், நானும் அன்னாடிக்கு பாடிக்கிட்டு இருப்பேன்.
1: அப்படியா? எத்தனை வயசு உங்களுக்கு?
0: நான் இப்ப வந்துட்டு 18 வயசு.
1: 18 வயசு படிக்கிறீங்க?
0: படிக்கிறேன்.
1: சரி, அந்த பாடல் தான் முணுமுணுக்கிறீங்க. என்ன பாடல்? சிநேகிதனே பாடல். சரி, அழைப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
1: சரி, முதல் அழைப்பாளரா தர்ஷன் அழைச்சிருந்தார். ஆமா, 18 வயசுல அந்த மாதிரி பாடல் தானே கேட்பாங்க இல்லையா தர்ஷன்? சரி, சிரிக்கிறீங்களா? சரி, அதே வேளையில இப்பொழுது நீங்க வந்து விருப்ப பாடல்னு நினைச்சிடக்கூடாது. அந்த விருப்ப பாடல நான் வந்து ஒலிபரப்புன்றது நினைச்சிடக்கூடாது. அதாவது அடிக்கடி சில பாடல்கள் வந்து நம்ம மனசை விட்டு அகலாம இருக்கும். ஏன் இந்த பாட்டை நம்ம திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கோம், ஏன் அந்த பாட்டு நம்ம மனசுல அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு தோணுது அதுதான் கேட்டிருக்கோம்.

0: வணக்கம் பொன்கோகிலம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
0: நான் சேதுபதி சுபாஷ் ஐயா பேசுறேன்.
1: சொல்லுங்க சேதுபதி, என்ன பாடல நீங்க ரொம்ப முணுமுணுக்கறீங்க?
0: திடீர்னு கிடைச்சிருச்சு, ட்ரை பண்ணேன், அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாலாட்டு தேவானம், தாலாட்டு தேவானம், அந்த பாட்டு தான்.
1: ஓ, அப்ப நீங்க 80ஆம் ஆண்டு பிரியரா? அப்ப இந்த பாடல் பிடித்த பாடல், அதனால அடிக்கடி கேக்குற பாடலா?
0: ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த பாட்டு. அது கேக்குறதுக்கு அந்த ஜெயச்சந்திரனும் அவங்க பாடுற விதம் வந்து ரொம்ப அமைதியா போகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேக்குறது.
1: ரொம்ப ரொம்ப நன்றி அழைச்சு சொன்னதுக்கு. நன்றி, வணக்கம். உண்மையான அருமையான பாடல் தான் அந்த பாடல். புது பாடல்களாக இருக்கலாம், மெல்லிசை பாடல்களாக இருக்கலாம், சிலருக்கு வந்து விறுவிறுப்பான பாடல்கள் கூட இருக்கும். ஆக அந்த பாடல் பிடித்து போய்விட்டது அப்படின்னு சொன்னா, அதனுடைய சில நேரங்கள்ல பாடல் பிடித்தது ஒன்று. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன பாடல் வரினே தெரியாது. என்னடா திடீர்னு இந்த பாடல நம்ம வந்து முணுமுணுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு, பாடல் வரி மறந்து போச்சு. இருந்தாலும் அதனுடைய மெட்டு அப்படி நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில நம்மை ஒரு வகையில ஒரு அவர் சொன்னது போலதான், அந்த பாடலை கேட்ட ஒரு மாதிரி மன அமைதி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது தான்.

கடைசி எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவு எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600 அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.
0: உங்களுக்காக
2: ஆஹா, இந்த வேலையிலே நம்ம வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேலையில வந்து ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வாங்காமல் இருப்பதை உறுதி செய்யுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி இது ரொம்ப குறைந்த விலையாக இருக்கு பரவாயில்ல வாங்குவோம் அப்படின்னு நினச்சி சில நேரங்களில் நம்ம வாங்குவோம், அதை நம்ம பயன்படுத்தக்கூட மாட்டோம் இல்லையா. பார்ப்பதற்கு வந்து ஒரு 10 வெள்ளி 20 வெள்ளி அப்படின்னும் போது ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் அதிகமாக நம்ம அதையே தொடர்ந்து செய்யும் போது பல பொருள்களில் வந்து தேவையில்லாமல் வாங்கும் போது அதுவும் ஒரு வீண் செலவாகின்றது. அதனால கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க, தேவையானதை மட்டும் வாங்குங்க.

சக்திஸ்ரீ கோபாலன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இப்பொழுது 10:45 காற்றின் மொழி நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இனிய பாடல்கள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் தயார பழம் பாடலை கேட்கணும். இன்றைய தொகுப்பு எப்படி அமைய போகுது, என்னென்ன பாடல்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது கேட்பதற்கு ஆர்வமாக தயார் நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதே வேளையில் அடுத்தடுத்து பாடல்களும் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கபில் கபிலன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, பெரும்பாலும் பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடல் ஆசிரியர்களில் தனித்தன்மை வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கவிஞர் தாமரையே சொல்லலாம். அவங்களுடைய பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கும். அதே வேளையில் கேட்கும்போது புதிய சொற்களாகவே நிறைய அவங்களுடைய பாடல்களில் நாம் புதிய புதிய சொற்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குமே. தமிழில் ரொம்ப ஆழமான சொற்களை அதிகமாக அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் தடம் திரையாக வருகின்றது. விதி நதியே அப்படிங்கிற ஒரு பாடல். ஆக விதியையும் நதியுடைய வாழ்க்கையும் சேர்த்து வைத்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாடல் கேட்டு பாருங்களேன்.

0: என்னால இவ்வளவு குண்ட ஆயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். எல்லிருப்பு வேலை முனைப்பின் மூலம் இதுவரை ரோன் 95 பெட்ரோல் உதவித்தொகையில் 4.22 மில்லியன் ரிங்கேட் சேமிக்கப்பட்டுள்ளது. இது 2.14 மில்லியன் லிட்டரை குறிப்பதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சிரி சம்சோல் அசிரி அபுபக்கர் கூறினார். கடந்த மாதம் 15ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட்ட இந்த முனைப்பு உலகளாவிய ஆற்றல் நெருக்கடியால் ஏற்படும் நிதிச்சுமையை கையாள்வதில் அரசாங்கத்திற்கு உதவியாக உள்ளது. ஒன்றுக்கு ஒன்று நன்மை, வட்டார பொருளாதார முன்னேற்றம், இரு நாட்டு மக்களையும் உள்ளடக்கிய நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதில் மலேசியா இந்தியாவுடனான தனது வலுவான வியூக பங்காளித்துவத்தை விரிவுபடுத்துவதில் கடப்பாடு கொண்டுள்ளது. மலேசியாவிற்கான இந்திய தூதர் பி என் ரெட்டிக்கு வழங்கப்பட்ட பிரியாவிடை நிகழ்ச்சியில் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தலைமறைவாக இருந்த ரமேஷ் கும்பலின் தலைவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கிடாவில் திட்டமிட்டு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் கும்பலை காவற்படை முறியடித்துள்ளது. சுங்கைப்பட்டாணி பகுதிகளில் வன்முறை குற்றங்களில் ஈடுபட்டு வந்த அந்த சந்தேக நபர் இம்மாதம் 22ஆம் நாள் ஆப்ஸ்திகா மூலம் பிடிப்பட்டதாக புகிட் ஆமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார். தென்மேற்கு பாகிஸ்தானில் ரயில் மீது நடத்தப்பட்ட தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குவட்டா வட்டாரத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஏற்றிச் சென்ற ரயில் மீது அத்தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்தியா எரிபொருள், உரம், அந்நிய சிலாவணி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். வளைகுடா நெருக்கடிக்கு நடுவே அந்நிய செலாவணியை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோள் மிகவும் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நிறைவாக ஈரார் 26 சிங்கப்பூர் பொது பூப்பந்து. நாட்டின் முதன்மை ஆடவர் இரட்டையர் ஏரன்சியா சோ விக் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமென நம்பிக்கையுடன் உள்ளனர். உலகின் 2ஆம் நிலை ஆட்டக்காரர்களான அவர்கள் நாளை நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் பிரான்சின் கிறிஸ்தோ தோமா ஜூனியர் போப்போஃபுடன் பொருதுவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இப்பொழுது தொடக்கம் மலரும் நினைவுகள் அவளோடு நீங்களும் பாடல்களுக்காக காத்துக்கொண்டே இருப்பீர்கள். நேரத்தை கடத்தாமல் பாடலுக்கு செல்வோமா. தொடக்க பாடல் அன்பேவா.

சார். பிசிசில கொண்டு வந்த பாடலை கேட்டோம். 11:19 நேரம் இப்பொழுது பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நீங்கள் டிக்டாக் பக்கம் வந்தீங்கன்னா அங்கே உங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நாம் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம், நிகழ்ச்சியில் ஒலிபரப்பு செய்வோம்.

டிஎம்எஸ் பிசிஸ்ல கொண்டு வந்த பாடல் அந்த பாடல். சரி, டிக்டாக் பக்கம் பலரும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வெளிநாட்டு நேயர்கள் பெரும்பாலும் நம்மோடு இணைவது டிக்டாக் பக்கத்தில். அதிகம் நாம் அங்கே உரையாடுவதும் அங்கேதான். அந்த வகையில் நிறைய பேர் இன்றைக்கு வந்து பல்வேறான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய பாடலை நம்முடைய டிக்டாக் நேயர்கள் அனைவருக்குமாக, இதோ உங்கள் அனைவருக்குமாக இந்த பாடல்.

ஆடலுடன் பாடல் அப்படிங்கிற அந்த பாடலை கேட்டிருந்தோம். சரி, டிக்டாக் பக்கம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் டிஎம்எஸ் அவரோடு ஒரு பெண் குரல் எழுந்தி பாடினாங்க இல்லைங்களா, அவங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். சிலர் வந்து எல்லாரும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கேட்டவுடனே தெரிஞ்சதா யார் அவங்க அப்படின்னு, இல்லை அல்லது இப்போ கேட்டது பிறகு யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டிஎம்எஸ் அவரோடு பி சுசிலா அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, பலரும் வந்து பெரும்பாலும் எல்லாரும் ஈஸ்வரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏனென்றால் இந்த மாதிரி விறுவிறுப்பான உற்சாகமான பாடல்கள் அப்படின்னா பெரும்பாலும் அதிகமாக வந்து நம்ம எல்லாரும் ஈஸ்வரி தானே பாடுவாங்க. அதனால் ஆனால் இந்த பாடலை கொண்டு வந்தவர் பி சுசிலா. அடுத்து வரக்கூடிய பாடலை தான் பி சுசிலா அவரோடு எல்லா ஈஸ்வரி கொண்டு வருகின்றார்கள்.

ஒதுங்கி ராத்திரி பகலாரி இழுப்பேனை சாப்பேசி பைசா இழுப்பேன் ராமா சினிமா சர்க்கஸ் பார்ப்பேன் ராஜா மாதிரி.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மனித சமூகத்திற்கு வகுத்து தந்திருக்கின்ற கடமைகள் வெறும் கடமையாக மட்டும் இல்லாமல், செய்பவருக்கு நன்மையை தரும் ஒரு அமலாக மட்டும் இல்லாமல், உலகளாவிய அளவில் மனித குலத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் கடமைகளில் சமத்துவம் உண்டு, சகோதரத்துவம் உண்டு, மனித நேயம் உண்டு. வேறுபாடுகளை களைந்து முழு மனித சமூகத்தையும் ஓரணியில் ஒன்றுபடுத்தும் உன்னத வழிகாட்டுதல்கள் இஸ்லாமிய கடமைகளில் உண்டு. இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றான தொழுகை வெறும் குனிவதையும் நிமிர்வதையும் உதட்டளவில் மந்திரங்களை மொழிவதையும் கொண்ட ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. நாள் ஒன்றுக்கு 5 நேரம் படைத்த இறைவனை வணங்க பள்ளிவாசலில் ஒன்று கூடும் போது அங்கு ஏழை செல்வந்தன் என்ற ஏற்றத்தாழ்வு களைந்துவிடப்படுகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை வேறறுக்கப்படுகிறது. முதலில் வந்தவருக்கு முதலிடம், அடுத்து வருபவருக்கு அடுத்த இடம், அரசனும் ஆண்டியும் அருகருகில். இப்படி பள்ளிவாசல்களில் 5 நேரமும் ஒன்று கூடும் பொழுது தொழுகை நிறைவேற்றப்படுவதோடு அங்கே சமத்துவமும் பாதுகாக்கப்படுகிறது. வீட்டில் தொழுதாலும் ஜமாத்தாக பள்ளியில் தொழுதாலும் தொழுகை ஒன்றுதான். என்றாலும் ஃபர்து தொழுகைகளை பள்ளியில் வந்து தொழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லியிருப்பதற்கான காரணம் அந்த சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த சமத்துவத்தின் மாபெரும் அறைகூவலாகவும் அந்த சமத்துவத்தின் மாபெரும் வெளிப்பாடாகவும் தான் ஹஜ்ஜு கடமை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜு கடமையில் இருக்கின்ற சமத்துவத்தை போன்று, சகோதரத்துவத்தை போன்று, ஒற்றுமையை போன்று உலகில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. இனத்தால், குலத்தால், நிறத்தால், தேசத்தால், உண்ணும் உணவால், உடுத்தும் உடையால், பேசும் மொழியால், பின்பற்றும் கலாச்சாரத்தால் வேறுபட்ட அனைவரும் ஒரே இடத்தில் ஓர் அணியில் ஒன்று திரண்டு நிற்கும் இடம்தான் ஹஜ்ஜு கடமை. உலகின் அனைத்து கண்டங்களும் அங்கே சங்கமம். உலகின் அனைத்து நாடுகளும் அங்கே சங்கமம். உலகின் அனைத்து மொழிகளும் அங்கே சங்கமம். உலகின் அனைத்து நிறங்களும் அங்கே சங்கமம். உலகின் அனைத்து மனிதர்களும் அங்கே சங்கமம். சாதாரணமாக 2 மனிதர்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடினாலே அங்கு சண்டை வருவது நிச்சயம். இளைஞன் ஒருவன் ஒரு பெரியவரிடத்தில், உலகத்தில் சண்டை எப்போது ஒழியும் என்று கேட்டான். உலகில் 2 மனிதர்கள் இருக்கும் வரை சண்டை இருக்கத்தான் செய்யும் என்றார். இளைஞன் மீண்டும் கேட்டான், அவர்களில் ஒருவர் இறந்துவிட்டால் அப்போதாவது சண்டை ஒழியுமா? அதற்கு அவர், அப்போதும் சண்டை ஒழியாது என்றார். அதிர்ந்து போன அந்த இளைஞன் ஆச்சரியத்தோடு, ஏன் என்று கேட்டான். அப்போதும் அவனது வலது கை இடது கையோடு சண்டையிட்டு கொண்டிருக்கும் என்றார். ஆக மக்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக அங்க பிரச்சனைகளும் அதிகமாக சண்டைகளும் தலை தூக்கும். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சங்கமிக்கின்ற அந்த இடத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இடம்பெறாது, எந்த ஒரு கலவரமும் ஏற்படாது. இதுதான் ஹஜ்ஜு கடமை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடமும் படிப்பினையும். உலகத்தில் மாபெரும் சமத்துவத்தை போதிக்கும் இடம் ஹஜ்ஜு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க தன் மனைவி ஹாஜிரா அம்மையாரையும் தன் அருமை மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவில் விட்டு செல்கின்ற போது அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்று, ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களின் உள்ளங்களை அவர்களின் அளவில் சாய்ந்திடச் செய்வாயாக என்று. அவர்கள் அன்றைக்கு கேட்ட துஆ, அந்த துஆவின் பிரதிபலிப்பைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை இந்த காபத்துல்லா காணாதவர்கள் சீக்கிரம் அதை காண வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று ஏங்குவதும், அதை கண்டு வந்தவர்கள் இனி அடுத்து அங்கே போவதற்கு எப்போதுதான் வாய்ப்பு கிடைக்குமோ என்று ஏங்கி துடிப்பதும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அந்த துஆவினுடைய கபூலியத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. உண்மையில் அல்லாஹுவை நேசிப்பவர்களுக்கு, அல்லாஹ் மீது உண்மையான காதல் உள்ளவர்களுக்கு அந்த அல்லாஹுவின் இல்லத்திற்கு போக வேண்டும், அதை காண வேண்டும், அங்கு தங்க வேண்டும் என்ற எல்லையில்லா ஆசைகளும் ஆர்வமும், அந்த நசீப் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற பரிதவப்பும் நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ் நம்முடைய அந்த இயக்கத்தை கபூல் செய்து நம்மை ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நன்மக்களில் அவனுடைய விருந்தாளிகளில் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.
2: நேர்களி, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
1: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம்.
4: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
5: காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்கவிருக்கின்றோம். பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று பெரிதும் நம்புகின்றோம். இந்த அளவில் அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் புதன்கிழமை பிற்பகல் மணி 1 இசையும் இசையும் நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். நாளைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு மலரட்டும்.

இன்னைக்கு

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

மாசா மாசான்னு ஊர் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே

மலை தாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: கதையே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு?
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: ஒருவன்றே.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: வணக்கம். விஞ்ஞானம், மெய்ஞானம், தன்னை இழந்த நிலை. தன்னை இழந்த நிலை என்றால் என்ன? ஆன்மீகவாதிகள் தன்னை இழந்த இந்த நிலையை பரவச நிலை என்று அழைக்கின்றார்கள். பக்தி இலக்கியங்கள் இதை இறை அனுபவத்தில் கரையும் அனுபூதி நிலையாக விளக்குகின்றன. ஆழ்ந்த தியானத்தின் அமைதியும் ஆழ்மன விழிப்பிலும் இந்த தன்னை மறந்த அனுபவத்தை அடையலாம் என்பது ஆன்மீகவாதிகளின் அனுபவ மொழி. சரி, தன்னை மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் எனது என்ற அகந்தையை அகற்றினால் தன்னை இழந்த நிலையை அடையலாம். நரம்பியல் விஞ்ஞானிகள் இந்த பரவச நிலையை ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்கின்றார்கள். சரி, இத்தகைய தன்னை மறந்த நிலையில் என்னதான் நடக்கும்? முதலில் நேரம் போவது தெரியாது, நேர உணர்வு குறையும். அடுத்ததாக பசி, தூக்கம் போன்ற உடல் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் மறையும். நான் செய்கின்றேன் என்ற உணர்வு மங்கும். அந்த நேரத்தில் ஆழ்மனம் விழித்திலும். இந்த நிலையில் தான் பல அற்புதங்கள் நிகழும். மெய்ஞானத்தில் பிறந்த இந்த தன்னை மறந்த நிலையில் தான் உலக மேதைகளின் பல உன்னத கண்டுபிடிப்புகள் தன்னை மறந்த தருணத்தில் தான் இறந்தன. உலக புகழ் பெற்ற கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் பல அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். அவர் சொல்லுவார், ஆழ்ந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் தான் அவரால் பல கணிதத்தின் விடைகளை கண்டுபிடிக்க முடிந்ததாம். அவருக்கு கனவில் அவர் வணங்கும் நாமகிரி தாயார் தோன்றி பல சிக்கலான கணக்குகளுக்கு விடைகளை காட்டியதாக சொல்லுவார்கள். இதை போன்று கணித மேதை சகுந்தலா, அவர் தூங்க செல்வதற்கு முன்பு கணிதங்களை எழுதி வைத்து விட்டு செல்வாராம். கனவில் அவருக்கு விடைகள் தோன்றுமா? இவர்களின் பல கண்டுபிடிப்புகள் தன்னை மறந்த நிலையில் தான் நிகழ்ந்துள்ளன. இந்த நிலையைத்தான் அருணகிரிநாத பெருமான் முருகனிடம் வேண்டுகின்றார். உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா புறபூபதியே என்பது கந்தர் அனுபூதி. ஆம், தன்னை இழந்தால் நலம் பெறலாம், பல அற்புதங்களை நிகழ்த்தலாம். பல விஞ்ஞான அற்புதங்களுக்கு இந்த மெய்ஞான தத்துவம் தான் அடிப்படை. நன்றி.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். இல்லிருப்பு வேலை முனைப்பின் வாயிலாக ரான் 95 பெட்ரோல் உதவித்தொகையில் இதுவரை 4.22 மில்லியன் ரிங்கேட் சேமிக்கப்பட்டுள்ளது. 2.14 மில்லியன் லிட்டர் பெட்ரோலை இது உள்ளடக்குவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ சாம்சுல் அஸ்ரி அபுபக்கார் தெரிவித்தார். உலகளாவிய விநியோக நெருக்கடியால் ஏற்படும் நிதிச்சுமையை சமாளிக்க அந்த முனைப்பு அரசாங்கத்திற்கு உதவுகிறது என்று அவர் கூறினார். ஹஜ் பெருநாள் பொது விடுமுறையை முன்னிட்டு 22 தொடங்கி June 2 வரை 3 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் குவாலலம்பூர் காரா KLK நெடுஞ்சாலையையும் கிழக்கு கரை நெடுஞ்சாலை LPT ஒன்றையும் பயன்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. AFA பிரைம் உட்பட அவ்விரு நெடுஞ்சாலை நிர்வகிப்பு நிறுவனங்கள் இதனை தெரிவித்தன. பண்டிகை காலம் முழுவதும் போக்குவரத்து சீராக இருப்பதற்கு பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. இதற்கிடையே பேராசாலை போக்குவரத்து துறை JPJ மேற்கொண்ட 2026 அரிராயா ஐடில் ஹட்ஆ சிறப்பு நடவடிக்கை ஓப்ஸ் HRAAவின் கீழ் முதல் 2 நாட்களில் 1662 வாகனங்கள் சோதனையிடப்பட்டதாக மாநில JPJ இயக்குநர் முகமது யூசுப் அபுஸ்தான் தெரிவித்தார். போலந்து அதன் நிலத்தடி சேமிப்பு நிலையங்களில் இயற்கை எரிவாயு கையிருப்பை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் எரிவாயு சேமிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரே மாதத்தில் சேமிப்பு நிலையங்களின் அளவு 43 விழுக்காட்டிலிருந்து 53 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் வேகமாக பரவி வரும் இபோலா தொற்றால் இதுவரை 220 பேர் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுவரை 101 பேருக்கு இந்நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 10 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக WHO தலைமை இயக்குநர் தெட்ரஸ் அதனோம் கெப்ரைசஸ் தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண காட்பந்து போட்டி நடைபெறும் போது ஈரான் காட்பந்து அணி மெக்சிகோவில் தங்குவதற்கு அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் கிளாடியா ஷென்பம் தெரிவித்துள்ளார். இப்போட்டி நடைபெறும் காலம் முழுவதும் ஈரான் அணியின் முதன்மை தளம் அரிசோனாவிலிருந்து மெக்சிகோவின் திஹோனாவுக்கு மாற்றப்படுவதாக ஈரான் காட்பந்து சம்மேளனத்தின் தலைவர் மெஹ்தி தாஜ் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: நிறம் காலிமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

0: எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.
1: அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நேயர்களே, இன்று நமது தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான 5 கடமைகளில் ஹஜ் என்பது மிக முக்கியமான கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 9 ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்டதாக அறிஞர்கள் சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள், அதே ஆண்டில் ஹிஜ்ரி 9 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் இந்த இருவரிடத்திலும் அறிவிப்பு செய்ய சொன்னார்கள், வரக்கூடிய ஹிஜ்ரி 10 ஆண்டு முதல் இனி யாரும் இணை வைப்பவர்கள் ஹஜ் செய்ய முடியாது. அதே போன்று ஆடை இல்லாமல் காபாவை தவாஃப் வளஞ்சுற்றுதல் என்பது கூடாது என அறிவிப்பு செய்ய வைத்தார்கள். இந்த அறிவிப்பு செய்து முடித்த பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனா நகரத்திற்கு திரும்ப வந்து விட்டார்கள். பிறகு ஹிஜ்ரி 10 ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாக்களோடு ஹஜ் செய்வதற்காக கிளம்பினார்கள். ஆக இந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறும் ஹஜ்ஜி என்று சொல்லப்படுகிறது, இறுதி ஹஜ்ஜி என்று சொல்லப்படுகிறது, பயண விடைபெறும் ஹஜ்ஜி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்பதை ஹதீஸுகளின் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது.

நேயர்களே, அல்லாஹு தஆலா ஐந்து விதமான கடமைகளை இந்த மனித சமுதாயத்தின் மீது ஏற்படுத்தி இருக்கிறான். களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த வணக்க வழிபாடுகளின் மிக முக்கியமான நோக்கம் எது என்று சொன்னால், ஒன்றாவது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துதல், இரண்டாவது இறைவன் வழங்கிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதே ஆகும். இதே நோக்கம்தான் ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்பது இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொழுகையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த தொழுகை என்பது உடலால் மட்டுமே செய்ய முடியும். நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த வணக்கமும் உடலால் மட்டுமே செய்ய முடிகிறது. ஜகாத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அது பொருள் வணக்கமாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உடல் வணக்கமும் பொருள் வணக்கமும் இந்த இரண்டும் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்யக்கூடிய சமயத்திலே உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும், அதே போன்று பொருளும் ஹலாலாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ஹஜ்ஜு என்பது நிறைவேறும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ரவாஹுல் புகாரி. ஓர் உம்ரா என்பது மற்றொரு உம்ரா செய்யும் வரை இரண்டிற்கும் இடைப்பட்டுள்ள அந்த காலங்களுக்கு பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கிறது. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த பிரதிபலனும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.

நேயர்களே, ஹஜ்ஜுல் மப்ரூர் என்றால் என்ன? எவ்வித பாவமான காரியம் ஏற்படாமல் ஹஜ் செய்வதாகும். நல்ல முறையில் ஹஜ் செய்வதுதான் ஹஜ்ஜே மப்ரூர் என்ற முதல் விளக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, பேர் புகழுக்காக இல்லாமல் இஹ்லாசுடன் ஹஜ் செய்வதே ஆகும். இப்படி செய்வதுதான் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்பதாக இருக்கிறது. இஹ்லாஸ் இல்லாமல் பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி எவர்கள் ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் சட்ட ரீதியாக ஹஜ் செய்யப்பட்டவர்களாக கணக்கிடப்படுவார்கள். ஆனால் அவருடைய ஹஜ் என்பது ஹஜ்ஜுல் மப்ரூராக இருக்காது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது விளக்கம், ஹஜ் செய்து வந்த பிறகு பாவம் செய்யாமல் இருப்பதுதான் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய காலத்திலே எத்தனையோ மனிதர்கள் ஹஜ் உம்ரா செய்து வந்த பிறகு அவர்களிடத்திலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஹஜ் உம்ரா செய்வதற்கு முன்னால் எந்தெந்த தவறுகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அதே தவறுகளை ஹஜ் செய்த பிறகும் உம்ரா செய்த பிறகும் அவர்கள் செய்கிறார்கள். அதை வைத்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது, இவர்களுடைய ஹஜ் என்பது ஹஜ்ஜே மப்ரூராக இல்லை, இவர்களுடைய உம்ரா என்பது மப்ரூரான உம்ராவாக இல்லை என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நான்காவது விளக்கம், ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அடுத்தவருக்கு காட்ட வேண்டும், ரியா முகஸ்துதி என்று சொல்வார்கள், அடுத்தவருக்கு காட்ட வேண்டும் என்று ஹஜ்ஜி செய்கிறாரோ நிச்சயமாக அவருடைய ஹஜ்ஜி என்பது ஹஜ்ஜே மப்ரூராக இருக்காது. ஆக அடுத்தவருக்கு காட்ட வேண்டும் என்று இல்லாமல் அல்லாஹுவிற்காக வேண்டியே மட்டும் ஹஜ் உம்ராவை செய்தால் ஹஜ்ஜே மப்ரூர், உம்ரத்துல் மப்ரூர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இரண்டாவது ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அந்த இரண்டும் ஏழ்மையையும் பாவத்தையும் நீக்கிவிடும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு மேலும் அதே ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு திருபுடித்த இரும்பை எப்படி நெருப்பிலே இடக்கூடிய சமயத்திலே அந்த துருக்கள் எல்லாம் விலகிவிடுகிறதோ அதே போன்று அந்த அடியார்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாம் ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்தாலும் சரி, உம்ராவுடைய காரியங்களை செய்தாலும் சரி, அதனுடைய சிறப்புகளை விளங்கி சட்டங்களை விளங்கி இஹ்லாஸோடு நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய சமயத்தில் தான் மிகப்பெரிய பாக்கியங்களையும் மிகப்பெரிய நன்மைகளையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்தருள வேண்டும்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்களே, இன்று இரவு மணி 9:15 புனித இரவு, நாளை நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியறவுள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் மின்னல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கு வணக்கம் மின்னலில் திரேசா. வணக்கம் திரேசா.
1: மறந்துட்டீங்க, வணக்கம் திரேசா போனா இணைகின்ற
0: இல்லை, குரலை கேட்டோடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம பேரை சொல்லணுமா, அதனால உங்களை அறிமுகப்படுத்தினேன் இன்றைக்கு, அதுவும் செவ்வாய்க்கிழமை.
1: ஆமா,
0: அதனால எப்படி இருக்கீங்க திரேசா?
1: நலம் நலம் அறியாமல், நீங்க எப்படி இருக்கீங்க போனா?
0: நல்லா இருக்கும். ஆக நேயர்கள் நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? காலையில எழுது சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துகள். ஏன்னா நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு கை கொடுக்க போகுது. இந்த நாள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது.
1: நிச்சயமா சிறப்பா இருக்க போகுது. ஏன்னா இந்த வாரம் தொடர் விடுமுறைகளா வரதுனால இந்த செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சிடப்பா, நான் வீட்டுக்கு கிளம்ப போறப்பா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி குதுகலை கொண்டாட்டத்துல இருப்பாங்க.
0: ஆமா, அந்த கொண்டாட்டம் ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து வேலையா இருக்கிறவங்க சொல்லுங்க, சொல்றத சொல்லுங்க, நாங்களும் கேட்கறோம். எது எப்படியோ இந்த அழகான வாழ்க்கை, இன்றைய ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். வழக்கம் போலவே இந்த நாளும் இனிய நாள் தான். இது திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 12 நாள், 2026 ஆண்டு மே 26 தேதி செவ்வாய்க்கிழமை இன்று.
1: வணக்கம் எல்லையில் தொடர்ந்து பக்தி பாடலோடு வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம்.
2: So

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இது வந்து நம்ம ஹைனின்னு சொல்லுவோம். ஸோ ஹைனி வந்து நம்மளோட ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கும், நம்மளோட உடம்பு வந்து புத்துணர்ச்சி பெறுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நேத்து நம்ம பார்த்தது வந்துட்டு மவுண்டன் கிளைம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், நம்ம நின்றுகிட்டு நின்ன இடத்துல நம்ம ஓடுற மாதிரி தான் கால்கள் வந்து நம்மளோட நெஞ்சு பகுதி வரைக்கும் அது காலை உயர்த்தி மேலே ஏற்றி ஒரே இடத்துல நின்று நம்ம ஓட ஆரம்பிக்கணும். ஸோ அது ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு நிமிஷம் நம்ம செய்யணும். ஒரு நிமிஷம் நாலு செட் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது எவ்ரிடே நம்ம காலையில் எழுந்திரிச்சோம் நம்ம செய்யும் போது இன்னும் நம்மளோட உடம்பு வந்து புத்துணர்ச்சி பெறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நான் இன்னொரு புது ஒர்க் அவுட்டோட உங்களை சந்திக்கிறேன்.

0: வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாங்க, பத்திரிகை செய்திகள்லாம் நம்ம முதல்ல பார்க்க போறோம்.
1: சரி, மக்கள் ஓசையில முதல் பக்கத்தில் வெளிவந்த செய்தி தான். 2-3 நாட்களாக இது தொடர்பாக நிறைய செய்திகள் சமூக ஊடகங்கள் வெளிவந்ததுக்கு தொடர்பாக தான் இவங்க இந்த சந்திப்பு நடத்திருக்காங்க. இணையம் வழி வாகன உரிமை மாற்றம் மீண்டும் நிலைநிறுத்தம் அப்படின்னு அந்தலோக் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. வாகன உரிமை மாற்றத்தை இணையம் வழி செய்வதற்குரிய நடைமுறையை உடனடியாக நிலைநிறுத்துவதற்கு சாலை போக்குவரத்து துறை JPG ஒப்புக்கொண்டிருக்கின்றது. வார இறுதியில நீண்ட விடுமுறை வேற வரதுனால இந்த முறையை மேம்படுத்துவதற்கு தற்காலிகமாக அந்த சேவை நிறுத்தி வைக்கப்படலாம் என்று போக்குவரத்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு.
0: அதனையடுத்து மலேசிய நண்பர்ல வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, வரும் ஜூலை மாதம் இறுதி வரை நாட்டின் எண்ணெய் விநியோக கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்திருக்கின்றது. இது தொடர்பாக மக்கள் வந்து இருக்குமா இல்லையா அப்படின்ற வதந்திகளையும் சமூக வலைதளங்கள்ல பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த 24 மணி நேரங்களில் இணைய பக்கத்துல வந்திருக்கிற செய்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1 தேதி முதல் சமூக ஊடக வயது சரிபார்ப்பை மலேசியா அமல்படுத்தும் அப்படின்னு நம்மளுடைய தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங் சொல்லியிருக்கிறாங்க.
1: நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக விளங்கும் சிறு விவசாயிகள், தொழில் முனைவோர் மற்றும் நலிவடைந்த மக்களுக்கு உதவும் வகையில புடி மடானி அக்ரி கொமிடிட்டி திட்டத்தை இலக்கு சார்ந்த முறையில தொடர்வதற்கு அரசாங்கம் வந்து தற்போது இலக்கு கொண்டிருக்கின்றது.
0: சரி, இப்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம். பத்திரிகை செய்திகள் நம்ம படிச்சாச்சு. ஆக உங்ககிட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவு. தெரியா, உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம், எனக்கும் நடந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ அவசர அவசரமா ஒரு இடத்துக்கு போவோம், இல்ல சாதாரணமாவே இயல்பாவே நம்ம புறப்படும் போது இந்த காலணிய மாற்றி அணிஞ்சிட்டு போறது, சட்டைய திருப்பி போட்டுட்டு போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி உண்மையை சொல்லுங்க, நடந்திருக்கா?
1: நடக்கலன்னா தானே நம்ம ஆச்சரியப்படணும்.
0: நடக்கலன்னா அது திரேசாவே இல்ல. அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி தானே அழைத்து எங்களோட சொல்லுங்க. எங்கேயாவது வெளியே போகும்போது காலணிய மாற்றி போட்டு போறது, இல்ல இன்னொரு காலணியோட சேர்த்து போட்டு போறது, சட்டைய திருப்பி போட்டு போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அழைத்து எங்களோட சொல்லுங்க.
1: 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். இது போனா அவங்க செய்யணும்னு செய்யறதில்ல, அதுவா காலையில
0: வருது. நம்ம சுயநலமோடய புறப்படுறது இல்லை.

0: வணக்கம். காலையிலே கதை பேசலாம்.
1: கழுகு மிகவும் வலிமையான பறவை என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த கழுகை தொந்தரவு செய்யும் ஒரு பறவை இருக்கு, அது காகம். காகம் கழுகின் மேல் உட்கார்ந்து அதன் கழுத்தை கொத்தி கொண்டே இருக்கும். ஆனால் கழுகு என்ன செய்யும் தெரியுமா? அது காகத்துடன் சண்டை போட நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காது, திரும்ப தாக்கவும் செய்யாது. அதற்கு பதிலாக தன் இறகுகளை விரித்து வானத்தை நோக்கி மேலும் மேலும் உயர பறக்கும். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காகத்துக்கு சுவாசிக்க கஷ்டமாகும். இறுதியில் அது தாங்க முடியாமல் கீழே விழுந்துவிடும். ஆனால் கழுகு மட்டும் தன் பயணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் நம் வாழ்க்கையிலும் தினமும் பல காகங்களை நாம் சந்திக்கிறோம். குறை சொல்பவர்கள், மனதை உடைக்கிறவர்கள், எதிர்மறை சிந்தனை சொல்பவர்கள், இவர்கள் எல்லாம் நம் பயணத்தை நிறுத்த முயற்சி செய்வார்கள். ஆனால் அவர்களுடன் சண்டை போடாமல் நம் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டே போனால் ஒரு நாள் அவர்களே நம் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடுவார்கள். எல்லா போராட்டத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக முன்னேறுவதே மிகப்பெரிய பதில். காகம் போல பிறரை கீழே இழுக்க முயற்சி செய்யாதீர்கள். கழுகு போல உயரம் நோக்கி பறக்க கத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: முதல்ல ஒரு விஷயத்த கேட்டிருந்தோம் நேர்கள்ட்ட.
1: ஆமா, நாங்க கொஞ்சம் வேற மாதிரி வழக்கமா இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவசரத்துல கிளம்பணும் அப்படின்னா காலனியை மாற்றி அணிவோம், இல்ல சட்டையை கொஞ்சம் திருப்பி அணிவோம். நீங்க சொன்னீங்க அழைக்கலாம் சொல்லிருந்தோம்.
2: சரோஜா கோபாலன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
2: ஐயோ, ரொம்ப நினைப்பு திருப்பி வந்துச்சு. சட்டையை மாத்தி போட்டிருக்கேன், காலனியை மாத்தி மாத்தி போட்டிருக்கேன். நினைச்சு உடனே போன் பண்ணேன்.
1: இதெல்லாம் எப்போ எந்த நேரத்துல பண்ணீங்க?
0: என்ன பண்ணீங்க அந்த நேரத்துல?
2: ஐயோ, நான் வந்து நடக்க ஆரம்பிப்பேன், காலை கை நடைபயிற்சி. அப்ப ரெண்டு பேர் இருக்காங்க, எப்படி நீங்க சரியா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நேரத்தை நல்லா தானே இருக்கேன், இல்ல உங்க காலை பாருங்க அப்படின்னு பார்த்து மாத்தி மாத்தி
0: போட்டிருந்தேன்.
2: இல்ல நினைக்கல. இப்ப அனுபவத்துல வந்து பல உண்மைகளை கண்டறிஞ்சு, நம்ம வயசு தானே அனுபவம். இப்ப அதுதான் இருக்கு, சின்னதா இருக்கு. டெக் இட் ஈஸி அப்படின்னு போற
0: இப்படியே இருங்க, இப்படியே இருங்க. நன்றி நன்றி.

this? All of you. Hey, who is this?

0: இல்லிருப்பு வேலை முனைப்பு. மே 25 வரை ரான் 95 உதவித்தொகையில் 4.22 மில்லியன் ரிங்கேட் சேமிப்பு. பூடி வேளாண் மூலப்பொருள் முனைப்பு தொடரப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். இல்லிருப்பு வேலை முனைப்பின் வாயிலாக ரான் 95 பெட்ரோல் உதவித்தொகையில் மே 25 வரை 4.22 மில்லியன் ரிங்கேட் சேமிக்கப்பட்டுள்ளது. 2.14 மில்லியன் லிட்டர் பெட்ரோலை இது உள்ளடக்குவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். April 15 அந்த முனைப்பு அறிமுகம் கண்டது. உலகளாவிய விநியோக நெருக்கடியால் ஏற்படும் நிதிச்சுமையை சமாளிக்க இந்த முனைப்பு அரசாங்கத்திற்கு உதவுவதாக அவர் கூறினார். April 15 200,000 அரசு ஊழியர்களை உள்ளடக்கி இல்லிருப்பு வேலை முனைப்பை செயல்படுத்திய 10 நாட்களுக்குள் ரான் 95 பெட்ரோல் உதவித்தொகையில் 979,632 லிட்டருக்கு சமமான 1.9 மில்லியன் ரிங்கேட்டை அரசாங்கம் வெற்றிகரமாக சேமித்துள்ளதாக April 30 ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனிடையே பூடி வேளாண் மூலப்பொருள் முனைப்பின் கீழ் 200,000 விவசாயிகளும் சிறு தோட்டக்காரர்களும் மாதத்திற்கு 400 ரிங்கெட் உதவியை தொடர்ந்து பெறுவர். உலக விநியோக நெருக்கடியால் ஏற்படும் சுமையை குறைக்க இது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டன் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினம் மற்றும் உலக பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலை தற்போது எதிர்கொண்டுள்ள மக்களின் உணர்வை அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது என்றும் பிரதமர் விளக்கினார். இதனை கருத்தில் கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குபவர்களுக்கு உதவ வேளாண் மூலப்பொருள் உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படுகிறது என்றார் அவர். ஹஜ் பெருநாள் பொது விடுமுறையை முன்னிட்டு மே 22 தொடங்கி June 2 வரை 3 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் குவாலலம்பூர் காரா KLK நெடுஞ்சாலையையும் கிழக்கு கரை நெடுஞ்சாலை LPT ஒன்றையும் பயன்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. அவ்விரு நெடுஞ்சாலை நிர்வகிப்பு நிறுவனங்கள் உட்பட AFA பிரைம் நிறுவனமும் இதனை தெரிவித்தன. அக்காலகட்டத்தில் KLK நெடுஞ்சாலையை 2.18 மில்லியன் வாகனங்களும் LPT 1 நெடுஞ்சாலையை 843,000 வாகனங்களும் பயன்படுத்தும் என பஹாங் பொதுப்பணி சுகாதார போக்குவரத்து செயற்குழு தலைவர் டாக்டர் ரசாலி காசேம் தெரிவித்தார். பண்டிகை காலம் முழுவதும் போக்குவரத்து சீராக இயங்க உதவும் வகையில் பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டபடி AFA பிரைம் வெளியிட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட பயண நேர அட்டவணையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதற்கிடையே பேராசாலை போக்குவரத்துத்துறை JPJ மேற்கொண்ட 2026 ஹரிராயா ஐடில் ஹட்ஆ சிறப்பு நடவடிக்கை ஓப்ஸ் HRAA-வின் கீழ் முதல் 2 நாள்களில் 1662 வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. நேற்று முன்தினம் சோதனையிடப்பட்ட மொத்த வாகனங்களில் பல்வேறு சாலை குற்றங்களுக்காக 206 வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பேரா JPJ இயக்குநர் முகமது யூசுப் அபுஸ்தான் தெரிவித்தார். 510 P22 அறிக்கைகள் வாகனம் ஓட்டிகளுக்கு வழங்கப்பட்ட அதேவேளை 53 ஓட்டுநர்கள் மீது நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் எதிர்மறையான முடிவுகள் கண்டறியப்படவில்லை என்றும் முகமது யூசுப் கூறினார். ஸ்லாங்கூர் காஜாங் பண்டார் ஸ்ரீபுத்ரா பர்சியாரான் ஸ்ரீபுத்ரா 2 சாலையில் நேற்று புகித் அமான் குற்றச்செயல் விசாரணைத்துறை JSJ குழுவினருடன் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 2 கடும் குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காவல்துறையினருக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையே நேற்றிரவு 9:10 அந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக புகித் அமான் JSJ இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்தார். கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியை சுற்றியுள்ள பல கொள்ளை சம்பவங்களுக்கும் அவ்விரு சந்தேக நபர்களுக்கும் தொடர்பிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பான ஊடகத்தார் சந்திப்பு இன்று நடைபெறும் என்றும் அவர் மேலும் கூறினார். சபாவின் 11வது ஆளுநரின் பேரளவிலான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் கினாரோட்டில் உள்ள மாரா இளநிலை அறிவியல் கல்லூரி MRSMக்கு MRSM துன் மூசா அமான் என பெயர் மாற்றம் செய்யும் தனது எண்ணத்தை மாரா வெளிப்படுத்தியுள்ளது. ஸ்ரீ கினாபாலு அரண்மனையில் துன் மூசாவை மரியாதை நிமித்தம் சந்தித்த மாரா தலைவர் டத்தோ டாக்டர் அஷ்ரப் வஷ்டி டுசோகி இதனை வெளிப்படுத்தினார். துன் மூசாவின் அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவின்படி சபாவின் கல்வி மேம்பாட்டில் பெரும் பங்களிப்பை பாராட்டும் விதமாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஆமர் சைட் அமிடியின் சார்பாகவும் இதனை பரிந்துரைப்பதாக டத்தோ டாக்டர் அஷ்ரப் வஷ்டி குறிப்பிட்டார். இந்த MRSM பெயர் மாற்றம் தொடர்பான அறிவிப்பு நிகழ்ச்சி விரைவில் நடைபெறும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: கடந்த வார இறுதியில் ரஷ்யா யுக்ரைன் மீது நடத்திய தீவிர குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு இடையிலும் கேவ் நகர மக்களின் வாழ்க்கை வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் இந்த போரினால் தங்களுக்குள் இருந்த பய உணர்வு நீங்கிவிட்டதாக அந்நகரின் மக்கள் கூறுகின்றனர். 2022 ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுத்த பிறகு கடந்த வாரம் கேவ் நகர் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும். அந்த தாக்குதலில் தலைநகரம் முழுவதும் 4 பேர் உயிரிழந்தனர். பல கட்டடங்களும் இடிந்து தரைமட்டமாகின. இதனிடையே ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதங்களில் ஒலியை விட 10 மடங்கு அதிவேகமாக பயணிக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரிஷ்னிக் ஐப்பசோனிக் ஏவுகணையும் அடங்கும் என்று மாஸ்கோ தெரிவித்தது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் வேகமாக பரவி வரும் இபோலா தொற்றால் இதுவரை 220 பேர் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதுவரை 101 பேருக்கு இந்நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 10 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் இதன் உண்மையான பாதிப்பு இதைவிட பல மடங்கு அதிகம் என்று WHO தலைமை இயக்குநர் தெட்ரஸ் அடனம் கெப்ரைசஸ் தெரிவித்தார். மே 17 பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் இபோலா அண்டை நாடான உகாண்டாவிற்கும் பரவியுள்ளது. அங்கு 5 பேருக்கு இந்நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளது. போலந்து அதன் நிலத்தடி சேமிப்பு நிலையங்களில் இயற்கை எரிவாயு கையிருப்பை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் எரிவாயு சேமிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரே மாதத்தில் சேமிப்பு நிலையங்களின் அளவு 43 விழுக்காட்டிலிருந்து 53 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. போலந்தில் ஜனோக், பிரியோவிஷ், கவெர்னா ஆகிய 3 நிலத்தடி எரிவாயு சேமிப்பு நிலையங்கள் உள்ளன. மேலும் ரஷ்யா விநியோகம் தடைப்பட்டதிலிருந்து நோர்வேயிலிருந்து பால்டெக் குழாய் வழியாகவும் திரவ எரிவாயு முனையங்கள் மூலமாகவும் கொண்டுவரப்படும் எரிவாயுவை சேமிப்பதன் வழி அதன் கையிருப்பை அதிகரித்து வருகிறது. உலகக்கிண்ண காட்பந்து நடைபெறும் காலம் முழுவதும் ஈரான் காட்பந்து அணி மெக்சிகோவில் தங்குவதற்கு தனது அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் கிளாடியா ஷன்பம் தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண போட்டிகளில் ஈரான் தனது 3 பிரிவு ஆட்டங்களையும் அமெரிக்காவிலேயே விளையாட திட்டமிட்டிருந்த போதிலும் இப்போட்டியின் போது ஈரான் அணி அமெரிக்காவில் தங்குவதற்கு அந்நாடு விருப்பம் தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து உலக காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா மெக்சிகோ அரசாங்கத்தை தொடர்பு கொண்டதாக அவர் விளக்கினார். பிரெஞ்ச் ரொனால்ட் காரோஸ் பொது டென்னிஸ் போட்டி. அப்போட்டியின் முன்னாள் வெற்றியாளரான ஸ்டாஃப் வவ்ரிங்கா தனது கடைசி 21வது ரொனால்ட் காரோஸ் ஆட்டத்திலிருந்து வெளியேறினார். 41 வயது சுவிட்சர்லாந்து நட்சத்திரம் இப்போட்டியுடன் தனது டென்னிஸ் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவுள்ளார். முதல் சுற்றில் வவ்ரிங்கா நெதர்லாந்தின் ஜெஸ்பர்டோ ஜோங்கிடம் 6-3, 3-6, 6-3, 6-4 என தோல்வி கண்டார். இல்லிருப்பு வேலை முனைப்பு. மே 25 வரை ரான் 95 உதவித் தொகையில் 4.22 மில்லியன் ரிங்கேட் சேமிப்பு. புடி வேளாண் மூலப்பொருள் முனைப்பு தொடரப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.
4: இன்று 1909 இன்றைய நாளில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM-இன் 3வது வேந்தர் நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நிகர்சிமிலான் ஸ்ரம்பான் இஸ்தானா ஹிங்காப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை UKM துணைவேந்தர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் ஷரீஃபா ஹப்சா வழிநடத்தினார். அவர் துவாங்கு முஹ்ரீஸ் துவாங்கு முனாவிரிடம் நியமன ஆணையை வழங்கினார். இந்த ஆணையின் மூலம் துவாங்கு முஹ்ரீஸ் 2009 April 16 முதல் 2014 April 5 வரை 5 ஆண்டுக்கு அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார். 2008 December 27 காலமான துவாங்கு ஜஹ்வார் துவாங்கு அப்துல் ரஹ்மானுக்கு பதிலாக இந்த நியமனம் செய்யப்பட்டது. துவாங்கு ஜஹ்வார் துன் அப்துல் ரசாக் உசேனுக்கு அடுத்து UKM-இன் 2வது வேந்தராக சேவையாற்றினார்.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: ஜாலியோ ஜிம்கானா, சரி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்போம். இன்றைக்கு வந்து 26 மே, உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா மீனலின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோங்க.
1: சரி, இன்றைக்கு ஒரு குட்டி கதை, அந்த கதையில இருந்தா கேள்வியை கேட்க போறோம். பொதுவா இந்த நீர்முக காணலுக்கு செல்லும் போது போனா பயங்கரமா மைண்ட்ல நம்மளுடைய மூளையில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது முன்கூட்டியே செல்லணும், கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லணும், இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நிறுவனத்துக்கு செல்லக்கூடியவர் என்ன செய்திருக்காரு, அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த வேலையிடத்துக்கு அந்த நேர்காணலுக்கு போயிருக்காரு. ஆனா அந்த முதலாளி என்ன பண்ணிருக்காரு, நீ எப்படி அரை மணி நேரத்துக்கு
0: முன்னதாக வர முடியும் எனக்கு கம்பெனிக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு நீ தேவையில்லை நீ கிளம்பினா சொல்லிட்டு வேலை கொடுக்காம விட்டுட்டாரு. ஆமா, ஏன்னா அவர் நேர்காணல் எல்லாம் நல்லா பண்ணிட்டாரு. ஆனா சீக்கிரமா வந்துட்டாரு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றது எனக்கு அதிகம் சீக்கிரமா வர்றதோ சரி அதிகம் தாமதமா வர்றதோ ரெண்டுமே எனக்கு பிரச்சனை தான். அதாவது நீங்க சீக்கிரமா வந்ததுனால மத்தவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பரபரப்பு ஏற்படுத்து.
1: அவருக்கு வேலை கொடுக்கல. இப்ப இத நம்ம நேயர்கள்ட்ட விட்டுறோம். நீங்க அந்த மேலதிகாரி, நீங்க அந்த பாஸா இருக்கிறீங்க. இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சீக்கிரமா வந்துட்டா வேலையை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? திரேசா, கட்டாயம் கொடுப்பேன். ஏன்னா முன்கூட்டியே வந்து முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சிருவாங்க. அதனால கொடுப்பேன். ஆனா இந்த நிர்வாகம் என்ன செய்திருக்காரு, அதெல்லாம் முடியாது, அதாவது நீங்க நேரத்தை வந்து நேர தவறாமே அப்படின்றதுக்கு தானே வந்தாரு. என்ன கொடுமை போற. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: நான் அவர் மாதிரி யோசிப்பேன்.
1: அவர் மாதிரி தான்
0: யோசிப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆர்வம். முதல்ல வந்து நேர்காணல்ல அவங்க உண்மையிலேயே சீக்கிரமா வர்றவங்களா? வேலை கிடைத்த பிறகு அவங்க என்ன வேணாலும் மாறலாம் இல்லையா? நான் யோசிப்பேன். அதே மாதிரி நேயர்கள் நீங்க அழைத்து சொல்லுங்க. ஒருத்தவங்க சீக்கிரமா நேர்காணல் வந்துட்டாங்க, இப்ப அவர் சொன்னா ரொம்ப சீக்கிரமா வந்தாலும் உனக்கு வேலை இல்லைன்னு
1: சொல்லிருக்காங்க.
0: நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? அழைத்து எங்களோட பேசுங்க.
1: சொல்லி 3228257333 அல்லது 4768 என்ற எண்களுக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க தாங்க அந்த நிறுவனத்தோட நிர்வாகி, என்ன முடிவை எடுக்க போறீங்க?

0: வடக்கு மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி தெரேசா, ஒரு விஷயத்த சொன்னோம், அனல் பறக்குது அந்த தலைப்பை கொடுத்த உடனே
1: ஆதங்கம் தான். அந்த எப்படி ஒரு வேலை கொடுக்காம போகலாம் அப்படின்னு தானே வந்தாரு.
0: அதாவது ஒரு பாஸ் இருக்கிறாரு, நேர்காணலுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டாரு, நேர்காணல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாரு, ஆனா வேலை கொடுக்கல. ஏன் வேலை கொடுக்கலாம்? உன்னை யார் சீக்கிரமா வர சொன்னது?
1: இன்னும் ஒரு இடத்துக்கு முன்கூட்டியே வந்தது ஒரு தவிர
0: ஒரு 10 நிமிஷம் எனக்கு அதிகமா

0: பண்றாங்களே அது வந்து ஒரு முக்கியமான காரணம் அவருக்கு வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபர்ஸ்ட் வந்து வராங்க தெரியுங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தெரியுங்களா, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அந்த பாஸ் செஞ்சதை வந்து ஏத்துக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து ஒன்னு ஆர்வத்தால வந்திருக்காரு, இன்னொன்னு வந்து அவர் வந்து தாமதமா ஆகக்கூடாது
1: என்ன சொல்றாங்க கேக்கலாம் சரிங்களா?
0: கண்டிப்பாக, மிக்க நன்றி.
1: நன்றிங்க, நன்றிங்க, வணக்கம்.

0: வணக்கம் மின்னல். பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுநருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் பெண்களின் திறன் மேம்பாடு, தொழில் முன்னேற்றம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அரசாங்க முயற்சியை பற்றி தான் நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, IJPW போர்ட்டல், அதாவது ஜபத்தான் பொம்பாங்குனான் வனிதா. இது வந்து கமந்திரியான் பொம்பாங்குனான் வனிதா கல்வர்க்கு டான் மஷாராக்கால் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்குற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இந்த தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அரசாங்கத்திலிருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதில் ட்ரைனிங்காக இருக்குது, ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவ் இருக்குது, எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அங்கேயே நீங்கள் ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வழங்குகிற சில முக்கியமான ப்ரோக்ராம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம், பெண்கள் சிறு தொழில் தொடங்கவும் இன்கம் ஜெனரேஷன் செய்யவும் உதவுற பயிற்சிகள் எல்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பண்டிடிகான் லத்தேஹான் டான் மஹிரான் அப்ஸ்கிலிங், அதாவது இதில் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கு, கெரியர் டெவலப்மெண்ட் இருக்கு, டெக்னிக்கல் ட்ரைனிங், ஃபியூச்சர் ரெடிக்காக தேவைப்படுற எல்லா ஸ்கில் ட்ரைனிங்குமே அந்த இடத்துல இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் பிம்பினான் வனிதா, பெண்களோட லீடர்ஷிப் ஸ்கில், அவங்களோட தலைமைத்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரோக்ராம் ஈரிஸ், இது வந்து பெண்களோட உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு தொடர்பான லிட்ரஸி ப்ரோக்ராமை அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ரோக்ராம் மாத்தஹாரி, பெண்கள் வந்து மென்டல் ஹெல்த் மற்றும் அவங்களோட இமோஷனல் வெல்பீயிங்கை பற்றி தெரிஞ்சுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமையும் அங்கே போய் அவங்க கற்றுக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து வீட்டு திருமதிகள், சிங்கிள் மதர்ஸாக இருக்கிறவங்க, பெண் தொழில் முனைவர்களாக இருக்கிறாங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மற்றும் வந்து இந்த லோக்கல் கம்யூனிட்டியில் இருக்கிற யாராக இருந்தாலுமே இந்த ப்ரோக்ராமில் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் போயிட்டு பகிர்ந்துக்கலாம். IJPW.JPW.GOV.MY அகப்பக்கத்தில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள். JPW-ஓட சோஷியல் மீடியா பேஜில் நீங்கள் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. புவனா சுப்பிரமணியன்.

0: ஹரி சொல்லுங்க, நீங்க எப்படி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா வேலைய?
1: அதாவது
0: அவங்ககிட்ட நீங்க வந்து சீக்கிரமா வந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகுதியை ரொம்ப அதிகமா பாக்குறீங்க.
1: ஆமா ஆமா, அது வெரி இம்பார்ட்டன்ட். நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி அந்த ஏர்லி வர்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? பிகாஸ் நம்ம லெட்ஸ் சே ஷாப் ஒரு 8 மணிக்கு வேலைனா நீங்க வந்தீங்கன்னா யூ கேன் நாட் டு ரைட் அட் ஹோம். உங்களுக்கு நிறைய திங்ஸ் இருக்கும். லெட்ஸ் சே ஆபீஸ்ல நீங்க இது செட்டப் பண்ண, டெஸ்க் செட்டப் பண்ணனும், நீங்க ஒரு காஃபி கலப்பீங்க, இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க. அம்மாவா இல்லையா? சோ அந்த ஷாப் 8 மணிக்கு வந்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் வர்க் அட் 8 மணிக்கு தான். சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிபேர் யுவர்செல்ஃப். நீங்க சீக்கிரம் வரது வெரி இம்பார்ட்டன்ட்.
0: சீக்கிரமா வந்துட்டாரா சார், உங்களுக்கு வேலை கண்டிப்பா இருக்கு நீங்க.
1: ஆமா ஆமா ஆமா, அது வந்து வெரி வேல்யூல. அந்த மாதிரி எல்லாமே இப்ப என்ன எடுத்துக்கங்க, 7:30 இது ஆபீஸ் மணிக்கு தான் இருக்கேன். 8 மணிக்கு தான் எனக்கு வேலையே ஸ்டார்ட்.
0: பசியாட்டீங்களா இல்லையா?
1: இனிமே தான் ஒரு பிளாக் காஃபி, அவ்வளவுதான் பசியாறேன். அந்த ஹாஃப் அன் அவர் கூட சம்டைம் பத்தாது. சோ ஐ ஹேவ் டு பீ ஃபேர்.
2: சுகுணா பேசுறேன் போனா.
0: காலை வணக்கம்
2: போனா. எனக்கு 9 மணிக்கு தான் வேலை. நான் 7 மணிக்கு வந்துருவேன் வேலை இடத்துக்கு.
0: யாரு ராஜாத்தி நீங்க? அதான் அதான் அதான் புரியல.
2: ஏன்னா நான் வீட்டை தாண்டி வர பாதையில எல்லாம் சரியான காடிங்க ஜேமா இருக்கும். அதனால கொஞ்சம் வெள்ளனே கிளம்பி வந்துருவேன்.
0: அவருடைய மனசு நீங்க புரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு இல்லையா?
2: இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு டிவி ஸ்டாஃபா இருக்கேன், என்னைய பார்த்துதான் கீழே உள்ள உன் தத்துக்குவாங்க.
0: ஆமா, அப்போ வந்து நீங்க ஒரு நிர்வாகியா இருந்தீங்கன்னா நீங்க வேலை கொடுத்துருவீங்க அப்படித்தானே?
2: கண்டிப்பா கொடுப்பேன்.

0: எப்படி அந்த முதலாளி அவருக்கு வேலை கொடுக்காம போனார், அதுவும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒருவருக்கு, நேர்காணலுக்கு வந்தவருக்கு, நீ சீக்கிரமா வந்துட்ட அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேலை கொடுக்காம போனது நியாயமே இல்ல அப்படின்னு அழைச்சு பேசுறவங்க சொல்லிட்டு இருக்கு.
1: ஆமா, அது அநியாயமா இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தவங்களாவது இல்லீங்க, நான் வேலை கொடுக்க மாட்டாங்க உங்க பக்கம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா எங்க போனேன், யாருமே காணோம்.
0: அடுத்த ஒரு நேர் இருக்காரு, சந்திப்போம்.
2: கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன் சொல்லுங்க, எப்படி வேலைக்கு எடுத்துக்கீங்களா இல்லையா?
2: முதல் விஷயம் என்னன்னு ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும், நான் அந்த நேரத்துல மீட்டிங்ல இருந்தேன். எனக்கு கால் பண்ணாங்க, நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். அதோட அவங்க என்ன தொந்தரவு பண்ணவே இல்லை. என் மீட்டிங் முடியுது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி அவங்ககிட்ட சாரி சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. நான் அவங்க வேலைக்கு எடுத்து இப்ப வேலைக்கு தான் ஒரு மாதிரி.
0: அதாவது நீங்க தாமதமா வந்திருக்கீங்க பாஸ்.
2: ஆமா,
0: அப்ப நீங்க வேலை கொடுத்து தான் ஆகணும்.
2: நிச்சயமா வேலை கொடுத்துட்டு வேலை செஞ்சிட்டு
0: இருக்காங்க. நன்றி கண்ணன், வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: இன்றைக்கு நம்ம கொடுத்த சூழல்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்தவர் மேல தவறே கிடையாது. கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஏன் இந்த விஷயத்த சொல்லியிருந்தோமோ அப்படின்னா, நிறைய பேரு இந்த இணையதளத்துல இந்த முதலாளி எடுத்த முடிவை எதிர்த்துதான் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எப்படி அவர் வேலை கொடுக்காம போகலாம்? ஒவ்வொரு முதலாளிகளுக்கும் அவங்க வேலையாட்கள் சீக்கிரமா வரணும், ஒரு சரியான நேரத்துல இருக்கணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க.
1: ஒருவேளை அந்த நிர்வாகி உங்களை மாதிரி கொஞ்சம் ஆழமா வேற மாதிரி யோசிச்சிருக்காரு.
0: நான் அப்ப சொல்லி மறந்துட்டேன், இப்ப
1: மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, நான் அதுவும் ஒரு சிலவங்க வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே வருது. அந்த ஒரு நாள் கூட இருக்கு. அப்ப யோசிக்கிறதுக்கு பல திறன்கள் அடிப்படையில நம்ம யோசிக்கலாம். இருந்த போதுல மொட்டு மொத்தமாக மக்கள் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, அவர் தான் முன்கூட்டி.
0: அந்த முதலாளிக்கு இன்னொரு கோபம் என்ன தெரியுமாமா, நீங்க சீக்கிரமா வந்தனால நான் அறக்க பறக்க ஒடியார வேண்டியதா இருந்தது.
1: இதெல்லவா நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும்.
0: நான் வந்து 8 மணிக்கு தான் வந்து நேர்காணலுக்கு வந்து உட்காரணும். உங்களை நேர்காணல் எடுக்க வேண்டியது எனக்கு 8 மணிக்கு தான். நீங்களாம் வந்து இவ்வளவு சீக்கிரமா, நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரமா உட்கார்ந்ததுனால நான் பரபரப்பாயிட்டா அப்படின்னு சொல்லி.
1: இப்ப புரியுது ஏன் நிராகரிக்கப்பட்டார்னு தெரியுது. சரி, ஒட்டுமொத்தமாக ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும் போது நேரம் தவறாமே தான் நமக்கு நல்ல விஷயம்.
0: வேலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்க அழைத்து எங்க கிட்ட கேள்வி கேட்க போறீங்க. எந்த கேள்வி, நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனா கருத்துக்களை விட எந்த கேள்வியா வேணாலும் இருக்காங்க. நான் இங்க இருக்கேன், திரேசா இருக்காங்க. நீங்க கேட்கற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி சொல்லலையா, தரமான தண்டனையோடு நீங்க புறப்பட்டு வரலாம்.
1: அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு
1: நிலை. SPM முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? டிவேட் கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு டிவேட் தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் CQTech டிவேட் காலேஜ், 0133-3331-456. கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.

0: வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, சற்று முன்பு நேர்கள்ட்ட சொல்லியிருந்தோம், அழைத்து கேள்வியை நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்தாலே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. சரி, அடுத்த ஒரு நேர் அழைப்புல இருக்கிறார், சந்திப்போம். வணக்கம் சந்திரன், யாருகிட்ட கேள்வி கேட்க போறீங்க? எங்கிட்டயா? சரி சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க? நேர்மையா சொல்ல போனா எனக்கு உண்மையா தெரியலங்க. அது யாரு கண்டுபிடிச்சா? இன்டர்வியூ தாமஸ் எடிசனா? நேர்காணல?
1: ஆமா, 1920 கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னே வந்து அதுக்கு முன்னே வந்து ஆபீஷியல் இன்டர்வியூ எல்லாம் இல்ல. வேலைக்கு போனா பை கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும், வேலை கொடுக்கறேன் அந்த மாதிரி. ரொம்ப ஆத்திரமாயிருச்சா, நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்க மாட்டேதுன்னு. அதனால ஒரு இன்டர்வியூ கண்டுபிடிச்சாரு.
2: புது தகவலா இருக்கு.
0: என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இப்ப எனக்கு?
1: ஆமாவா, இன்னைக்கு வந்து திரேசா வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணும்.
0: ஒரு காணொலியே செய்து நாங்க மின்னல் எஃப்எம்ல பதிவு பண்ணிட்டுமா? அப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க.
2: நல்ல நல்ல ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்டிருக்கீங்க, நன்றி சந்திரன்.
0: ஆனா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க பாருங்க, நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது நீங்க. நன்றிங்க, வணக்கம். சரி, அவர் சொன்ன பிறகு சரி பார்த்தா
2: சரியாதான் இருக்கு. அவர் மின்சாரம் கண்டுபிடிச்சாரு, சரி, அங்கிட்டு தொழில்நுட்பம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு, கூடவே எதுவும் கண்டுபிடிச்சிருக்க தெரியல.
0: அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம். இப்ப பிரச்சனை பாருங்க, எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு வேலை
2: 26 வரைக்கும் வந்திருக்கு பாருங்க.
0: அவர் கேட்ட கேள்வி ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு முக்கியமான விஷயம். அவர் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக கண்டிப்பா நீங்க கொடுத்த தண்டனையை நாங்க சீக்கிரமா நிறைவேற்றுறோங்க. சரி, 8 மணிக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள், செய்திகள், கேள்விகள், தலைப்புகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து
2: இணைந்திருங்க. இது வணக்கம் என்ன

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டில் மருந்து மருத்துவ கருவிகளின் விநியோகம் தொடர்ந்து சீராகவும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாகவும் பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா கூறியுள்ளார். குறிப்பாக முக்கிய இடர் அதிகமுள்ள நோய்களுக்கான மருந்துகளின் விநியோகத்தை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். இதற்கிடையில் இந்த விநியோக நெருக்கடியை கையாள சுகாதார அமைச்சர் சிறப்பு பணிக்குழுவின் மூலம்